நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30 தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் இப்பொழுது 5:50

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேன் இப்பொழுது 5:55. இசையோடும் பொருளோடும் குரல் தரும் இனிய செய்திகளை கேட்டுணரும் நேரம் இது. குரளமுதம் கேட்கலாம்.
1: காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர்.
2: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்கத் தோற்கச் சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.
1: இழத்தொரும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உழத்தொரும் காதற்று உயிர்.
2: நோய் மிக மிக உயிர் வாழும் ஆசை மிகுவது போல சூதாடிக்கு தோற்கத் தோற்கச் சூதின் மேல் ஆசை மிகுந்து கொண்டே போகும். குறள் எண் 940 அதிகாரம் சூது.
0: இசையோடும் பொருளோடும் குரல் தந்த இனிய செய்திகளை கேட்டுணர்ந்தோம் குறளமுதமாக. ஆகாஷவாணி சென்னையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒளிபரப்பாக இருக்கின்ற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலாக இன்று காலை 11 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் முதலில் உரிமை குரல், நுகர்வோர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, நுகர்வோர் உரிமைகள் குறித்து

வழக்கறிஞர் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் ஐந்தாம் பகுதி இடம்பெறும். தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் ஆறாம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். திரைகாணம் 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் இடம்பெறும். காலை 8:00 8:30 திரைகாணம். 9:00 இசைப்பெட்டகம். புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் TK மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெற கேட்கலாம். 10:00 முத்துச்சிதறல். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சி சுவாதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 12:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மகளிர் குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,00,000 வருமானம் பெற உதவும் லக்பதி தீதி திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வு. ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். அமைப்பு ஆர் வெங்கடேஷ். மாலை 2:15 திரைகாணம். 2:40 இசைப்பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி. மாரிமுத்தா பிள்ளை பாடல், தோடி ராகம், ஆதித்தாளம். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம். 2:55 வானிலை. 3:00 விடுமுறை விருப்பம். மாலை 4:00 நாடகம் காப்பிய செல்வி மணிமேகலை. எழுத்தாக்கம் தெள்ளாறு ந பானு அவர்கள். நடித்திருப்பவர்கள் கே செல்லா, மருதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. மாலை 5:00 குட்டிஸ் நேரம். நெகிழியில்லா சமூகம் உரை வழங்குபவர் AS தேவதர்ஷன். சங்கீதம் சந்தோஷம். மகிதா விக்னேஷ் வழங்கும் வீணை இசை. நீதிக்கதைகள் சொல்பவர் UI ஹன்சிகா. நீர் பாதுகாப்பு உரை வழங்குபவர் ஆர் ஹாம்சினி. 5:30 கிராமிய தென்றல். பாஞ்சாலி சபதம் என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கியுள்ள தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம். 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி. 7:25 பண்ணை செய்தி. 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டி குறித்த வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டில்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்ற நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடரும். 7:30 உழவர் உலகம். குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள். திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் திட்டங்கள் ஆகியவை இடம்பெறும். 8:35 9:15 திரைகாணம் ஒலிக்கும். 10:00 ரவிவார்சிரிய அகில் பாரதிய சங்கீத் சபா. ஜி ராகவேந்திர பிரசாத் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி

இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

0: Chief Mohan Bhagwat has said that a Hindu who believes Muslims should have no place in India ceases to be a Hindu, asserting that Hindutva recognizes the dignity of every human being and accepts different parts to the same truth. Speaking at One World, One Humanity Faith Leaders Conference in New York, Mr. Bhagwat recalled a question posed to him by Muslims during a lecture series in Delhi in 2018, where he answered the same. He said Hindu identity required an acceptance of religious diversity and the equal worth of every individual. In women's cricket, India will begin the T20 Asia Cup campaign against Thailand today at Dubai International Cricket Stadium. The match will start at 8:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்றார் தெய்வ புலவர். இந்த உலகிலேயே மிகவும் மேன்மையான தொழில் உழவுத் தொழில். எத்தனை தொழில்கள் இருந்தாலும் எல்லோருக்கும் இன்றியமையாத உணவைத் தருவது உழவுத் தொழிலே ஆகும். உலக உயிர்களுக்கெல்லாம் பசி என்ற உணர்வு இருக்கும் வரையிலே உழவனே அனைவருக்கும் தெய்வமாவான். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான் என்றார் ஔவை. ஒரு நாட்டின் பெருமை என்பது அந்நாட்டிலுள்ள உழவர்களின் கையில்தான் உள்ளது என்பது சான்றோர் முடிவு. பண்டை தமிழர் வாழ்வியலில் உழவுத் தொழில் ஒரு தனி அடையாளமாக இருந்தது. மண்ணின் வளமறிந்து பயிரிட்ட தமிழரது வாழ்வியல் வேளாண்மையால் சிறப்புற்றிருந்தது. உழவு என்பது தொழில் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களின் உயிர் ஆதாரமாகவும் விளங்கியது. ஒரு நாடென்பது தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்றும், உருபசையும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்றும் தெய்வப்புலவர் மொழிந்தார். குறையாத விளைபொருள்களை தந்து பசியும் பிணியும் இல்லாமல் காப்பவர்கள் உழவர்களே ஆவர். அதனால்தான் தெய்வப்புலவரும் உழுவார் உலகத்திற்கு ஆணி, அஃது ஆற்றாது எழுவாரையெல்லாம் பொறுத்து என்றார். மணிமேகலையும் மண்தினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்றும், பாரகம் அடங்களும் பசிப்பினி அருகை என்றும் கூறுவதெல்லாம் பசிப்பினி மருத்துவர்களாகிய உழவர்களைத்தான் என்றால் மறுப்புண்டோ? புறநானூற்றிலே நீரின்றி அமையாய் ஆக்கைக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று குடமுலவியனார் பாடினார். மேலும் ஔவையார் தம் ஆத்திசூடியில் மேழிச் செல்வம் கோழைபடாது என்று சொல்லி கலப்பை பிடித்து உழுது பயிர் செய்தலால் உண்டாகின்ற செல்வம் ஒருபோதும் குறைவடையாது என்றும், வேளாண் மக்களுக்கு எப்போதும் குறைவு உண்டாகாதவாறு அரசு பாதுகாக்க வேண்டுமென்றும் கொள்வது மிகவும் சிறப்பாகும். மேலும் 770 எழுதிய கம்பர் பெருமான் உழவர்களின் சிறப்பை பல பாடல்களில் உயர்த்தி பிடிக்கின்றார். செழுங்குளத்தில் பிறந்தாரன் சிறப்புடையர் ஆனாரன், உழுங்குளத்தில் பிறந்தாரே உலகுய்ய பிறந்தாரே என்றும், அழும் குழவிக்கு அன்புடைய தாயே போல் அனைத்துயர்க்கும் எழும் கருணை பெருக்காளர் என்றும், ஊழி பெயரினும் தாம் பெயரா உறையுடைய பெருக்காளர், மேழியால் உழைவதல்லால் வேறொன்றும் உழையாவே என்றும், உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாலேதான் வேதங்களும் விளங்கும், அந்தனர் வேள்விகளும் விளங்கும், பற்பல கலைகளும் விளங்கும், பாவலர்க்கு பாக்கள் விளங்கும், திருமகளும் திருவோங்கி விளங்குவாள் என்றும் கூறியுள்ளமை உழவர்களையும் உழவுத் தொழிலையும் மேம்படுத்தும் சிந்தனையாகும். மேலும் மகாகவி பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பாடியதும் எண்ணத்தக்கதாகும். மேலும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசிவந்திட பறந்துவோம் என்றபடி பசி உண்டாகுமாயின் பலவும் அழிந்துவிடும். வேளாண் மக்கள் உழவுத் தொழிலை செய்து உணவு தானியங்களை உழைத்தலால்தான் உணவு யாவர்க்கும் கிடைத்து பசி என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. உழவுத் தொழிலின் மேன்மையை உணர்ந்துதான் உலகமெல்லாம் இத்தொழிலை

0: ஒவ்வொன்று போற்றுகின்றது. கம்பர் பாடுவது போல நாமும் பார்வாழி நான்மறை நூல் பருணிதர் ஆகுதி வாழி கார்வாழி வளவர்பிரான் காவேரி நதிவாழி பேர்வாழி பெருக்காலர் பெருஞ்செல்வக் கிளை வாழி ஏர் வாழி இசை வாழி என்று வாழ்த்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 6:15. வழிபாடு. இறைவனை பாமாலையால் அர்ச்சிக்கும் நேரம் இது, வழிபாட்டிற்கான நேரம். நிகழ்ச்சியின் முதலில் எம்.எஸ். சுப்புலட்சுமி பாடிய பாடல்

0: நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:35. ஆகாஷவாணி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணித்திங்கள் 13 ஞாயிற்றுக்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: கரும்பு சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதென்ன நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள்? ஒரு விதைப்பரு சீவல்களில் இருந்து நாற்றுகளை தயாரித்தல். இளம் நாற்றுகள், அதாவது 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை எடுத்து நடவு செய்தல். பயிருக்கு இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, கரும்பு பயிருக்கு பயிர் 2 அடி. சொட்டு நீர் பாசனம் அமைக்க வேண்டும், அதன் மூலம் உரமிட வேண்டும். ஊடுபயிர் சாகுபடி செய்து மண் வளம் மற்றும் விளைச்சலை அதிகரிக்க வழிவகை செய்தல் வேண்டும். இயற்கை சார்ந்த உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல். இவற்றையெல்லாம் முறையாக கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏக்கருக்கு 80 முதல் 100 டன்கள் வரை விளைச்சல் கிடைக்கும். சாதாரண முறையில் பருக்களை நடவு செய்யும் போது ஒரு பரு விதை என்றால் 60,000 விதைக்கரணைகள் தேவைப்படும். இரு பரு விதை என்றால் 30,000 விதைக்கரணைகள் தேவைப்படும் ஓர் ஏக்கருக்கு. இதே நீடித்த நவீன முறையில் ஏக்கருக்கு 50 கிலோ தான் விதை தேவைப்படும், அதாவது 5,000 ஒரு பரு விதை சீவல்கள் தேவைப்படும். இங்கே நாற்றங்கால் தயாரிப்பு உண்டு, சாதாரண முறையில் கிடையாது. நடவு முறையில் விதைக்கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்தல் வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 வயதுடைய நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும். இடைவெளி அதிகம், தண்ணீர் தேவை குறைவு, கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். 15 முதல் 20 கிளைகள் முளைக்கும். ஊடுபயிர் சாகுபடிக்கு வாய்ப்புகள் அதிகம். இது தவிர நீர் உபயோகத்திறன் கூடுகிறது, கரும்பு சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கிறது, ஊடுபயிர் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கும், அதிகமான விளைச்சலும் கிடைக்கும். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள். உழவர் பெருமக்களே, அடுத்து வரும் மழையை நம்பி பயிர் சாகுபடிக்காக காத்திருக்கிறோம். அடுத்த பருவத்தில் என்ன பயிர் சாகுபடி செய்ய இருக்கிறோம்? நெல், உளுந்து, மக்காச்சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை, ஆமணக்கு, தீவனச்சோளம், அகத்தி, குதிரை மசால், வேலி மசால், காய்கறி பயிர்களான தக்காளி, கத்தரி, மிளகாய், பீர்க்கன், வெண்டை, புடலை, வெங்காயம், செடிமுருங்கை, அவரை, கொத்தவரை, காய்கறி தட்டைப்பயிறு, கீரை, சாம்பல் பூசணி, பாலக்கீரை, இவற்றின் விதைகள் தேவையா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையங்களை அணுகுங்கள் அல்லது இயக்குனர் விதை மையம் சீட் சென்டர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் 641-003 641-003 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது தொலைபேசி எண்கள் கூட இருக்கின்றன. 04-22 இது இணைப்பு எண், கோயம்புத்தூர் இணைப்பு எண். 66-11-232 66-11-232 மற்றொரு எண் 66-11-432 66-11-432 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரியும் இருக்கிறது, seedunit@tnau.ac.in seedunit@tnau.

0: ஏசி புள்ளி ஐஎன் இந்த மின்னஞ்சல் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம் அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
1: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: முயன்றால் முயல் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பினால் ஏற்படும் பலன்கள் என்ன? தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் உணவாக தீவனமாக அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். அதாவது உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதம் மற்றும் உயிர் சத்துக்கள் உள்ளன. முயல்களின் தோலை 18 அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவுப் பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாக பயன்படுகிறது. முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடிகளிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். முயல் வளர்ப்பு பற்றி தெரிந்து கொள்ள காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது உங்கள் பகுதியில் உள்ள கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகலாம். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். உழவர் பெருமக்களே, வானிலை மாற்றங்களால் ஏற்படும் பயிர் சேதங்களில் இருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதன் மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர். என் நம்பிக்கை உயர்ந்தது. என் பயிர்களுக்கும் பாதுகாப்பு கிடைத்தது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் 10 ஆண்டுகால சாதனைகள். 92 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதில் விண்ணப்பித்துள்ளனர். விவசாயிகளுக்கு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் இழப்பீடு கிடைத்துள்ளது. 25 கோடி விவசாய விண்ணப்பதாரர்கள் பயிர் காப்பீட்டின் பலனை பெற்றுள்ளனர். தேசிய பயிர் காப்பீட்டு வலைதளம் மூலம் வெளிப்படையாக மற்றும் விரைவாக காப்பீட்டு இழப்பீட்டு தொகையை விவசாயிகள் பெறலாம். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் 15/8/2026. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள வேளாண் துறை அலுவலகத்தை அணுகலாம். பொதுச்சேவை மையங்களை தொடர்பு கொள்ளலாம். நாடு தழுவிய சேவை எண் 1444-47 1444-47 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பயிர் காப்பீடு செய்து பாதுகாப்பு கவசம் பெறுவீர்.
1: கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பின்னால் எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர் கழிவுகளை கால்நடை தீவனமாக்கும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குழம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. வைக்கோல், மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்துகிறது. எனவே விவசாயிகள் கொட்டகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். முட்டையிடும் கோழிகளில் பேன் போன்ற ஒட்டுண்ணி தென்பட்டால் உடனடியாக ஒட்டுண்ணி நீக்க மருந்தினை துணி அல்லது பஞ்சில் நனைத்து இறக்கை மற்றும் இதர இடங்களில் தேய்த்துவிட வேண்டும். இதனை நல்ல வெயிலான நேரத்தில் மட்டும் செய்ய வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.

0: நேர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு மொபைல் ஆப்பில் உழவர் உலகம் பகுதியில் குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை இடம்பெற கேட்கலாம். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.

0: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் உற்பத்தி பொருட்களுக்கான தரநிலை சான்றிதழ் வழங்குவதற்கான தேசிய சோதனை மையத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த மையம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தயாரிக்கப்படும் சூரிய சக்தியில் இயங்கும் வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், விமான உதிரி பாகங்களின் தரநிலையை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் என்று கூறினார். இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரம் குறித்து உலக அளவில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தர சோதனைகள் அமைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மொபைல் மற்றும் வாகன உற்பத்திக்கான மையமாக இந்தியா உலக அளவில் உருவெடுத்து வருவதாக திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக்கு அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை தரமணியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மருத்துவர்கள் இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதுடன் சமூக சேவைகளிலும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஆனந்த் வலியுறுத்தினார். இளைஞர்கள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு காந்திராஜ் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படும் சிறுவர் மன்றங்கள் மூலமாக அவர்களின் கலை திறமையை வளர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரிய கலைகளை இளம் தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு இந்த மன்றங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பெரம்பலூரில் நடைபெற்ற அக்கட்சியின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு மு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் நிலவி வரும் கீழடுக்கு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வடகடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். தெற்கு சூடானில் இடம்பெயர்ந்துள்ள அந்நாட்டு மக்களுக்கு உதவிடும் வகையில் நடவடிக்கைகளில் இந்திய அமைதிப்படை தொடர்ந்து ஈடுபடும் என்று ஐநா அமைதி நடவடிக்கை அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசா மற்றும் பிற வெளிநாட்டினர் தங்களது பணிக்காலம் முடிவடைந்த பிறகு வழங்கப்படும் 60 நாள் விருப்ப அவகாச காலத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு குறித்து அந்நாட்டு அரசு பரிசீலனை செய்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் முதலாவது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளை காஷ்மீர் கோட்ட ஆணையர் திரு அன்சுல் கர்க் ஆய்வு செய்தார். பஞ்சாபில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஒட்டுமொத்தமாக தற்காலிக விடுப்பில் சென்ற அரசு ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உயர் அதிகாரிகளுக்கு அம்மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஹரியானாவில் கழிவிலிருந்து எரிவாயு தயாரிப்பதற்கு 4 ஒருங்கிணைந்த ஆலைகளை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் போதைப்பொருள் தடுப்பு வாரிய அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு தாயகம் திரும்பியுள்ள கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கான வழிகாட்டி மையத்தில் காலியாக உள்ள தொகுப்பூதிய அடிப்படையிலான பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் வருவதையொட்டி அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் தேசிய உயர்கல்வி திட்டத்தின் கீழ் மாணவிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்தப்படும் சோப்பு, ஷாம்பு போன்ற பொருட்களை இயற்கையான முறையில் தயாரிப்பது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திற்கு பசலிக்கா என்ற சிறப்பு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9, 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா ஜுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரூதபர்ணா பாண்டா, ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14, 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்ரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா இணையை வென்றது. தைபே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா, மணி சுரேஷ்குமார்

0: இணைப்பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்க செய்வதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புற்றுநோய் பாதிப்பு இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்தறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம்.

0: சூழல் அறிவோம்.
1: நேற்று பசுமையாற்றல் அதாவது கிரீன் எனர்ஜி என்று அழைக்கப்படும் நீர் மின்சாரம் பற்றியும் காற்றாலை மூலம் மின்சாரம் பெறுதல் பற்றியும் தெரிந்து கொண்டோம். இன்று இயற்கையின் அனைத்து ஆற்றல் மூலங்களின் ஊற்றுக்கண்ணாய் உயிர் சங்கிலியாய் தாங்கி பிடிக்கும் ஒரு ஆற்றல் வடிவை அறிந்து கொள்வோம். இந்த வடிவம்தான் சூரியன். பல நூறு கோடி ஆண்டுகளாய் ஆற்றலை வழங்கி இன்னும் பல நூறு கோடி ஆண்டுகளுக்கு தேவையான ஆற்றலை தன்னுள் கொண்டிருக்கும் ஒரு அதிசயம். பூமியின் பரப்பளவு 400 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். இந்த 400 மில்லியன் சதுர கிலோமீட்டர் மீது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1 மில்லியன் கிலோவாட் என்ற அளவில் சூரிய ஆற்றல் வெப்பமாகவும் ஒளியாகவும் படர்கின்றது. இதையே ஒரு நாளில் நமக்கு கிடைக்கும் ஆற்றலாய் கணக்கிடும் போது நமக்கு கிடைப்பது 35 மில்லியன் டெராவாட் என்ற அளவிலான ஆற்றல். ஆனால் திரும்ப பெற இயலாத அதாவது புதுப்பிக்க முடியாத பெட்ரோலிய எரிபொருட்களையும் நிலக்கரியையும் ஏனைய ஆற்றல் மூலங்களையும் பயன்படுத்தி நாம் ஒரு ஆண்டில் நாம் உற்பத்தி செய்யும் ஆற்றலின் அளவு 143,856 டெராவாட். ஒரு நாளில் நமக்கு கதிரவனில் இருந்து கிடைக்கும் ஆற்றலில் 3 விழுக்காடு என்ற அளவிற்கு பயன்படுத்தினாலே போதும், நாம் ஓராண்டில் உற்பத்தி செய்ய வேண்டிய ஆற்றலை எட்டிவிடலாம். சரி, ஒரே நாளில் இவ்வளவு பெரிய ஆற்றலை உற்பத்தி செய்து சேமித்த பின் ஆண்டுதோறும் பயன்படுத்துவது என்பது தற்போதைய தொழில்நுட்பத்தில் கனவுதான். இது நடைமுறைக்கு ஒத்துவராது. ஆனால் அறிவியலாளர்கள் ஒரு கணக்கை கூறுகின்றனர். சூரிய ஒளி தரையில் பட்டு மீண்டும் வானத்தில் பிரதிபலிக்கும். அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்வோம். பூமியின் ஒரு பாதி சூரியனை நோக்கி இருக்கும் போது மற்றொரு பாதி இருளில் உள்ளது. அதனையும் கணக்கில் எடுத்துக் கொள்வோம். மழை மேகமூட்டம் போன்றவற்றையும் நாம் கணக்கில் கொள்வோம். சூரிய ஒளியை மின்னாற்றலாக மாற்றும் சூரிய மின்கலங்களின் செயல்திறன் வெறும் 10 விழுக்காடு என்று எடுத்துக்கொண்டால் கூட உலகின் பரப்பளவில் வெறும் 1/10 மட்டுமே போதும் நமது ஆற்றல் தேவையை பூர்த்தி செய்ய. 180 நாடுகளுக்கு மேல் இந்த பூமியில் உள்ளன. மனிதகுலம் பல்வேறு மொழிகள் இனங்களாக பிரிந்து சிதறி கிடக்கிறது. ஆனால் சுத்தமான சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத சூரிய ஆற்றல் பெற தேவைப்படும் ஒரு 4 மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை நம்மால் விட்டுக் கொடுக்க இயலவில்லை என்பது பெரிய சோகமே.
0: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.
1: இனி தமிழ்நாடு கடலோரப் பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தென் தமிழக கரையோரம், மன்னார் வளைகுடா, அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலையற்ற வானிலையுடன் கூடிய காற்றின் வேகம் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் புழுதிக்காற்றின் வேகம் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடுமாதலால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை கேட்டீர்கள். இனி பொதுவான வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ், பெய்த மழையின் அளவு 0.6 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 68%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.5 டிகிரி செல்சியஸ், பெய்த மழையின் அளவு 2 மில்லிமீட்டர், பதிவான ஈரப்பதம் 73%. சென்னை நகருக்கும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில்

இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவு வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கின்றது. நேரம் இப்பொழுது 7 மணி. புத்தம் புது காலை. வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது எப்போதும் உன்னுடன் வரும். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அது எப்போதும் உன்னுடன் வரும். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் இனிய சிந்தனையுடன் இனிதே மலர்கிறது இன்றைய புத்தம் புது காலை.

0: இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் துவக்கமாக உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
1: இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு புகாரை எப்படி நாம் தயாரிப்பது, ஒரு புகாரை நாம் எப்படி சொல்வது, புகார் என்றால் என்ன, அது கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வகையில் ஒரு புகாரை நாம் எப்படி வழங்க வேண்டும், எந்த தருணத்தில் நான் புகார்தாரராக என்னை நிலைநிறுத்திக் கொள்ளுகிறேன், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அடிப்படையில் அந்த ஒரு புகாரை நாம் எப்படி தெரிவிப்பது, புகார் என்றால் என்ன என்பதை விளக்குவதிலே எனக்கு மகிழ்ச்சி. நேயர்களை, அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய புகாரை, உங்களுடைய குறையை ஒரு நிவாரணம் வேண்டும் என்று நினைத்து மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தையோ அல்லது மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தையோ அல்லது தேசிய அளவிலான நீதிமன்றத்தையோ நீங்கள் அணுகுகிறீர்கள் என்றால், நீங்கள் முதலில் அதை எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். நாம் வாயளவிலே சொல்லக்கூடியதான புகார் என்பது நிலைக்கத்தக்கது அல்ல. அதனாலே எந்த ஒரு புகாரும் எந்த ஆணையத்தின் முன் நாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதனை எழுத்துப்பூர்வமாக சொன்னால் மட்டுமே அது புகாராக கருதப்படும். இட் ஷுட் பி இன் அ ரிட்டர்ன் ஃபார்மேட். எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கக்கூடிய குறைகள் மட்டுமே அவை குறைகளாக கருதப்படும். சரி, குறைகளை சொல்லுகிறேன். அந்த குறைகளை சொல்வதனுடைய காரணம் என்ன, அதற்கான தீர்வு என்ன என்று யோசித்து பார்த்தால், அதில் ஏதேனும் நுகர்வோருக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கப்பட வேண்டும், ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும். அந்த தீர்வு என்பது எப்படிப்பட்டதான தீர்வாக இருக்கும் என்றால், ஒன்று, நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நஷ்டம் அல்லது குறை அல்லது மனரீதியான உளைச்சல், மென்டல் அகனி என்று சொல்வார்கள் அல்லவா, அதுவாக இருந்தாலும் அதற்கான ஒரு மதிப்பீடு செய்து அந்த மதிப்பீட்டை ஒரு காம்பன்சேஷனாகவோ, டேமேஜஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலோ, அல்லது நாம் பெற்ற பொருளுக்கு மாற்று பொருளோ, இப்படி பல வகையில் நாம் நம்முடைய நிவாரணத்தை கேட்க முடியும். ஆகவே நிவாரணம் என்று சொல்லக்கூடியதான அந்த தீர்வுக்கு ஒரு மதிப்பீடு செய்து அதை கேட்கும் பட்சத்தில்தான் ஒரு குறை முழுமையாக கேட்கப்படுகிறது என்பதாக அமையும். ஒரு குறை எழுத்துப்பூர்வமாக கேட்கப்பட வேண்டும். அந்த எழுத்துப்பூர்வமான அந்த குறையினுடைய அந்த புகாரிலே அதற்கு தீர்வாக நிவாரணமாக என்ன வேண்டும் என்பதையும் முழுமையாக தெரிவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குறை என்பது, புகார் என்பது முழுமை பெறுகிறது என்பதை அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அல்லது ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறையை நாம் நம்முடைய விற்பனையாளருக்கு எதிராகவோ அல்லது உற்பத்தியாளருக்கு எதிராகவோ நாம் அதை நம்முடைய புகாரை பதிவு செய்கிறோம் என்றால், அது எப்படிப்பட்டதான

அந்த அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அல்லது அது நியாயமற்ற அல்லது முறையற்ற ஒரு விற்பனையாக இருக்கிறது என்பதற்கான அந்த விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டும். நாம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பொருளில் ஏதேனும் குறை இருக்கிறதா, நாம் பெற்ற சேவை டிஃபிஷியன்சி என்று சொல்கிறோமோ, சர்வீஸில் ஒரு டிஃபிஷியன்சி என்று சொல்கிறோம் அல்லவா, அப்படி என்றால் அந்த சேவைகளில் ஏதேனும் குறைபாடு இருக்கிறது என்றால் அது எப்படிப்பட்டதான குறைபாடு என்பதை தெளிவாக நம்முடைய அந்த புகாரிலே நாம் தெரிவிக்க வேண்டும். நமக்கு

அது எப்படிப்பட்டதான குறைபாடு என்பதை தெளிவாக நம்முடைய அந்த புகாரிலே நாம் தெரிவிக்க வேண்டும். நமக்கு விற்றவர் யார், அல்லது சேவையாக இருக்கும் பட்சத்தில் அந்த சேவைதாரர் யார், அவருடைய விலாசம் என்ன, ஒருவேளை நாம் விதிக்கப்பட்ட விலைக்கும் மீறி ஒரு பொருளை நாம் நம் மீது அவர் வாங்குவதற்காக அவர் திணித்திருந்தாலோ, அல்லது அதற்கான விலையை அவர் சொல்லி நம்மை ஏமாற்ற அதிக பணம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே அவர் செயல்பட்டிருந்தாலோ, அதை அவர் எப்படி செயல்பட முயன்றார், அவர் நம்மை எங்கே ஏமாற்ற முயன்றார், எப்படி ஏமாற்ற முயன்றார் என்பதற்கான அந்த விளக்கத்தை, அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அவற்றை நாம் தெளிவாக நம்முடைய புகாரிலே தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய உடமைக்கோ அல்லது உயிருக்கோ உடலுக்கோ பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அசாடஸ் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்குமேயானால், அவற்றை சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் நமக்கு விற்கிறார்கள் அல்லது விற்க முயல்கிறார்கள் என்பது தெரிந்தால் அதுவும் ஒரு வகையில் அது குற்றமாக அமைகிறது. நாம் கேட்கின்ற ஒரு பொருள் வேறு, ஆனால் நமக்கு வழங்கப்பட்டதான ஒரு பொருளிலே ஆபத்து நிறைந்ததாக இருக்கிறது, முறையற்றதாக இருக்கிறது என்று இருக்குமேயானால், அந்த தருணத்திலேயும் என்னுடைய உயிருக்கோ உடமைக்கோ உடலுக்கோ பாதுகாப்பு அற்ற ஒரு நிலை நாம் வாங்குகிற அந்த பொருளினாலே அசாடஸ் சர்க்கம்ஸ்டான்சஸாக இருக்கும் பட்சத்தில் அப்பொழுதும் நாம் நம்முடைய புகாரினை பதிவு செய்யலாம். ஆபத்து என்று ஒரு பொருளை வாங்குகிறோம், உதாரணமாக நாம் பல தருணங்களிலே தீபாவளி போன்ற தருணங்களிலே பட்டாசு வாங்குகிறோம், அல்லது மின்விளக்கு சாதனங்கள் போன்ற பல பொருள்களை வாங்குகிறோம். அவற்றை வாங்குகிற பொழுது அதற்கென்று சில தற்காப்பாக செய்யக்கூடிய அந்த நடைமுறைகள் இருக்கும். அப்படி அந்த நடைமுறைகள் ஏதாவது இருக்குமேயானால், அந்த நடைமுறையை நமக்கு தெரிவிக்காத பட்சத்தில் அவை கூட ஒரு குற்றமாகவோ அல்லது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குறையாகவோ பார்க்கப்படுகிறது. விற்பனையாளர் நமக்கு அவற்றை தெரிவிக்க மறுக்கிற பட்சத்திலேயோ, அல்லது மறைக்கிற பட்சத்திலேயோ, அல்லது அறிந்தோ அறியாமலோ அதை அவர் நமக்கு சொல்லாமல் போனாலும் அது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அது ஒரு குறைதான். இஸ் எ டிஃபெக்ட் அண்ட் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் என்பதாகவே கருதப்படுவதனாலே, அந்த ஆபத்தினை நமக்கு தெரிவிக்காத பட்சத்திலேயும் அந்த புகாரை நாம் நீதிமன்றத்திலே ஒரு குறையாக பதிவு செய்து அதற்கான உரிய நிவாரணத்தை கேட்டு பெற முடியும். இந்த நிவாரணம் என்பது பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகுதான் கேட்க வேண்டும் என்பதல்ல. பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணிகள் இருக்குமேயானால், அதற்கான ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அது இருக்கும் பட்சத்திலேயே கூட இந்த பாதுகாப்பு மீறிய இந்த செயலினால் எனக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று கருதும் பட்சத்திலேயே கூட நாம் நம்முடைய புகாரை தெளிவாக சொல்லுகிற பட்சத்தில் அது வழக்காக பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, நாம் இதற்காக முறையான ஒரு புகாரை நீதிமன்றத்திலே தெரிவிக்க வேண்டும். எப்படி தெரிவிக்க வேண்டும் என்றால், அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறையான எழுத்துப்பூர்வமான புகாரை தெரிவிக்க வேண்டும். அதிலே நிகழ்ந்தது என்ன, அதாவது அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் தி என்டையர் கேஸ், இந்த வழக்கினுடைய போக்கு என்ன, என்ன நடந்தது என்பதை, விற்பனையாளரிடத்திலே அணுகிய முதலிலிருந்து இறுதி வரை என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக ஒன்றன் பின் ஒன்றாக தேதியிட்டு, தேவைப்படுமே ஆயின் காலம் கூட குறிப்பிட்டு சொல்வது என்பது பல வழக்குகளில் முக்கியமானதாக அமைகிறது. ஆக நாம் யாருக்கு எதிராக இந்த புகாரை கொடுக்கிறோம் என்பதிலேயும் நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். விற்பனையாளர் யார், அவருடைய விலாசம் என்ன, இன்னும் பல தருணங்களிலே நமக்கு விற்பனை செய்தவர் நமக்கு விவரங்களை தந்த அந்த விற்பனையாளருடைய பெயர் நமக்கு தெரியுமேயானால் அதை கூட குறிப்பிடுவதிலே தவறில்லை என்பதாக பல வழக்குகள் நமக்கு சொல்லுகின்றன. இப்படி ஒரு முறையான எழுத்துப்பூர்வமான அந்த புகாரிலே சம்பவங்கள் ஃபேக்ட்ஸ் மிக தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும். முறையான தேதி வாரியாக அந்த புகாரானது முறைப்படுத்தப்பட வேண்டும். யாரிடத்திலே இருந்து எனக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்கிறேனோ அவருடைய விலாசம், அல்லது அவருடைய பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான விலாசம், அதன் இந்த விற்பனையாளர் அல்லது அங்கே சேல்ஸ்மேனாக இருக்கக்கூடியவர், அது மாதிரவர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களை பற்றிய விவரம் தெரிந்திருந்தால் நாம் அதையும் தெளிவாக, அவர்கள் தந்திருக்கக்கூடியதான விளம்பரங்கள் எதன் மூலமாக என்னுடைய மனநிலை இந்த பொருளை வாங்க வேண்டும் என்று தவறாக தூண்டியதோ, அதற்கான அந்த முறையான விளக்கங்களையும் நாம் நம்முடைய புகாரிலே அந்த வழக்கிலே தெரிவிக்க வேண்டும். இது எப்படிப்பட்டதான குறை அல்லது முறையற்ற நடைமுறை, தட் இஸ் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் என்பதை நாம் விளக்கமாக சட்ட ரீதியாக நமக்கு புரியும்படி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும்.
அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் அது முறையற்ற வழக்காக முடிவு செய்யப்படும் பட்சம்

0: விதத்தில் அது போன்ற வழக்குகள் நிராகரிக்கப்படலாம். அன்பர்களே, அதுபோல காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லுவார்கள். இது எப்படி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றமாகவோ குறையாகவோ டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ் ஆகவோ அல்லது டிஃபெக்டின் ப்ராடக்டாகவோ அது குற்றமாக பார்க்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: புத்தம்புது காலையில் இனி தொடர்வது.
3: தமிழ் அமுதம் வழங்குகிறார் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள்.
4: கனியன் பூங்குன்றனார் உலக வாழ்வின் உண்மையை உணர்ந்து பாடியுள்ள பாடல் இது. இப்பாடல் புறநானூற்றின் கலங்கரை விளக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பாடல் புறநானூற்று 196வது பாடலாக வருகிறது. இதோ அப்பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிரதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, தாதலும் புகுவதன்றே, வாழ்தல் இனிதன மகிழ்ந்து அதன்றும் இளமே, முனிவின் இன்னாதது என்றலும் இளமே, மின்னொடு வானம் தந்துளி தலையே ஆனாது, தன்பொருள் இறங்கும் மல்லப் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிதளம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. ஒரு தனி நாடோ ஊரோ அல்லது குடும்பமோ இனிது வாழ்தலன்றி இன்பமாக வாழ்தல் இயலாது. குடும்பமும் ஊரும் நாடும் வாழ வேண்டும் என்று அறிவும் அறமும் வகுத்த நெறியில் துண்டு செய்ய விரும்புவதற்கு பாடமாக அமைவது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதாகும். நன்மை தீமைகள் பிறர் செய்ய காண்கிறோம், பிறரால் தான் விளைவன என்றால் அவர் செய்தன விடுத்து செயலால் விளையும் பயனை கருதுக என்கிறார். துன்பமும் இன்பமும் நுகர்வார் மனத்தின் அளவே அன்றி செய்வார் செயலினது அளவல்ல என்கின்றார் கனியன் பூங்குன்றனார். சாதல் என்பது புதுமையற்றது இயல்பானது என காணும் நெஞ்சும் வாழ்வை இனிதனே மகிழாது அதனை இன்னாது என வெறுத்தலும் செய்யாது உயர்வாழ்வு முறை என்னும் ஒன்றன் வழிபட்டது என்னும் உண்மை விளங்குகின்றது. அந்த முறை என்பதனை இயற்கை என்பர் சிலர், கடவுள் என்பர் பலர், உயிர் வாழ்வு ஒப்பற்றதோர் ஆட்சி முறைக்கு உட்பட்டது என்று உணர்தல் வேண்டும். உணரும் உணர்வே மெய்யுணர்வு. இம்மெய்யுணர்வை சமயங்கள் வலியுறுத்துகின்றன. மக்கள் சமயங்களின் பெயராலும் பிற வேற்றுமைகளின் பெயராலும் பிரிந்து பிணங்கி நின்று பகைத்து வருத்தி கேடும் அல்லலும் உற்று மாள்கின்றனர். அதன் காரணமும் உணர்த்துகிறார் கனியன் பூங்குன்றனர். மக்களுக்கென ஆண்டோர் அமைத்த நெறிகள் யாவும் நன்னெறிகளே ஆகும். ஆயின் மக்கள் நெறியை போற்ற தவறி நெறி உணர்த்தும் தலைவர் சிலரை போற்றத் தொடங்கி கடமையை மறந்தனர். தம் தலைவரை புகழ்தல் வேண்டி பிற தலைவரை பழித்தலாயினர். ஒருவரை பழிக்க ஒருவரை புகழ்தல் காரணமாக பூசல் விளைந்தது, போர் நிகழ்ந்தலாயிற்று. இத்தகைய போர்களே சமய போர்களாகும். இவ்வாறே சமூகத் தலைவர் காரணமாக பிறப்பன சமூக போர்கள். இவையெல்லாம் மக்களின் தவறால் விளைந்து மக்களின் வாழ்வையே அழித்து விடுகின்றன. ஆதலின் கனியன் பூங்குன்றனார் மாண்புமிக்க சிலரை பெரியோர் என வியத்தலும் வேண்டாம், சிலரை சிறியோர் என இகழ்தல் வேண்டாம் என்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றும் உண்மையை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நிலைகளை சமமாக அமைத்தல் வேண்டும். இது ஒன்றே உலகத்தின் ஒன்றுபட்ட அமைதியான இன்ப வாழ்வுக்கு வழியாகும். இதுவே இல்லையாயின் உலக முன்னேற்றத்திற்கு உரிய எல்லா நன்முயற்சிகளும் வீணாகும். பொருள்நிலையால் ஒத்த வாழ்வு அமைதல் போன்றே புகழ்நிலைகளும் உயர்வு தாழ்வு பெருகக்கூடாது என்றும் கொள்கையும் பரவ வேண்டும். வீடு கட்ட உதவிய தச்சரையும் கொள்ளரையும் மறத்தல் இயலாது. ஆனால் அவர்களை போற்றி கொண்டே வீட்டினுள்ளிருந்து நடத்த வேண்டிய வாழ்க்கையை புறக்கணித்தல் இயலாது. இத்தகைய அறியாமையே அரசியல் மற்றும் சமயத் தலைவர்களையும் போற்றி கொண்டு சமய நெறிகளையும் சமூக நெறிகளையும் மறந்து தம் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளும் நிலை மக்களிடம் உள்ளது. ஒருவரை போற்றும் மனம் மற்றவரை தூற்றுவதிலேயே அமைதி காண வல்லது. ஆகவே தூற்றல்களே உலக முன்னேற்றத்துக்கு அவ்வப்போது முட்டுக்கட்டைகளாய் பொது வாழ்வை கெடுத்துள்ளது. உலக வரலாற்றை இந்த கண்கொண்டு நோக்கின் எளிதில் உண்மையை தெரியலாம். போற்றுதல் தூற்றுதல்களை பற்றிய அறியாமையே சமய சிறப்புகளை மறைத்தது, சாதி வெறியையும் தந்திர நெறியையும் வளர்த்தது.
3: தமிழ் அமுதம் வழங்கினார்

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். ஹார்மோஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசீலா பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்ற உள்ளார். பின்னர் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஆரன்முளா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தி தீவில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அரசு முறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகாத் மிர்சியோயேவுடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த அம்சங்கள் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுரங்கம், அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மருத்துவம், விவசாயம், திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை இரு மடங்காக அதிகரிக்க ஏதுவாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அந்நாட்டில் உள்ள யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று உரையாற்றுகிறார். திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, தொழில் கல்வி தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். லக்னோ கண்டோன்மென்ட் பகுதியில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மூன்று நாள் பயணமாக உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் தமது பயணத்தின் நிறைவு நாளான இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா வியட்நாம் இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக வியட்நாம் சென்றுள்ள அவர் லாவோஸ் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இரு நாடுகளுக்கும் இடையே சுற்றுலா மற்றும் ஜவுளித்துறைகளின் மேம்பாடு குறித்து அந்நாட்டு தொழில்துறையினருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அந்நாட்டில் உள்ள கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில், இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டக்குழுவுடன் அமைச்சர் கலந்துரையாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வது

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உத்தரப்பிரதேச மாநிலம் பஸ்தி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பஸ்தி தண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் மற்றொரு நபர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 669 அதிகரித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளில் உதவுவதற்காக இந்தியா பல்வேறு நிபுணர் குழுக்களை அனுப்பி வைத்துள்ளது. இந்த பேரிடரில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண ஏதுவாக சடலங்களில் இருந்து டிஎன்ஏ மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே நீர்மின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ள சுரங்கத்தில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு தொழில்நுட்ப குழு காத்மாண்டு சென்றடைந்துள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உதவிடும் வகையில் காத்மாண்டு மற்றும் பீஜிங்கில் உள்ள இந்திய தூதரகங்களில் 24 மணி நேரமும் செயல்படும் தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாள நாட்டிற்கு உதவிடும் வகையில் 57 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே 11 டன் நிவாரணப் பொருட்களுடன் விமானப்படை விமானம் காத்மாண்டு சென்றுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக 13 ராணுவ வீரர்கள் அடங்கிய மீட்புக் குழுவும் இந்த விமானத்துடன் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நீரிணை பகுதி மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் முன் அனுமதி பெற வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஹார்முஸ் நீரிணை பகுதி கப்பல் போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது என்று அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து ஈரான் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கியூவ் நகரிலே உள்ள பூச்சா மாவட்டத்தில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அம்மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உணவகங்கள் மற்றும் வீடுகளில் பெரிய அளவில் தீப்பற்றி எரிவதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வசிக்கும் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அம்மாவட்டத்தில் மைலா கிராமத்தில் உள்ள கிடங்கு ஒன்றும் இந்த தாக்குதலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாலசிலா பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 21-9 22-20 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரரான லால்தா சுலாவை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ருத்தபர்ணா பாண்டா ஸ்வேதபர்ணா பாண்டா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-14 25-23 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரூ ராவத் மணிஷா இணை பட்டம் வென்றது. இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-18, 17-21, 16-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சாத்விக் ரெட்டி கானாபுரம் ராதிகா ஷர்மா இணையை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணிஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. போந்தியானாக் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தன்வி பாத்ரி கொரியாவின் கிம் மின் சுன்னை எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் கின்பால் சோனா இந்தோனேஷியாவின் ரிச்சி தூதா ரிச்சோடை எதிர்கொள்கிறார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று கேரளம் செல்கிறார். அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு சவுகத் மிர்சியோயே உடன் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெறும் தொழில்துறை மாநாட்டில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்

0: இன்று உரையாற்றுகிறார். ஹார்முஸ் நீரிணை பகுதி தொடர்ந்து தங்களது கட்டுப்பாட்டில் உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தலசிலா பட்டம் வென்றார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7:25. ஆகாஷவாணி புத்தம் புது காலை தொடரும் வேளை இது.
2: ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி டோட்டலாக சிமெட்ரிக்கலாக இருக்கும். நமக்கே நம்ம ஃபேஸே கூட பார்த்தீங்கன்னா மிரரில் ரெண்டு சைடும் வந்து சிமெட்ரிக்கலாக இருக்காது யாருக்குமே. வெரி வெரி ரேர், யாருக்கும் ஜென்ரலாக இருக்காது. ஸ்லைட் ஏசிமெட்ரி வில் பி தேர். அதே மாதிரி தான் பிரெஸ்ஸும் இன் எ விமன். பட் அண்டிவா இஃப் ஷி நோட்டிசஸ் வேறு ஏதாவது முன்னே இல்லாத ஒரு சேஞ்ச் இப்போ இருக்குது அப்படின்னா அதை நோட்டீஸ் பண்ணி அணுகணும். எல்லாருமே சி செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் மஸ்ட். ஓகே, பியூபர்ட்டியை அட்டைன் பண்ணதுலேருந்தே, அதாவது வயசுக்கு வந்த டைம்லேருந்து நம்மளோட சிலபஸ்லலாம் இப்போ செக்ஸ் எஜுகேஷன்லாம் இது பண்ணும். அந்த மாதிரி பிரஸ்ட் அவேர்னஸ் இது கூட வி ஷுட் இன்கல்கேட் இந்த சிலபஸ் அண்ட் எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் வரணும். செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அவங்களே பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உடனே கிளினிஷியன்கிட்ட டாக்டர்கிட்ட வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த லெவலில் அவேர்னஸ் இருந்தால் இட் இஸ் பெட்டர், இட் இஸ் குட். பட் இந்த அவேர்னஸ் தான் இட் இஸ் பிக்கிங் அப். முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ இப்போ வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெட்டர், ஃபார் பெட்டர் நவ். பட் ஸ்டில் வி ஹாவ் டு ரீச் தட் மைல் ஸ்டோன். ஏன்னா நான் சொன்னல கிராமங்களில், கொக்கிராமங்களில் அங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த அவேர்னஸ் அந்த அளவுக்கு இல்லை. தட் இஸ் வேர் வி ஹாவ் டு டார்கெட் அண்ட் பட் அதுக்கு ஐ திங்க் நம்ம கவர்மெண்ட் இஸ் டூயிங் வண்டர்ஸ். நாட் ஜஸ்ட் சோஷியல் மீடியா, தேர் ஸோ மெனி போஸ்டர்ஸ், இது அது மூவிஸ் அது மாதிரி. பட் இன்னும் அதை ஸ்டெப் அப் பண்ணுன்ற ஸ்டெப் அப் பண்ணி அந்த செக்ஷன் ஆஃப் லேடிஸ்க்கும் எல்லாருக்குமே தெரியணும். இப்போ தான் வி கேன் சே வி ஹவ் கான்கர்ட் பிரஸ்ட் கேன்சர். ஸோ இதுதான் என்னோட மெசேஜ். அவேராக இருங்க, செல்ஃப் அவேர்னஸ்ஸு. அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸில் கேர்ஃபுல்லாக இருங்க, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருங்க, எப்போதுமே எக்ஸசைஸ் பண்ணணும் ரெகுலராக, சாப்பாட்டில் கவனமாக இருங்க, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடணும், அன்ஹெல்த்தி ஃபுட் அவாய்ட் பண்ணணும், சிகரெட் ஸ்மோக்கிங் ஆல்கோஹாலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் அவாய்டே பண்ணுங்க. அதுதான் நம்ம கையில் இருக்கிறது நம்ம இது பண்ண முடியும் இல்லையா. ஸோ நம்ம கையில் இருக்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணி. சலுகைகள்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டம்ன்ற இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வந்துட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த இல்லாத ஒரு ஒரு லெவல் ஆஃப் வருமானத்துக்கு கீழே, அதான் பிலோ பாவர்ட்டி லைன் சொல்லுவோம் இல்லையா, அவங்கெல்லாம் கூட இப்போ லேட்டஸ்ட் சிகிச்சைக்கு வந்துட்டாங்களே. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்கீம். அதெல்லாம் அரசு எடுத்த இதனால தானே. டெஃபினெட்லி ஐ வுட் சே பீப்புள் ஆர் பெனிஃபிட்டட். முன்னாடி வந்து சி அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட், நான் அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட்டு நிறையா இருந்துச்சு. ரொம்ப பணக்காரங்க இலைட் பீப்புள் தான் வந்து அதை அஃபோர்டே பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லையே. லேட்டஸ்ட் ஈவன் நிறையா ட்ரக்ஸ் மொனோபாலியாக இருந்ததை கூட கவர்மெண்ட் வந்து ஜெனரிக்ஸ் இப்போ வந்துருச்சு. மச் அஃபோர்டபுள், சீப்பர் ப்ரைஸ். ஸோ பீப்புள், சாதாரண பீப்புள் கூட, மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் என்ன, லோ சோஷியோ எக்கனாமிக் கிளாஸ் கூட தே கேன் அஃபோர்ட். அந்த அளவுக்கு இப்போது ட்ரக்ஸ் எல்லாம் அவைலபிள் ஆயிடுச்சு, சிகிச்சை முறைகள் அவைலபிள் ஆயிடுச்சு. ஸோ ஆல் த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் தே ஹேவ் வெரி குட் ஃபெசிலிட்டிஸ் நவடே. அதனால டெஃபினெட்லி ஐ வுட் சே எஸ்.
2: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகளில் ஒன்றுதான்.
5: அம்மா, தமிழ் எங்க?
6: அவ விளையாடிட்டு இருக்கா?
5: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
6: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா?
5: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட
6: அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
5: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு.

0: இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: நேரம் இப்பொழுது 7:30. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்டு ரசிக்கலாம் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
3: ஒரு ஜென் துறவி, அவருக்கு ரொம்ப வயசாயிட்டது. கடைசி காலம், நண்பர்களையெல்லாம் கூப்பிட்டார். நண்பர்களே, நான் வந்து வித்தியாசமான முறையில் சாகணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாராம். நண்பர்கள் சிரித்தாங்க. என்ன பேச்சு பேசுகிறீங்க, சாவறதுங்கிறது என்ன விளையாட்டுக்கத்தனமான காரியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த துறவி கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணார். அப்புறம் கேட்டாராம், இதுவரைக்கும் யாராவது நடந்துக்கிட்டே இறந்துருக்கிறாங்களா அப்படின்னாராம். எல்லாரும் இல்லைன்னாங்களாம். ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்கார், அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறதாக ஒரு கதையில் படிச்சிருக்கிறேன், ஒரு ஞானியால் தான் அப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரி, அப்படின்னா அந்த முறை நமக்கு வேணாம், நின்றுக்கிட்டே யாராவது உயிரை விட்டுருக்காங்களா அப்படின்னு விசாரித்தாராம். அப்படியும் ஒருத்தர் இறந்துருக்கிறார் அப்படின்னாங்களாம். மறுபடியும் அந்த துறவி யோசனை பண்ணியிருக்கிறார், ஏதாவது வித்தியாசமான முறையில் நாம் வந்து போகணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம். மனிதன் எப்படி வாழ்கிறானோ அப்படி இறப்பது தான் நல்லது. சரி, யாராவது தலைகீழாக வந்து யோகம் செய்யும் நிலையில் இறந்துருக்கிறாங்களா அப்படின்னு விசாரித்தாராம். நண்பர்கள் சிரித்தாங்க, தலைகீழாக நின்னபடி இறந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, அது முடியாத காரியம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ அந்த துறவிக்கு திடீர்னு உற்சாகம் வந்துட்டுது. உடனே எழுந்திரிச்சார், தலைகீழாக நின்னார், அப்படியே உயிரை விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மடாலயத்தில் ஒரே குழப்பம், எப்படி அவரை கீழே இறக்கி படுக்க வைக்கிறது அப்படின்னு புரியல. இப்படி உயிர் விடுறதை பற்றி அவங்க இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை. உண்மையிலேயே வந்து இவர் வந்து இறந்து தான் போனாராங்கிறதும் தெரியல. சோதித்து பார்த்தாங்க, இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் நின்று போயிருந்தது. இவர் எப்பவும் இப்படி தான், என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு சொல்லி எல்லோரும் குழம்பிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பெரியவர் யோசனை சொன்னார், இந்த துறவியோட மூத்த சகோதரி பக்கத்து மடாலயத்தில் இருக்கிறாங்க, அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும் அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு 90 வயசு. அழைச்சிட்டு வந்தாங்க, ஒரு குச்சியை ஊன்றிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து வந்தாங்க. வந்து, தம்பி, தலைகீழாக நின்று உயிர் விட்டு இறக்கிறத பார்த்தாங்க, தம்பின்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒன்றும் காணோம். உடனே என்ன பண்ணாங்க, தன்னுடைய கைத்தடியால் தம்பியோட உடலை ஒரு தட்டு தட்டினாங்க. ஏப்பா, சாகிறப்பவும் உன்னுடைய குறும்புத்தனத்தை விடலையா, இப்படியாடா சாகிறது, ஒழுங்காக செத்து தொலை அப்படின்னாங்களாம். அவ்வளவுதான், உடனே அந்த துறவி திரும்பி நேராக நின்னார், அக்கா கோவப்படாத, நான் ஒழுங்காக சாகிறேன், எப்படி செத்தா என்ன, எல்லாம் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தரையில் படுத்து உயிரை விட்டாராம். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோலை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்பி கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். மரணத்தை ஒரு விளையாட்டாக ஆக்கிய அந்த துறவிக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக தான் இருந்திருக்குது. எந்த நோக்கமும் இல்லாமல் செயல்படுறதுன்னா என்னங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பயனை எதிர்பார்க்காமல் பணி செய்து வாழ்ந்து மறைந்த மகானவர். தம்முடைய தொழிலை வந்து விளையாட்டு போல் செய்ய தெரிஞ்சவருக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டாக மாறிடும். எல்லாமே விளையாட்டாகி விடுகிற போது மரணமும் விளையாட்டாகிவிடும் அப்படிங்கிறது தான் அந்த தத்துவம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிற உண்மையான நடிகனை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்கணும். நீங்கள் நடிக்க வேண்டியதே இல்லை, நீங்கள் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ஞானிகளுடைய கருத்து. நீங்கள் தெருவில் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, எதிரில் வர்றவர் உங்களை பார்த்து எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறார், நல்லா இருக்கிறேங்கிறீங்க. உண்மையிலேயே நாம் நல்லா இருக்க மாட்டோம், ஏதாவது உடம்புல கோளாறு இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவோம், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. அது நடிப்பு தானே. உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், உடனே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே உங்கள் மனசு மகிழ்ச்சி அடைஞ்சுட்டுதா, அது நடிப்பு தானே. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் எல்லாமே நடிப்புங்கிறது புரியும். கல்யாண பத்திரிக்கை அனுப்பியிருந்தேனே, ஏண்டா வரலன்னு கேட்டானா ஒருத்தன், வந்திருந்தேனே அப்படின்னானா இவன், டேய் ஏண்டா போய் சொல்கிற, நான் பத்திரிக்கையே உனக்கு அனுப்பலையே அப்படின்ட்டுருக்கான் அவன். அதுக்கு இவன் சொன்னானா, பத்திரிக்கை அனுப்புனேன்னு நீ போய் சொல்கிறப்போ கல்யாணத்துக்கு வந்தேன்னு நான் போய் சொல்லக்கூடாதா,

0: நேரம் இப்பொழுது 7:35. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8:00 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11:00. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். மனோ சுனந்தா குரல்களில் யாரடி நீ மோகினி, மணிக்கும் வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். பாடலை கேட்பதற்கு முன்
1: போலீஸ்
2: மிஸ் சீமா.
1: ஆமாங்க,
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்வளவு பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வால்டர் விட்வேல் படப்பாடல்.

0: திரைகாணத்தில் தொடர்ந்து ஹரிச்சரண் சுஜித்ரா வினயா குரல்களில் யாரடி நீ மோகினி படத்திலிருந்து.
1: தெரியல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி

0: நேரம் 7:55. புத்தம்புது காலையில் இனி
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள வேலாயுதம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். ஒன்று வேணும்னா எதையாவது ஒன்றை இழக்கணும் பாங்க, சாக்ரிஃபைஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஓர் உதாரணம் பாருங்க, நவீன எல்இடி விளக்குகள், அதனால் நிறைய பயன், மின்சார சிக்கனம், அதிக உழைப்பு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த எல்இடி விளக்குகளின் ஒளியால் கம்பளிப்பூச்சி உட்பட பல்வேறு பூச்சிகள் பாதிக்கப்படுவதாக ஓர் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றம், புல்வெளி உள்ளிட்ட வாழ்விடங்கள் அழிப்பு, காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லி நோய்க்கொல்லி விஷங்கள் பயன்பாடு அதிகரிப்பு, நீர்நிலைகளில் மாசு போன்றவற்றால் பூச்சி இனங்கள் அழிந்து வருகின்றன. ஒரு விவசாயியா, விவசாய விஞ்ஞானியா, இது குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் நமது வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே நடைபெறுகிட்டு இருக்குது. பூச்சிகளை கவர்ந்து எடுக்க இரவுல மாலை நேரத்தில் விளக்கு பொறி வைக்க சொல்கிறாங்க. சாதாரண ஒரு குண்டு பல்பு எரிய விட்டு அதுக்கு அடியில் பெரிய தாம்பாள தட்டில் தண்ணியும் கொஞ்சம் மண்ணெண்ணையும் ஊற்றி வச்சுட்டா அதுதான் விளக்கு பொறி. வேலாயுதம் சார், எரிகிற விளக்குக்கு பூச்சிகள் வந்து அந்த தட்டில் விழுந்து இறந்து போயிடும். இது விவசாயிகள் பக்கம் பார்க்கும்போது நல்ல வேலை தான், ஓர் இயற்கையான பயிர் பாதுகாப்பாயிடுது. மொத்தமாக ஈகோசிஸ்டம், உயிர்களின் வாழும் சூழல் என்று பார்க்கும்போது நாம் இந்த உலகில் வாழும் சில உயிர்களை இழக்கிறோம். சில பூச்சி இனங்கள் அழிவை சந்திக்கின்றன. ஓரிடத்தில் 100 மனிதன் வாழறான்னா அங்கே 10-20 மாடும் வாழும், 20-30 ஆடுகள் கோழிகளும் இருக்கணும், பல்லி பாம்பு பறவைகள் புழு பூச்சிகள் எல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் அது இயற்கை சமநிலைன்னு சொல்ல முடியும். 100 மனிதன் இருக்கிற இடத்துல 50 ஆண் 50 பெண் இருந்தால் தானே அது இயற்கை சமநிலை. இதில் வித்தியாசம் இருந்தால் வாழும் உயிர்களுக்குள்ள போட்டி ஏற்படும். மனித உயிர்களுக்குள்ள போட்டி மட்டுமில்லை, பொறாமையும் உண்டாகும். அதே போலத்தான் மனிதன் வாழும் இடங்களில் மரம் செடி கொடி இருக்கணும். இப்போதைக்கு மனிதனின் வாழும் சூழல் மாறி போயிடுச்சு, வாழ்க்கை முறையில் மாற்றம் உண்டாகியிருக்கு. பருவநிலை மாற்றத்தால் 95% கடல் நீர் சூடாக மாறும் ஆபத்து ஏற்படும்னு ஒரு ஆய்வு முடிவு தெரிவிக்குது. பூமியின் வெப்பநிலை உயர்வுக்கு கார்பன் வெளியீடு முக்கிய பங்காற்றுகிறது. வெப்பநிலை உயர்வு பருவநிலை மாற்றத்துக்கு வழிவகுக்குது. மாறி வரும் பருவநிலை மாற்றம், பெருங்கடலில் அமிலமயமாக்கல் வெப்பத்தை அதிகப்படுத்துது. இந்த சூழலில் உலக அளவில் கார்பன் வெளியீடு அளவை கட்டுப்படுத்தலைனா இன்னும் ஒரு 70-80 ஆண்டுகளில் 95% கடல் நீர் சூடாக மாறும் என்று சூழல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதன் காரணமா கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். வேலாயுதம் சார், மனிதன் எல்லா உயிரினங்களையும் தன்னை போல்னு நினைத்து இப்பூமியில் வாழணும். மற்ற உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ தகுதி பெற்றவைதான்னு இடம் கொடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி புவி வெப்பமயமாதல், கடல் நீர் சூடாகுதெல்லாம் ஏன் ஏற்படுது? சரியான அளவுல மழை பெய்யாதது, இருக்கும் மர மட்டைகளை வெட்டி விடுறது தான். ஒரு பத்திரிகை செய்தி 62 மரங்களை வெட்டியதற்காக 40 கோடி ரூபாய் அபராதம் விதித்திருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம். ஏதோ பெரிய உணவகம் கட்டுவதற்காக அங்கிருந்த 62 மரங்களை வெட்டியிருக்காங்க. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி ஓர் அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். 62 மரத்தை வெட்டியதற்காக 40 கோடி ரூபாய் அபராதம், புதுசாக 100 மரக்கன்றுகளை நடணும்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவது நாம் வாழும் சூழலை பாதுகாப்போம், நாமும் நம்மை சார்ந்தவர்களும் நல்லபடியாக வாழ. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
0: வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக்

0: எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: புத்தம்புது காலையில் தொடர்வது திரைகானம். துவக்கமாக ஆனந்த பூங்காற்றே படத்திற்காக ஒலிக்கும் குரல் ஹரிஹரன்.

0: திரைகானம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay.

களைந்ததுதாம் பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால் அதோ அதோ விடியது சத்தத்தால் அராஜகம் அழியது ரத்தத்தால் அதோ தலை உருளுது சொர்க்கங்கள் இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம் ஜெயிப்பது நிஜம் தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கிட்ட தக்க திமி தீம் தக்கிட்ட

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.
1: திரைக்கணத்தில் தொடர்ந்து கமல்ஹாசன், சித்ரா, கிளின்டன், டாமினிக் குரல்களில் தெனாலி படப்பாடல்.

0: சித்திரை கணத்திற்கு நிறைவாக கமல்ஹாசன் சங்கர் மகாதேவன் குரல்களில் வருவது விஸ்வரூபம் படப்பாடல்.
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமால

எத்தனை முறை நான் இங்கி சாவேன், இத்தவணை என ஆட்கொள்வாயா? சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா? பூதகியாக பணித்திடுவாயா? பாவை விரகம் பருகிடுவாயா? ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா நீ.

நிறைவு பெற்றது திரைகானம். கேட்ட அரிய பல தகவல்களுடன் இனிய பாடல்களுடன் இனிதே நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. புத்தம் புது காலை மீண்டும் மலரும் நாளை காலை.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று
2: புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள்

மிருதங்கம். புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாலக்காடு ராமபாகவதர் அவர்களிடம் இசை பயின்றார். பாலக்காடு அரசினர் இசைக்கல்லூரியில் இசை பேராசிரியராகவும் பின்னர் முதல்வராகவும் பணியாற்றினார். இவர் திருவனந்தபுரம் சுவாதி திருநாள் இசைக்கல்லூரியிலும் பணிபுரிந்துள்ளார். 1978 முதல் சென்னை கலாக்ஷேத்ராவில் பேராசிரியராக பணிபுரிந்து பல மாணாக்கர்களை உருவாக்கியுள்ளார். சிறந்த குரல் வளமும் பாவமும் நிறைந்த இவரது இசை நிகழ்ச்சிகள் பல இசை ரசிகர்களின் பாராட்டுதல்களை பெற்றன. கேரள சங்கீத நாடக அகாடமியால் கௌரவிக்கப்பட்ட இவர் ஹிந்துஸ்தானி இசையிலும் சிறந்து விளங்கியவர். இசையை இசைக்காகவே பாடுவதென்பது இவரின் சிறப்பு. இவர் சஹானா, ஸ்ரீ, ஆனந்த பைரவி, ரீதி கௌளை, எதுகுல காம்போதி ஆகிய ராகங்களில் செய்யும் ஆலாபனைகள் கர்நாடக இசை வரலாற்றில் இன்றும் சிறப்பான இடம் வகித்து வருகிறது. நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். முதலில் ராமா நின்னே, ஹுசைனி ராகம், ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தேவி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதிதாளம்.

இதுவரை இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திற்காக பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் இன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி இன்று காலை 11 மணிக்கு.

நீங்களே ஒழித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறுவது உங்கள் விருப்பம் திரைப்படத்திற்காக கோவை சௌந்தரராஜன் எல்லார் அஞ்சலி பாடியிருக்கும் பாடல்.

நேர்லே, நேரம் 10:16. நேர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் டாக்டர் அம்மா திரைப்படத்தில் பி. சுசிலா பாடியிருக்கும் பாடலை.

நீங்களே அடுத்து என் மகன் திரைப்பட பாடலை கேட்கலாம். பாடல் ஒலிக்கிறது டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆஃபீஸர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 10:31, 20 நொடி. நேர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியின் மத்தியிலே 720 KHz உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கிறது அவள் ஒரு தொடர்

ஒலித்துக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது.

0: கழிவுகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேர்களே, முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து ஜெய்ஹிந்த் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
2: ஜெய்ஹிந்த் ஜெய்.

ஆகாஷ்வாணி மன் கி பாத். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்ச்சியினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தம் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொண்ட நிகழ்ச்சியினை இதுவரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். தொடர்வது மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சற்று முன் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கம்.
1: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே, கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியிலே இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்
1: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க? இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
2: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் MBA செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
1: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
2: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
2: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம்

0: விஷயம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சிக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா ஏன் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியுகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து 3வது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிரித்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களாக அவங்க ஆனாங்கன்னா, அடுத்த 100 வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது. அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
0: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். 2 வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். 2வது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி 2 வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள், புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்க செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
1: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
0: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
1: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தில்

இதை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குபோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள், டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார்

46% பெண்கள்தாம். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டுப் பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாயி. அங்கே ஆகாஷ் ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீனப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே 1000கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16000க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது.
மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தை

இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் கால் ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரோ அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சில போது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே, மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60-க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையாக

வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்டப் பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர் மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர். திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன், த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவிருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் 4 தேதியன்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம்.

0: இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாளர் நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய மன் கி பாத் உரையின் தமிழாக்கத்தை இதுவரை கேட்டீர்கள். மனதின் குரல் மீண்டும் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். சி சுவாதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். ராமசுவாமி தூதன் பகுதாரி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த அருணாச்சல கவி பாடல்.

மாயங்கள் செய்யும் விருத்தம் தொடர்ந்து செந்தில் ஆண்டவன் பாபநாசம் சிவன் பாடல் கரகரப்பிரியாராகம் ரூபகதாளம்

0: இதுவரை சங்கீத சாரலில் சி சுவாதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதைப் பொருளால் தனிநபர் மட்டுமன்றி ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிப்படைவதாக கூறினார்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது. போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை. இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப் பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும் போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டாக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள்.
1: ஆகஸ்ட் மாதத்தில் தேசப்பற்றை உணர்த்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடியை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றதாக பிரதமர் தெரிவித்தார்.
2: என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. வீடுகள் தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. இந்த ஆண்டு சூரியப்ப திரங்காவின்படி நமது

0: மூவண்ணக்கொடி ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக்கொடி பறக்க விடப்பட்டது. உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக்கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன.
1: பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் பயனடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார்.
0: என் கனிவான நாட்டு மக்களே, பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கி விடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள்.
1: பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. இவர்களிலே பல அவர்கள் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: புதிய மகசூல் அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்துதல் காரணமாக சிறிய பண்ணைகளில் வருவாயும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியிருக்கிறார்.
0: தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவோகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவோகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: பண்டிகைகளின் போது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற வேண்டுகோளை விடுப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
0: செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும் போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாக பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும்.
1: பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பெண்களின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சக்தி சாத் இயக்கம் மூலம் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் குறித்து கற்றுக்கொண்டதாக பிரதமர் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷாவத் மிர்சியேயோவுடன் தாஷ்கண்டில் ஆலோசனை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக உஸ்பெகிஸ்தான் யோகா அமைப்பு சார்பில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியிலும் பிரதமர் கலந்து கொண்டார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். புதுதில்லியில் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மிதிவண்டி பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என தெரிவித்தார். இளைஞர்கள் நாள்தோறும் 1 மணி நேரம் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இந்திய கிரிக்கெட் அணி பயிற்சியாளர் திரு கௌதம் கம்பீர், உடற்பயிற்சி மூலம் சுயசார்பு இந்தியாவை உருவாக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை எழுத 2,73,000 MBBS

0: எஸ் பட்டதாரிகள் பதிவு செய்திருந்தனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய நீட் தேர்வு மதியம் 12:30 மணி வரை நடைபெற்றது. சென்னை, காஞ்சிபுரம், மதுரா, தில்லி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு நடைபெற்றது. நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 734 அதிகரித்துள்ளது. காணாமல் போன 2500 மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை 4400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே போட் கோஷி ஆற்றில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்தியாவிலிருந்து நேபாளத்திற்கு 11 டன் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அத்தியாவசியப் பொருட்கள், தொழில்நுட்ப மற்றும் நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் காட்மாண்டு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 319 பேரில் 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேபாளத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்க முதலமைச்சரின் உத்தரவுக்கு ஏற்ப தில்லியில் முகாமிட்டு பணிகளை ஒருங்கிணைத்ததாக கூறினார். தமிழகத்திலிருந்து 319 பேர் பல்வேறு குழுக்கள் மூலம் நேபாளம் சென்றிருந்ததாக அவர் தெரிவித்தார். இதில் 219 பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்தே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றிருக்கிறார். முன்னாள் இந்திய கால்பந்து அணித் தலைவர் பாய்சங் பூட்டியா அவருக்கு இந்த விருதை வழங்கினார். கால்பந்து விளையாட்டு வீரர்கள் சங்கம் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுக்கு நாட்டில் உள்ள கால்பந்து வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் ஞாயிறுதோறும் மிதிவண்டி ஓட்டும் இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மருத்துவ முதுகலை படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நேபாளத்தில் சிக்கிய தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் நாளை இரவுக்குள் தமிழகம் திரும்ப உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மிசோராமைச் சேர்ந்த கால்பந்து வீரர் லாலியான் ஜுவாலா சாங்டே சிறந்த கால்பந்து வீரர் விருதை பெற்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவுதானா?
3: அவ்வளவுதான்,
2: புரிஞ்சிடுச்சு.
3: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். 2ஆம் தேதியன்று காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசும் வாய்ப்புண்டு. 3ஆம் தேதியன்று தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி காற்று வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய அரபிக் கடற்பரப்பின் பல பகுதிகள், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகள், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் தேதி வரை வீசும் வாய்ப்புண்டு. காற்று இதே வேகத்தில் வடக்கு வங்க கடற்பரப்பு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். இன்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பு, வடக்கு வங்க கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் இன்றும் நாள்.

0: யும் வீசக்கூடும். 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் நாளை வீசும் வாய்ப்புண்டு. முதல் தேதியிலிருந்து 3ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை கன்னியாகுமரியில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.3 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. திருவனந்தபுரம் பகுதிகளில் 16 முதல் 20 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.1 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். ஆலப்புழா கடலோர பகுதிகளில் 0.7 முதல் 0.8 மீட்டராக 16 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகள் உயரக்கூடும். எர்ணாகுளம் கடலோர பகுதிகளில் 0.6 முதல் 0.7 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்புண்டு. கொல்லம் கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.2 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. திருச்சூர் கடலோர பகுதிகளில் 16 முதல் 21 வினாடிகளுக்குள் 0.6 முதல் 0.7 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.6 மீட்டராக உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
0: நேரம் 12:55, 20 நொடி. மெல்லிசை பாடல் ஒன்று கேட்போம். PC அசன் அலி இயற்றிய பாடல், பாடியவர் SP பாலசுப்ரமணியம், இசை V. குமார்.

0: மெல்லிசை பாடல் கேட்டோம். நேரம் 1:15. ஆகாஷ்வாணி
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷீ லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு

0: முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ் நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லிப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர். கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம், முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம். மாரிமுத்து அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறுகின்றன.

0: ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேசநேரு அவர்களுடனான நேர்முகம்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம். நேயர்களுக்கும் வணக்கம்.
1: சார், உங்களை பற்றின ஒரு எளிய அறிமுகம் எங்கள் நேயர்களுக்காக.
2: என் பெயர் வந்து கணேசநேரு. நான் தமிழ்நாடு மீன்வளத்துறையில் உதவி இயக்குநராக வேலை பார்த்து கடந்த 2024 பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன்.
1: சரிங்க சார். மீன் வளர்ச்சி துறையில் வந்து உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சிங்க இல்லையா, எந்த பகுதியில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ஓய்வு பெற்றீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: முதல்ல சென்னையில் தான் எனக்கு பணி அமர்வு கிடைச்சிச்சு. சென்னையிலிருந்து அதுக்கப்புறம் எங்களுடைய பணியாளர் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியை முடிச்சுட்டு தூத்துக்குடி நார்வில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களையுமே நான் பணிபுரிஞ்சிருக்கிறேன்.
1: சரிங்க சார்.
2: கடலோர மாவட்டங்கள்லையும் அதிகமாக பணிபுரிஞ்சிருக்கிறேன் நான்.
1: ஓகே சார். இப்போது நீங்கள் ஓய்வு பெறும்போது நீங்கள் தூத்துக்குடியில் பணியாற்றிட்டு வந்தீங்க இல்லைங்களா?
2: தூத்துக்குடியில் நான் மீன்துறை இணையர் அலுவலகத்தில் நான் பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன்.
1: சரிங்க சார். 2024 நீங்கள் வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றீங்க. கிட்டத்தட்ட இது வந்து 2 முடிஞ்சு 3rd ஆரம்பிக்குதுங்களா?
2: ஆமாம்.
1: சார், இப்போது பணியில் இருக்கும்போது உங்களுக்கு வேறு மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அதாவது காலை முதல் மாலை வரை நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றிருப்பீங்க, அங்குள்ள பணிகள்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதே போல் பணி ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கான அனுபவம், வீட்டில் வந்து அதிகமான நேரம் கழிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். பணி புரியும் போதும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் உங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பற்றி சொல்லுங்களேன்.
2: பொதுவாகவே நம்ம வந்து பணியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிச்சிக்கணும். எந்திரிச்சு உடனே நம்ம வந்து குளித்து சாப்பிட்டுட்டு ஒரு பஸ்ஸையோ அல்லது தொடர் வண்டியவோ அல்லது இருசக்கர வாகனத்தையோ எடுத்துக்கிட்டு நம்மளுடைய பணி புரிய வேண்டிய இடத்துக்கு நம்ம போகணும். போயிட்டு திருப்பி அங்கே போய் அங்கே நிர்ணயிக்கப்பட்ட வேலைகள் எல்லாம் பரபரப்பாக முடிச்சுட்டு திருப்பியும் இதே மாதிரி பஸ்ஸோ மற்றதையோ பிடிச்சி நம்ம வீட்டுக்கு வரணும்.
1: சரிங்க சார்.
2: இரவு நேரத்தில் வீட்டுக்கு வருவோம், திருப்பி சாப்பிட்டு திருப்பி காலையில். இது வந்து ஒரு ரொட்டீன் லைஃப், தொடர்ந்து ஒரு பரபரப்பாக.

0: இல்லை, நம்ம ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம் இருக்குது, அந்த இடங்களை பற்றி நமக்கு தெரியும், அங்கே இருக்கிற பிற துறையில் இருக்கிற பணியாளர்களையும் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் இரண்டாவது முறை எனக்கு போகும்போது வந்து அது ஒரு நல்ல உதவியாகவும் இருந்துச்சு, ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம்.
1: சரி, ஆகையினால உங்களுக்கு இரண்டாவது முறை பணிமாற்றம் வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தலை இல்லைங்களா? அது சுமூகமாக இருந்தது.
0: நிச்சயமா.
1: சரிங்க சார், மலைப்பிரதேசமான அந்த உதகமண்டலத்தில் வந்து இப்போ மீன் வளர்ச்சி துறையில் இருக்கும்போது அங்கே என்ன மாதிரியான பணிகள் மேற்கொண்டீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களா?
0: இல்லை, உங்களுக்கு வந்து மலைப்பிரதேசம்னாலே அங்கே வந்து கோல்டு வாட்டர் ஃபிஷரிஸ், அதாவது குளிர்நிலை நீரோட்டங்களில் வாழக்கூடிய மீன்கள் மட்டும்தான் அங்கே வாழும். இங்கே கிடைக்கக்கூடிய இந்த சமதளம் டெரெயினில் இருக்கக்கூடிய மீன்கள் வந்து அங்கே வாழ முடியாது, அந்த சூழலுக்கு இருக்காது.
1: ஆமாம் சார், எனக்கும் ஒரு டவுட் இருந்தது, அதை மீன் வளர்ச்சி துறைக்கும் மலை பிரதேசத்துக்கும் என்ன சம்பந்தம், அதாவது சென்னை தூத்துக்குடி வந்து அது கடற்கரையோரம் அமைந்துள்ள மாவட்டமும் பகுதியும் கூட, இங்கே மீன் வளத்தை பற்றி அதிகமாக நம்ம வந்து பார்க்குறோம், அந்த மீன்பிடி சம்பந்தமான தொழில்கள் வந்து அதிகமாக நடைபெறுது, அந்த பகுதியில் வந்து என்ன மாதிரியான மீன்கள் வந்து அதிகமாக வளரும் சார், அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: இல்லை, பொதுவாகவே மீன் வளத்துறையினாலே எல்லாருமே இந்த கடலோரத்தில் பார்க்குற அந்த இடத்துல தான் பணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு உள்நாட்டு மீன் வளம்னு ஒன்று இருக்கு.
1: சரிங்க சார்.
0: இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏரிகள், கம்மாய், அணைக்கட்டு இதுலாம் வந்து நீர்த்தக்கம் இதுலாம் நம்ம வந்து மீன்களை வளர்த்து மீன்பாசி குத்தகைக்கு விடுறோம்.
1: சரிங்க சார்.
0: அந்த பணியும் மீன்வளத்துறை தான் மேற்கொள்ளுது.
1: அப்படிங்களா?
0: இதே மாதிரி தான் இன்லேண்ட் ஃபிஷரிஸ் வந்து மலைப்பிரதேசங்களையும் இருக்குது, உள்நாட்டு மீன் வளம். அங்கே வந்து குளிர் நீரோடைகள் இருக்கிறதுனால அந்த குளிர் நீரோடைகளுக்கு ஏற்றவாறு உள்ள மீன்கள் மட்டும்தான் அங்கே வந்து வாழும்.
1: ஸோ
0: அதையும் நாம மீன் பிடித்து அந்த மக்களுக்கு வந்து புரதச்சத்து நிறைந்த மீன்களை வந்து குறைந்த விலையில அரசு நிர்ணயித்த விலையில கொடுக்குறோம்.
1: சரிங்க சார். அந்த மீன் வகைகள் ஏதாவது பேர் சொல்ல முடியுங்களா சார்?
0: இல்லை, அங்கே நேட்டிவ் மீன்கிறது வந்து இதே மாதிரி தான் கட்லா, ரோகு மீன்கள் அங்கேயும் கிடைக்குது. ஆனால் அதை விட நமக்கு அங்கே உதகமண்டலத்தை பொறுத்தளவில் முக்கியமானது என்னென்னா ட்ரவுட் ஃபிஷரிஸ் தான்.
1: அப்படின்னா என்ன சார்?
0: அது ட்ரவுட் இன மீன்கள் வந்து ரெயின்போ ட்ரவுட்டு, அல்பினோ ட்ரவுட்டு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு வகையான மீன் இனத்தை இந்தியாவிலே முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் வந்து அதை வளர்க்கணும்னு முற்பட்டாங்க. ஏன்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவு அது, அவங்க நாட்டில் சாப்பிட்டது,
1: அவங்க நாட்டில்
0: அதை இங்கே வந்து வளர்த்தா இங்கே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எளிமையாக இருக்கும்ன்றதுக்காக அதை வந்து எங்கே வந்து இதை அறிமுகப்படுத்தலாம் சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. பல இடங்களில் தோல்வி வந்துச்சு.

0: நீலகிரியிலே அவங்க பல இடங்களில் முயற்சி பண்ணி பார்த்தாங்க.
1: சரிங்க சார்.
0: எல்லாமே அவங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு மீன்வள நிபுணர் ஒருத்தரை வர சொல்லி அவர் வந்து உதகமண்டலம் பூராமே கால்நடையாகவும் குதிரை வழியாகவும் போய் கிடைச்சல அவலாஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மீன் வளர்த்தா வந்து வளரும் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு.
1: சரிங்க சார்.
0: அந்த இடத்துல ஒரு மீன் பொறிப்பகத்தை கட்டுறாரு.
1: ஓகே சார்.
0: அவர் அன்னைக்கு கட்டின அந்த மீன் பொறிப்பகம் தான் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அது போக நம்ம புதுசாகவும் கட்டியிருக்கோம். பழையது இன்னும் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு.
1: சரி, இப்போ நீங்க சொன்ன தகவல் வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுமையாகவும் நான் முதல் முறையாகவும் வந்து கேள்விப்படுறது. அதாவது இந்த மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து மீன் வளர்ச்சி துறை மூலமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அந்த மீன் வளர்ச்சி துறை மூலமா மக்களுக்கு வந்து சரிவிகித புரதச்சத்து நிறைந்த மீன் வகைகள் கொடுக்கறது இதை பற்றிலாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொன்னீங்க. சார், அதே போல இப்போ நீங்க தூத்துக்குடி பகுதியில் வந்து என்ன மாதிரியான மீன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் சார்? இப்போ நம்ம தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அந்த நேட்டிவ் அந்த அந்த தூத்துக்குடி சார்ந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் என்னென்ன சார்?
0: இல்லை, மக்கள் விரும்பி சாப்பிட்ற சீலா மீன், பாறை மீன், வள மீன் இந்த மாதிரி வகைகள் வந்து நிறைய இங்கே கிடைக்குது. வரக்கூடா இந்த மாதிரி வகைகள் கிடைக்குது. மக்களுக்கு குறைந்த விலையில் அந்தந்த துறைமுகங்கள்லேயே வியாபாரிகள் மூலமாக சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுது.
1: சரிங்க சார். தூத்துக்குடி பகுதி மக்கள் வந்து இந்த சால மீன் வந்து அதிகமாக வந்து விரும்பி உண்ணக்கூடிய ஒரு மீனாக வந்து பார்க்குறேன் சார். அது வந்து குறைந்த விலையிலும் கிடைக்குது. அதை பற்றி தகவல் ஏதாவது கொஞ்சம் சொல்கிறீங்களா?
0: நீங்கள் சொல்லக்கூடிய சாலை மீன் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து மீன் பிடிக்கிறதுலையும் அதிகமான அளவு அது வலையில் சிக்குது.
1: சரிங்க சார்.
0: அதனால நமக்கு அந்த விலை வந்து கம்மியாக கிடைக்கும். அதுலேயே ஆயில் சார்டின்னு ஒன்று இருக்குது.
1: சரிங்க சார்.
0: ஆயில் சார்டிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க.
1: மீன்
0: எண்ணெய்ங்கிறது அதுலேருந்து எடுக்கிறாங்க.
1: சரிங்க சார்.
0: அது வந்து விட்டமின் ஏ மற்ற நுண்ணுயிர் சத்துக்களை மிகுந்தது. ஊட்டச்சத்து குறைவு உள்ள குழந்தைகள் மற்றும் பெரியவங்களுக்கும் மீன் எண்ணெய் மாத்திரையை சாப்பிட சொல்லி சொல்லுவாங்க.
1: ஆமாம், அது மருத்துவர்களே சிலர் வந்து பரிந்துரைக்கிறாங்க.
0: ஒரு காலத்தில் மீன்வளத்துறையே அந்த எண்ணெயெல்லாம் தயாரிச்சிச்சு.
1: சரிங்க சார். குறிப்பிட்ட சில மீன்களுக்கும் வந்து அந்த ஒரு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே கூட வந்து போகிறது. அதுக்கு தனியாக சீசன் இருக்கா? மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்கள்லேயே வந்து கொஞ்சம் உயர்வான விலை கொண்ட மீன்களுக்கு சீசன் ஏதாவது இருக்குங்களா சார்?
0: உங்களுக்கு கடலடியில் இருக்கக்கூடிய நீரோட்டங்களின் வழியாக தான் அவங்க வர்றாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த நீரோட்டத்தின் வழியாக குறிப்பிட்ட வகை மீன்கள் மட்டும்தான் வரும்.
1: சரிங்க சார்.
0: அதனால தான் அது வந்து நமக்கு வலைகளை பிடிபட்டு சந்தைக்கு கொண்டு வரப்படுது.
1: சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த வஞ்சிரம் மாதிரியான மீன்களை தவிர்த்து இந்த மீன் வளர்ச்சி துறை மூலமாக சில மீனவர்கள் வந்து காலையில் விடிய காலையிலையோ அந்த நடுநிசையிலையோ போயிட்டு காலையில் ஒரு 11 மணிக்கு 12 மணிக்கு கரை திரும்புவாங்க. அதே போல் கடல்லையே வந்து தங்கி மீன் பிடிக்கும் தொழிலாளர்களும் இருப்பாங்க. அந்த தொழிலாளர்கள் வந்து உங்கள் மீன் வளர்ச்சி துறையில் நீங்கள் பணியாற்றும் போது தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள் வந்து செயல்படுத்தும் போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: மீனவர்களுக்கு வந்து மீனவர் நலவாரியம்னு ஒன்று தமிழ்நாடு அரசால் ஆரம்பிக்கப்பட்டது.
1: சரிங்க சார்.
0: அதில் வந்து மீனவ கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் அனைவருமே அங்கே உறுப்பினர் ஆவாங்க. அவங்களுக்குள்ளேயே சந்தா தொகையை அந்த மீனவ கூட்டுறவு சங்கமே செலுத்தும்.
1: ஓகே சார்.
0: அந்த மீன்துறை உதவியினர் அலுவலகம் வாயிலாக வாரியத்துக்கு செலுத்தப்படும்.
1: சரிங்க சார்.
0: அந்த வாரிய உறுப்பினர்களுக்கு இறந்தாலோ அல்லது ஒரு கை ஒரு கால் ஒரு கண் இந்த மாதிரி அங்கத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்டாலோ அதுக்கு வந்து உதவித்தொகை நல வாரியத்தால் அந்த மீனவர்களுக்கு வழங்கப்படும்.
1: சரிங்க சார்.
0: மீனவர்களுக்கு மட்டுமல்லாது அவர்களுடைய குடும்பத்துக்காக அவங்க குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை போன்றவை நலவாரியத்தால் வழங்கப்படுகிறது.
1: நலவாரியத்தில் வந்து உறுப்பினராக இதற்குன்னு வந்து குறைந்தபட்ச வயதுன்றது இருக்குங்களா?
0: ஆமாம், எல்லாத்துக்குமே 21 வயதுலேருந்து 60-65 வயசு வரைக்கும் தான் நம்ம சேர்த்துக்க முடியும். அதுக்கு மேலே அவங்க தொழிலுக்கு போக முடியாது ஒரு சூழல் வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தான்.
1: சரிங்க சார். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எப்படி கொண்டு செல்வீங்க?
0: அது மீனவ குற்ற சங்கங்கள் மூலமாக நாங்கள் வந்து கூட்டங்கள் நடத்துவோம், அவங்களுக்கு தெரிவிப்போம், அறிவிப்பு பலகையில் போடுவோம்.
1: சரிங்க சார்.
0: அலுவலகத்துக்கு வரக்கூடிய மீனவர்கிட்ட சொல்லுவோம். அதனால் அது அவங்கக்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் அதில் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க. அவங்க நிறைய பலனை அனுபவிச்சிட்ருக்காங்க.
1: சரிங்க சார்.
0: அதுபோக அவங்க மீன்பிடி கலன்களுக்கு மானியத்தொகை தர்றாங்க, எரிபொருளுக்கு மானியத்தொகை தர்றாங்க, வலைகளுக்கு மானியத்தொகை தர்றாங்க.
1: சரிங்க சார்.
0: அவங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களும் மானிய விலையில் அரசு வழங்குது. மீனவர்களுக்கு நிறைய சலுகை விலையில் எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது கடலில் போகிறதுனால. அதனால அவங்களுக்கு வந்து சமூக பாதுகாப்பு திட்டங்கள் வந்து தமிழக அரசால் நிறையவே செயல்படுத்தப்பட்டு வருது.
1: சார், இப்போ நீங்கள் அந்த தகவல்

0: உணர்வு சாதனங்கள் சொல்றீங்க இல்லையா, அதாவது இப்போ காலையில கடலுக்கு போயிட்டு அதை ஒரு பகல் வேலையில அவங்க திரும்பி வந்துடுறாங்க, அவங்க வந்து கடலுக்குள்ள போகும்போது அந்த தொலை தொடர்பு வந்து கரையில் உள்ளவங்க அவங்கள எப்படி வந்து தொடர்பு கொள்வாங்க? இப்போ நம்ம பகுதிகளில் வந்து மீனவர்கள் வந்து ரேடியோலாம் கொண்டு போய் அவங்க அந்த செய்திகள்லாம் வந்து கேட்கறதா ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் வந்து மீனவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தொடர்பு கரையில் உள்ளவர்கள் நடுக்கடலில் இருப்பவர்கள் எப்படி தொடர்பு ஏற்படுத்தி கொள்வாங்க சார்?
1: அது அவங்களுக்கு வந்து வாக்கி டாக்கி இருக்கிறதுனால அவங்க வந்து ஆழ்கடலுக்கு போனாலோ அல்லது கரையிலேருந்து விலகி சென்றாலோ அவங்களுக்கு வந்து தகவல் தொடர்பு வந்து வாக்கி டாக்கி மூலமாக தொடர்பு கிடைக்கும். அவங்க அதன் மூலமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல் தொடர்பு பரிமாறிக்கலாம்.
0: சரிங்க சார்.
1: அது போக சேட்டலைட் ஃபோன் வச்சுருக்காங்க.
0: ஓகே.
1: அதன் மூலமாக நீங்கள் எந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் பேசிக்கலாம்.
0: சரிங்க சார், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. சார், இப்போது நீங்கள் வந்து மீன் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற அதை பற்றி நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். மீனவர்கள் வந்து ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட துறையில் வருவாங்களா இல்லைனா வந்து முறைசாரா தொழிலாளர்கள் இதில் வருவாங்களா?
1: இல்லை, அது வந்து முறைப்படுத்தப்படாத தானே, அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தானே அவங்க. அவங்களுக்குன்னு ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ இல்லை, இல்லை அதன் கீழே அவங்க யாரும் வேலை பார்க்கல, இல்லை அவங்களாவே சுயமாக வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு சமூக பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது தான் மீனவர் நலவாரி திருமணத்திற்கோ கல்விக்கோ உதவித்தொகைகள் வந்து நலவாரியம் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது.
0: சரிங்க சார். சார், இப்போது அந்த ஒரு மீனவர் வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே அவங்க வந்து அந்த கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பது வந்து கடினம், அது வந்து அவங்க பணி காலம் முடிஞ்சு ஓய்வு காலமாக தான் நம்ம வந்து கருதணும் இல்லைங்களா? அந்த மீனவர் வந்து ஓய்வு பெற்ற பிறகு யார் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவா?
1: இல்லை, நலவாரியத்திலேருந்து நமக்கு ஓய்வூதிய தொகை வழங்கப்படுறதில்லை. அவங்க அதுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசிலிருந்து முதியோர் ஓய்வூதிய தொகையை அவங்க பெறலாம். வயது முதிர்ந்த அனைவருமே தமிழ்நாடு அரசு திட்டமான முதியோர் ஓய்வு தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து அதிலிருந்து மாதந்தோறும் தமிழக அரசால் முதியோர் ஓய்வூதியத்தொகை ஆண் பெண் அனைவருக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. அரசு வந்து தொழிலாளர் நலவாரியத்தின் கீழ் நிறைய நலவாரியங்களை உற்பத்தி பண்ணியிருக்காங்க.
0: சரிங்க சார்.
1: இப்போ கட்டுமான தொழிலாளர்னா அந்த கட்டுமான தொழிலாளர் நலவாரியம்னு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கு.
0: சரிங்க சார்.
1: ஸோ அரசு வந்து எல்லாருக்குமே வந்து நலவாரியங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் உறுப்பினர் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: மீன் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனராக இருந்து நீங்கள் ஓய்வு பெற்ற அதை பற்றியும் நம்ம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து பணி ஓய்வு காலமும் நமக்கு வரப்போகுது, அது வந்து எந்த வருஷத்துலேருந்து பிளான் பண்ணலாம்? இப்போ 60 வந்து பணி ஓய்வு பெறக்கூடிய காலம், நம்ம வந்து 50 வயதுலேருந்தே பிளான் பண்ணணுமா? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா சார், உங்கள் அனுபவத்திலேருந்து?
1: இல்லை, பொதுவாகவே நமக்கு பணி ஓய்வுங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அந்த வயதை அடைந்தவுடன் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சம்பளம் வந்து நிச்சயம் வராது. அப்போ திடீர்னு 100 ரூபா வந்துட்டு இருக்கிற இடத்துல 45 ரூபா வரும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகளோ கல்விக்கு நம்ம செலவழிக்கக்கூடியதோ குறைய போறதில்லை.
0: அதை எப்படி சமாளிக்கலாம்?
1: அப்போ நம்ம அதுக்கு முன்னாலே திட்டமிட்டு எதிர்காலத்தை நினைச்சு நம்ம இப்பயே சேமிப்புகளை நம்ம கொண்டுட்டு வந்திருக்கணும். திட்டமிடல் தான் முக்கியம். இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் நல்லாவே அறிவு கூர்மையா இருக்காங்க, நிறைய திட்டமிடல் நல்லா பண்றாங்க. அதனால நம்ம அவங்கள பத்தி ரொம்பலாம் கவலைப்படுறது இல்லை. அவங்க ரொம்பவே அறிவுபூர்வமான கிட்ஸாக தான் எல்லாரும் இருக்காங்க.
0: சரிங்க சார். சார், இப்போது 2024 நீங்கள் பணி ஓய்வு பெற்றீங்க. இந்த 2 ஆண்டு காலம் வந்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை எப்படி வந்து பயனுள்ளதாக செலவழிச்சிட்டு வரீங்க சார், அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: நான் 24 பணி ஓய்வு பெற்றேன்னு நான் வந்து ஏற்கனவே 92-95 வந்து மதுரையில் சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று இருந்தேன். அதுக்கப்புறம் 96 வேலை கிடச்சோன்னே வேலைக்கு வந்துட்டேன். அப்போ நான் வந்து பார் கவுன்சிலில் பதியில்லை.
0: சரிங்க சார்.
1: ஓய்வு பெற்ற பிறகு பார் கவுன்சிலில் நான் பதிஞ்சு இப்போ பதிவு பெற்ற வழக்கறிஞர் மாதிரி நான் வழக்கறிஞர் தொழில பண்ணிட்டு இருக்கிறேன்.
0: சரி, இப்போ அதாவது நீங்க வந்து அரசு பணியில சேர்றதுக்கு முன்னாடி வழக்கறிஞரா இருந்து அந்த சமயத்துக்கும் இப்போ நீங்க பணி ஓய்வு பெற்று இந்த வழக்கறிஞரா இருக்கிறதுக்கும் வித்தியாசங்கள் எப்படி சார்? காலம் மட்டும்தான் வித்தியாசமா இல்ல வந்து அதுலயும் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய மாற்றங்கள் இருக்குங்களா, அதை பத்தி சொல்லுங்க.
1: எல்லா தொழிலுமே சவால்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, தொழில்நுட்பம்ன்றது இருக்கு. இப்போ இ ஃபைலிங் கொண்டு வந்துட்டாங்க. முன்னால வந்து நம்ம டைப் பண்ணி அதை எடுத்துட்டு போய் நம்ம தரப்பு வாதங்களுக்கோ நம்மளுடைய அஃபிடவிட்டோ அப்படிதான் கொடுக்கணும்.
0: சரிங்க சார்.
1: இப்போ வந்து இவங்க என்ன சொல்லுங்க, நீங்க இங்க இருந்தே நம்ம ஆன்லைன்ல டைப் பண்ணி அப்படியே நேர அனுப்பிச்சிடலாம் கோர்ட்டுக்கு.
0: ஓகே சார்.
1: அந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்துருச்சு. வீடியோ காலிங்ல நம்ம எப்போ வேணாலும் ஆஜராகிக்கலாம். இப்போ ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் வந்து கோர்ட்டுக்கு வந்துதான் சாட்சி அளிக்கணும்ன்ற அவசியமே இல்லை.
0: சரிங்க சார்.
1: அந்த மாதிரி எல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சி நிறைய வந்துருச்சு.
0: இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க?
1: காலத்தின் கட்டாயம் தான். நம்ம எதையுமே தொழில் வளர்ச்சியோ ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியோ நம்ம வந்து மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளதான் ஆகணும்.
0: கண்டிப்பா.

0: நிறைய வந்து உங்க பணி சார்ந்த மீன் வளர்ச்சி துறை சார்ந்தும் நம்ம பேசியிருக்கோம், அட்வொகேட்டா வந்து பதிஞ்சிருக்கீங்க பார்க் கவுன்சில்ல, அதை பத்தி பேசியிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து உற்ற துணையாக இருந்தவர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள், அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
1: நிச்சயமா, எந்த ஒரு வெற்றிக்குமே குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு இல்லாம எதையுமே சாதிக்க முடியும்.
0: கண்டிப்பா,
1: இன்னும் சொல்ல போனா அவங்களுக்காக நம்ம எதுவுமே செய்யல, பணி பணி பணின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். இப்ப பணி ஓய்வுக்கு பிறகுதான் குடும்பத்தோட குடும்ப உறுப்பினர்களோட நம்மளுடைய நேரத்தை செலவழிக்கிறது, அவங்களுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பொழுதுகளை பயன்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி இனிமே நம்ம செலவழிக்கணும்னு சொல்லி நான் செலவழிச்சிட்டு இருக்கேன்.
0: சரிங்க சார். உங்க மனைவி, அவங்க வந்து உங்களுக்கு உற்ற துணையா இருந்தாங்க?
1: எனது மனைவி பேர் வந்து அபிராமவள்ளி.
0: சரிங்க சார்.
1: அவங்களும் ஒரு முதுகலை பட்டதாரி.
0: சரிங்க சார்.
1: அதுலயே அவங்க தங்கப்பதக்கம் பெற்றவங்க.
0: சூப்பர் சார். உங்க பிள்ளைகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
1: எனக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு. மகன் அவர் வந்து ஐடி துறையில வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனது மகள் அவங்க முதுகலை இப்பதான் முடிச்சிருக்காங்க, ஆங்கில இலக்கியம். உதவி பேராசிரியர் பணிக்கு தேர்வுக்கு பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க.
0: இப்ப இந்த பணி ஓய்வு காலத்துல வந்து அவர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் நீங்க சொல்வீங்க? ஆபீஸ் போகும்போது உங்களுக்கான நேரம் இருந்திருக்காது, காலையில போவோம் நம்ம சாயந்தரம் வருவோம். இப்போ அந்த பணி ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் வந்து உங்ககிட்ட அறிவுரைகள்லாம் கேட்குறாங்களா? நீங்க இப்போ உள்ள இளம் தலைமுறையினருக்கு நீங்கள் வழங்கக்கூடிய அறிவுரைகள்னா என்ன சார்?
1: இல்லை, பொதுவாக குழந்தைகள் வந்து அப்பாட்ட வந்து கேட்கத்தானே செய்வாங்க. அது மாதிரி அவங்களும் கேட்பாங்க, அவங்களுக்கு நம்மளால என்ன நமக்கு தெரியுமோ அதை நம்ம சொல்லுவோம், வழிகாட்டுவோம், அதை அவங்க ஏற்று நடத்துக்குவாங்க.
0: நீங்கள் வந்து ஏதாவது கட்டுப்பாடுகள்லாம் வந்து அதிகமாக விதிக்கிறது உண்டா சார்?
1: இல்லை, பொதுவாக குழந்தைகளுக்கு வந்து நல்ல வழி காட்ட வேண்டியது பெற்றோரோட கடமை.
0: சரிங்க சார்.
1: அப்போ நீங்கள் சுதந்திரம்ன்றது எதுக்குமே ஒரு அளவு உண்டு, அளவுக்கு மீறியது சுதந்திரமாகாது. ஒரு கட்டுப்பாடு உள்ள சுதந்திரம் தான் வந்து எப்பயுமே நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பாக சார்.
1: இப்போ ஆற்றிலே தண்ணி அதிகமாக போச்சுன்னா கரையை உடச்சிட்டு வெளியே வந்துடும். அப்போ அதுக்குன்னு ரெண்டு பக்கமும் கரைகளை வந்து நம்ம வலுப்படுத்தியிருந்தோம்னா அதில் வரக்கூடிய நீர் வந்து முறையான வழியில் சென்று நீர்நிலைகளை நிரப்பலாம். அதன் மூலமாக மக்களுக்கு குடிநீருக்கு பயன்படும், வேளாண்மைக்கு பயன்பட்டு விளைச்சலை ஏற்படுத்தும்.
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: அளவற்ற நீர் வந்து கரையை உடச்சிக்கிட்டு வெளியில் வெள்ளமாக வந்துச்சுன்னா யாருக்கும் பயன்படாமல் அழிவைத்தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுக்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு எல்லை உண்டு. அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் நீண்ட நாள் நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரியவங்களாக இருக்கிறவங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழியை காட்டணும்
0: சார். இப்போ உள்ள தலைமுறையினருக்கான அறிவுரை வந்து ரொம்ப எளிமையான ஒரு விளக்கத்தோடு நீங்கள் எங்களுக்கு புரிய வச்சிங்க, ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் எங்கள் நிலையத்திற்கு வந்து நீங்கள் மீன் வளர்ச்சி துறையில் உதவி இயக்குனராக வந்து பணிபுரிந்ததும், அதே போல் இப்போ வந்து அட்வொகேட்டாக வந்து பார் கவுன்சில் மூலமாக பதிவு பண்ணி அந்த தொழிலில் வந்து ஈடுபட்டு இருக்குங்கன்றது பற்றியும் நிறைய வந்து நாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தெளிவாகவும் அழகாகவும் வந்து நீங்கள் பதில் சொன்னீங்க. ஆகாஷ்வாணி தூத்துக்குடி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் சார்.
1: உங்களுக்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.
2: இதுவரை ஓய்வு பெற்ற தமிழ்நாடு மீன் வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேசநேரு அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற்றது. உடன் உரையாடியவர் ஆர் தியாகராஜன்.

0: நிறைவாக முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
1: எல்லாருமே ஒரு காலத்துல வந்து நம்ம முதுமையை அடைந்து தான் வேண்டியிருக்குது. இது ஒவ்வொருத்தரும் மனதளவுல ஒரு சில பேர் எனக்கு என்ன வயசாகல அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் வந்து உடல் அளவுல வயசாயிருச்சுன்னு தோணுவாங்க. ஒரு மனிதரை வந்து அவருடைய வயது வந்து 65 வயதை தொட்டு விட்டால் மருத்துவ ரீதியாக அவரை வந்து முதியவர் என்கிற ஒரு நிலையை தொடர்ந்து அடைந்து விட்டதாக சொல்லலாம். முதுமை அடைகிறதுல வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிக் ஹார்மோன்ஸை பொறுத்து வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே ஆண்களை விட வந்து முதுமைங்கிற ஒரு ஸ்டேஜை அடைஞ்சிடறாங்க. பொதுவா நம்ம பார்த்தோம்னா அந்த முதுமை அப்படிங்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான உறுப்புகளும் வந்து ஓடி அலைந்து நிற்குது. அதில் வந்து

எலும்புகளும் மூட்டுகளும் வந்து அதுக்கு விதிவிலக்குகள் கிடையாது. ஒரு 65 வயசு 60 வயசு வாழ்ந்திருக்காங்கன்னா அந்த 60 வயசும் 65 வயசும் வந்து அந்த எலும்பும் மூட்டும் தொடர்ச்சியாக தினந்தோறும் எல்லா விதமான பணிகளையும் செய்து கொண்டே இருக்கு. அதோட முடிவு தான் வந்து இந்த தேய்மானம் அப்படின்னு சொல்கிறது. முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய முதல் வியாதின்னு பார்த்தீங்கன்னா வயதின் காரணமாக ஏற்படக்கூடிய தேய்மானம். அந்த தேய்மானம் வந்து உடம்புல இருக்கக்கூடிய எந்த எலும்பினாலும் எந்த பகுதியினாலும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். இரண்டாவது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, நம்ம ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு துள்ளல், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உற்சாகம், இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை, அதெல்லாம் இருக்காது அவங்கக்கிட்ட. அதனால் ஒரு சின்ன ஸ்டெப்பு லேசாக மிஸ் பண்ணால் கூட கீழே விழுந்துருவாங்க. அந்த எலும்பினுடைய தன்மை வந்து கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு முறிவுகள், முதியோர்கள் வந்து மிக எளிதாக எலும்பு முறிவு நோய்களுக்கு ஆட்படுறாங்க. இது ரெண்டு தான் முதியோர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். கழுத்து வலி வந்து மெயினாக அவங்களுக்கு நம்ம சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம். கழுத்து வலி வந்து தேய்மானம் தான் முதல் காரணம். அதனால் அதோட நோய் வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு கழுத்து வலி, இதோட அதிகமாக சொல்லப்போனால் கழுத்து வலியோடு சேர்ந்த கை வலி இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு அதிகமாக போய் அந்த கை மத மதப்பு அல்ல கையோட சுரணைகள் வந்து கம்மியாகும். இதை வந்து சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்கு முதல் காரணம் வந்து அந்த தேய்மானம் தான். ஒரு சில பேர்த்துக்கு இந்த கழுத்து வலி வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் போய் ஒரு மயக்கம் உண்டு, படுத்து எந்திரிச்சா ஒரு தலை சுத்து, அதுவுமே வந்து இந்த சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் தான். எதனால வருதுன்னா இந்த எலும்புகள் தேய்மானத்தினால மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டங்கள் வந்து சடனாக கட்டாகி கட்டாகி வர்றதுனால தலை சுத்து வரும். முதுகு வலின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அப்படிம்போ முதுகில் வந்து ஒரு கனமாக ஹெவியாக இருக்கும். அவங்களுக்கு படுக்கையிலிருந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எந்திரிக்க முடியாது. இதோட அடுத்த வழிபாடு தான் கால்கள், இடது காலோ வடது காலோ முதல்ல தொடையோட பின்பகுதியோ இல்லாட்டினா கால்களோட வெளிப்பகுதியோ ஒரு கனமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் அதிகமாகி அது பாதம் வரைக்கும் போயிடும். 2-3 விரல்கள் வந்து மரத்தை மாதிரி ஐஸில் வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு காரணமும் அவங்களுக்கு முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தேய்மானம் தான். இந்த சர்விக்கல் ஸ்பாண்டைலோசிஸ் அல்லது கழுத்து எலும்பு தேய்மானம், லம்பார் ஸ்பாண்டைலோசிஸ் அல்லது முதுகு எலும்பு தேய்மானங்கிறது முதியோர்களை வந்து பொதுவாக அவங்கள தாக்கக்கூடிய ஒரு வியாதினே சொல்லலாம். மூட்டு வலியில் வந்து பாதிக்கப்படாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். முதல் காரணம் வந்து அந்த மூட்டு வலி வரக்கூடிய வயதுகள் வந்து மாறுபடுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வயதுக்கு வரக்கூடிய மூட்டு வலிகள் இன்னைக்கு 50 வயதில் கூட வந்துடுது. முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாக உள்ள முதியவர்கள், அவங்களுக்கு வந்து முட்டு வலி வந்து முதியவர்களோட பருவத்தை அடைவதற்கு முன்னாதாகவே வந்து விடுகிறது. முதியவர்களோட பருவம் அடையும் பொழுது இன்னும் அதிகமாக இருக்குது அந்த முட்டு வலி. வயதின் காரணமாக ஏற்படக்கூடிய முட்டு தேய்மானம் அதை வந்து நம்ம கையில் கிடையாது, வயதாகவே நம்ம தடுப்ப முடியாது. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் இவங்களுக்கு முதுமையின் காரணமாக மற்றும் பல வியாதிகளால் இந்த சர்க்கரை வியாதிகள் வந்து முட்டு தேய்மானத்தை அதிகப்படுத்துகின்றன. அவர்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற நெடுநாளைய வியாதிகள், வாத நீர், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த காரணங்களால தான் அவங்களுக்கு முட்டு தேய்மானங்கள் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜில் சூழ்நிலை என்ன இருந்தால் முட்டு தேய்மானத்தினால வந்து டெய்லி ஏதாவது ஒரு மாத்திரையோ தைலத்தை தடவுனா தான் அன்னைக்கு பொழுதை வந்து அவங்க கழிக்க முடியும், தூங்க முடியுங்கிற நிலைமையில வந்து நாட்டில் உள்ள பெரும்பாலான முதியோர்கள் வந்து இன்றைக்கி அவதிப்பட்டு கொண்டு தான் இருக்கு. பெரியவர்கள் வந்து விலனும் கூட அவசியம் கிடையாது. அவங்க கீழே வச்சுருக்க ஒரு கார்பட்டோ ஒரு சின்ன ஸ்லிப்பு லேசாக ஒரு ஜெர்க்கு போயிட்டு சவத்தில் பிடிச்சிருவாங்க, இடுப்பில் ஒரு கடுமையான வலி இருக்கும். இந்த மாதிரி எலும்பு முடிவு டோட்டர் வந்தோம்னா நாங்கள் பார்த்துட்டு ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுவோம், உங்களுக்கு எலும்பில் கீரை விழுந்திருக்குமோ. அப்போ நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, ஏன்னா சார் நாங்கள் கீழே உழலை அடிபடவும் செய்யலை, நீங்கள் வாட்டுக்கு எலும்பு முடிஞ்சிருக்குங்கிறீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்கள் சார்ம்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம்னா எலும்பினுடைய அடர்த்தி வந்து கம்மியாயிருது. ஒரு 40 வயதோ 30 வயது ஒரு இளைஞருக்கு எலும்பை எடுத்து டிசெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு இருக்கக்கூடிய கணம் 1 கிலோ அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதே எலும்பு வந்து 70 வயசு உள்ள ஆளுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ தான் இருக்கும். 50% வந்து எலும்பினுடைய அடர்த்தி. இது வந்து எலும்பு தேய்மானம் கிடையாது, ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. தசைகள் நம்ம கொஞ்ச வயசுலையும் வந்து டெய்லி நல்லா சுறுசுறுப்பாக இருக்கோம், நடந்து போகிறோம், வைக்கிறோம், வேலைகள் பார்க்குறோம். ஸோ எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் நல்ல விதமாக இருக்கிறது ஒரு குறைந்த வயதில். அந்த எலும்பினுடைய அந்த தசைகளுடைய விரைப்புத்தன்மை, அந்த டோன், அதுவும் வந்து முதியோர்களுக்கு வந்து அந்த இது கம்மியாயிருது. கீழே விழும்போது இந்த எலும்பு தப்புனாலும் தசைகள் இழுத்து பிடிக்கும், அதுவும் கம்மியாயிருது. அதன் காரணமாகவும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபால், சின்ன ஸ்லிப் இருந்தால் கூட போதும் எலும்பு முறிவு ஏற்படுது. பார்த்தீங்கன்னா உடம்புல நார்மலாகவே இருக்கக்கூடிய இந்த கால்சியம், பாஸ்பரஸ், மினரல்ஸ் இதோட அளவுகள் எல்லாம் வந்து வயது ஆக ஆக குறைந்து கொண்டே போகுது. ஏன்னா நமக்கு அதுக்கு தகுந்த சாப்பாடு எடுக்கிறது கிடையாது. இளைஞர்கள் சாப்பிட்ற அளவுக்கு முதியோர்கள் சாப்பாடு எடுக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த அவைலபிலிட்டி, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய கால்சியம் அதோட அளவும் கம்மியாக இருக்கிறதுனால எலும்பு வந்து ஒரு வலிமை இழந்து காணப்படுகிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாத விடாய் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் ஒரு ஹார்மோன் உண்டு. அந்த ஈஸ்ட்ரஜனுங்கிற ஹார்மோன் வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கும். எலும்பை வந்து வலிமையுடைய தன்மையாக மாற்றக்கூடியதில் அந்த ஈஸ்ட்ரஜனோட ஹார்மோனோட பங்கு வந்து ரொம்ப அதிகம். ஸோ இயற்கையாகவே வந்து எலும்பை

0: சத்துள்ளதாக வலிமையுள்ளதாக வைக்கக்கூடிய ஒரு காரணி அந்த ஹார்மோன் வந்து மாதவிடாய்க்கு அப்புறம் பெண்களுக்கு வந்துடுது. அதனால் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு அடர்வு நோய் கம்மியாக இருக்குது, அடர்வுத்தன்மை கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிற நோய் வந்து பெண்களை தான் ரொம்ப அதிகமாக தாக்குது ஆண்களை விட. ஆண்களுக்கு வரக்கூடிய நோயின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஸ்மோக்கிங் அப்படின்னாலும் எலும்பினுடைய அடர்வு தன்மை கம்மியாக, அளவுக்கு அதிகமான சோர்வு, ரெண்டாவது அளவுக்கு அதிகமான வலிகள், ஒரு சிலர் கீழேயும் விழுந்திருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்க மாட்டாங்க, அதிகமான முதுகு வலி இருக்கும், எடுத்து பார்த்தீங்கன்னா எலும்பு நசுங்கி இருக்கும், ஒரு நம்ம ஒரு அப்பளத்தை நொறுங்கின மாதிரி நொறுங்கி இருக்கும், கீழே எதுவும் விழுந்தீங்களாமா விழுந்தீங்களா ஏன்னா அப்படிலாம் விழவே இல்லை அப்படிம்பாங்க. அதுக்கும் காரணம் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ். அளவுக்கு அதிகமான முதுகு வலி அல்லது கழுத்து வலி இந்த மாதிரி வலி வருவாங்க. இங்கே வந்து பேசிக்காக இந்த மாதிரி வரும்போது அவங்களை நம்ம முறையாக பரிசோதனை செய்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களோ இல்லை வேறு தைராய்டு அந்த மாதிரி வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் உள்ளவங்க வந்து இந்த நோயினால் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான வியாதியினுடைய தன்மை இருக்கும்போது அதை வந்து நம்மளே பார்த்துக்குவோம், ஒரு கை வைத்தியம் பார்த்துக்குவோம், ஒரு சுக்கு கண்ணி அப்படி குடிக்காமல் தகுந்த மருத்துவர்களை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முதல்ல ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எலும்பு வந்து அதுக்குரிய தன்மையில் இருக்கா, இல்லை எலும்பு தேய்மானம் வந்துருச்சா, இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் அந்த எலும்பினுடைய அடர்வு தன்மை கம்மியாக இருக்கா, இந்த மாதிரி வியாதிகளை வந்து எக்ஸ்ரேன்னு ஒரு பேசிக்காக உள்ளது டெஸ்ட்டு. அதுக்கடுத்து எக்ஸ்ரே எடுக்கும்போதே ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான அந்த தேய்மானமோ போன் வந்து போன் மாதிரியே இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு அடுத்து போன் டென்சிட்டி மீட்டர்னு ஒன்று இருக்குது, எலும்பு அடர்வை கண்டுபிடிக்கிறது டெக்ஸா ஸ்கேன் ஒரு ஸ்கேன். ஒரு சில பேர்த்துக்கு வந்து தேவைப்படும் ரத்தத்தில் கால்சியம் அளவோ பாஸ்பரஸ் அளவோ அல்லது ஆல்கலைன் பாஸ்பரேட்ஸ் ஒரு அளவோ தேவைப்படுறவங்களுக்கு அந்த ரத்த டெஸ்ட் எடுக்கும். முதியவர்களுக்கு பெரும்பாலான நேரம் நாங்கள் அறுவை சிகிச்சைகளை தவிர்த்து விடுவோம், ஏன்னா அவங்களுக்கு அது தாங்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற வியாதிக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, அதுக்கு வந்து தேவையானது வந்து சப்ளிமெண்டேஷன், தேவைப்படக்கூடிய மருந்துகள் கொடுத்த மருந்து மாத்திரைகள் மூலம் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் ஆஸ்டியோபோரோசிஸ். தேய்மானம் அப்படின்னு கழுத்து எலும்பு தேய்மானமோ முதுகு எலும்பு தேய்மானமோ வந்து தொடர்ச்சியாக எடுக்காமல் அந்த டயத்துக்கு மட்டும் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வலி நிவாரணி தேவைப்படும் பட்டைகள், கழுத்து பட்டையோ இடுப்பு பட்டையோ போடுறது. இதுக்கடுத்து அவங்க வலியிலிருந்து வெளி வந்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவுரைகள், அதாவது அக்ரஸிவாக ஆப்ரேஷன் அந்த மாதிரி போகாமல் மருந்து மாத்திரைகள் ஒரு சில பயிற்சி முறைகள் மூலமே வந்து பெரும்பாலான முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு முறிவு எலும்பு மூட்டு வியாதிகளை குணப்படுத்திடலாம். அந்த மாதிரி நீங்கள் எலும்புலையும் வந்து ஒரு டெபாசிட் பண்ணிடலாம். அது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முதியவர்கள் ஆவதற்கு முன்னாலேயே பண்ணிடும். ஸோ முதியவர்கள் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணுறதை விட ஒரு 35-40 வயதிலேயே எலும்பினுடைய அடர்வு தன்மையை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி வச்சுக்கணும். அது வந்து 60 வயசு ஆகும்போது அந்த அதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணலேருந்து எடுக்கிற மாதிரி. ஸோ முதியவர்களுக்கு நோய் ஏற்படாமல் தடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க லேட்டு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்ம முதுமையில் முட்டு வியாதியோ இந்த வியாதியோ வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல் கண்டிஷன் வந்து உடல் பருமன், அவர்களுடைய அந்த வெயிட்டை வந்து அவங்க வயசுக்கு அவங்க உயரத்துக்கு தகுந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: இதுவரை முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது கனிந்த வாழ்வு. அமைப்பில் உதவி ஜே ஜெயந்தி. அமைப்பு ஆர் வெங்கடேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி தூத்துக்குடி.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் நாடு முழுவதும் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக இன்று உரையாற்றிய அவர், இந்த இயக்கத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். ஒருங்கிணைந்த முயற்சிகளின் மூலம் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்று கூறிய பிரதமர், போதை பழக்கம் தனிநபரை மட்டுமின்றி ஒட்டுமொத்த குடும்பம் மற்றும் சமூகத்தை பாதிப்பதாக சுட்டிக்காட்டினார். இதுகுறித்த சமூக மாற்றத்திற்கான விழிப்புணர்வு பாடல்களை உருவாக்க இளம் இசைக்கலைஞர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், அவர்கள் தங்களது படைப்புகள் மூலம் வலுவான விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும் என்றார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலம் செழிப்படையும் என்று கூறிய பிரதமர், ஸ்வாநிதி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 35 லட்சம் மகளிர் தங்களது தொழிலை விரிவுபடுத்தியுள்ளதாகவும் பெண்கள் புதிய வலிமை பெற்று வருவதாகவும் கூறினார். பெண் குழந்தைகளின் கனவுகள் தற்போது பூமியிலிருந்து விண்வெளி வரை பறந்து காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர், மிஷன் சக்தி சாட் இயக்கத்தின் மூலம் உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதமபுத்தர் பல்கலைக்கழகத்தின் புத்தாக்க துறையில் 108 நாடுகளைச் சேர்ந்த 12,000 மாணவிகள் தற்போது செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயின்று வருவதாக கூறினார். தூய்மை மற்றும் சுகாதாரம் தனி மனித ஒழுக்கமாக மாறும்போது சுற்றுப்புறம் தூய்மையடையும் என்று குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் தூய்மை முயற்சிகள் தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக கூறினார். வேளாண் துறையில் புதுமைகளின் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர், கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகோடா பழ சாகுபடியில் கூடுதல் வருமானம் ஈட்டுவதாக சுட்டிக்காட்டினார். பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட விவசாயி எமது திண்டுக்கல் செய்தியாளரிடம் பேசுகையில்,
1: அவகோடாவும் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அவகோடாவுடைய பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால நல்ல உணவாக இருக்கிறதுனால வாண்டட் அதிகமாக இருக்கு. அதனால ரேட் அதிகமாக போகுது, மார்க்கெட்டிங் ரேட்டு. இது எங்கே மார்க்கெட் பண்ணுறதுன்னா பெங்களூர் போகலாம், சென்னை போகுது. நானும் வந்து நர்சரியில் வருஷத்துக்கு 50-50 போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 100-150 மரங்கள் காய்ச்சக்கூடிய தருவாயில் ஒரு 3 வருஷம் மரங்கள் இப்போ எங்கிட்ட இருக்கு. இயற்கை உரம் கொடுத்தா இந்த மரம் என்றைக்குமே விவசாய ஸ்டாண்டர்டாக இருக்கும்.
0: நம் நாட்டின் அரசியல் வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பாரத் ராஜ்யா இணையதளத்தை உருவாக்கிய மும்பையைச் சேர்ந்தவருக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், இந்த இணையதளத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு ஆண்டை தேர்ந்தெடுத்து அக்காலத்தில் ஆண்ட மன்னர்கள் குறித்து தகவல்களை மக்கள்

0: அறிந்து கொள்ள முடியும் என்றார். திருவிழாக்களும் கொண்டாட்டங்களும் நமது பாரம்பரியத்தை பாதுகாப்பதுடன் மக்களிடையேயான உறவுகளை மேம்படுத்துவதாக கூறிய பிரதமர், எதிர்வரும் கோகுலாஷ்டமி, விஸ்வகர்மா பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய பிரதமர், இதன் மூலம் நாடு தன்னிறைவை அடைவதற்கான பாதையை உருவாக்க முடியும் என்றார். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்கத் மிர்சியோயேவுடன் தாஷ்கண்டில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இதில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, டிஜிட்டல் இணைப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. முன்னதாக யோகா கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த யோகா நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார். நம்பகத்தன்மையுடனான செய்திகள் இதழியல் துறையில் மிக முக்கியமானது என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கேரளத்தின் கௌமிகி நாளிதழின் 115வது ஆண்டு கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர், நூற்றாண்டுக்கும் மேலாக இதழியல் துறையில் பணியாற்றி வரும் அந்நாளிதழுக்கு பாராட்டு தெரிவித்தார். 2 நாள் பயணமாக இன்று காலை கொச்சி சென்றடைந்த அவர் ஆரன்முலா படகு போட்டியை தொடங்கி வைக்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் ஓணம் சுற்றுலா வார விழாவின் பிரம்மாண்ட நிறைவு பேரணியையும் குடியரசு துணைத்தலைவர் தொடங்கி வைக்கிறார். நாட்டின் கடன் அளவை வரும் 2030 ஆண்டிற்குள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 50% அளவிற்கு குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சரக்கு கப்பல் போக்குவரத்தில் சவாலான சூழல் நிலவிய போதிலும் இந்தியாவில் உரம், கச்சா எண்ணெய், எல்பிஜி விநியோகம் சீராக இருந்ததாக குறிப்பிட்டார். சரக்கு கப்பல்களின் காப்பீட்டு கட்டணங்கள் உயர்ந்த நிலையில் மத்திய அரசு உரிய நிதி ஒதுக்கீடு செய்ததாக அவர் குறிப்பிட்டார். 2047 ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கு மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டியதன் அவசியத்தையும் நிதியமைச்சர் வலியுறுத்தினார். இளைஞர்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணிக்காக்க நாள்தோறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 88வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சைக்கிள் பயிற்சி சிறந்த தீர்வாக அமையும் என்றார். சட்ட அளவியல் விதிகள் 2026 மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அறிவித்துள்ளது. இதன்படி நாடு முழுவதும் பொதுவான நேர குறியீடாக இந்திய திட்ட நேரம் IST விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. சட்ட ரீதியான நிர்வாக, வணிக மற்றும் பிற அதிகாரப்பூர்வ நோக்கங்களுக்கான பொதுவான நேர குறியீடு, வங்கி மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் துல்லியமான நேரப்பதிவு, ரயில், விமான நிலையங்கள் மற்றும் பிற போக்குவரத்து அமைப்புகளை ஒருங்கிணைப்பது, அவசர மற்றும் நேரம் சார்ந்த சேவைகளை ஒருங்கிணைக்க இது வழிவகுக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த 219 பேர் இவ்வாரத்திற்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும் 100 பேர் குறித்த தகவல்கள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். தொடர்ந்து பெரம்பலூரில் அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்து 166 பயனாளிகளுக்கு 1,40,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், சிலிண்டர் தீ விபத்துகளில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு வழங்கும் என்றார். தமிழக அரசு தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்புக்கான தனி சட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்ற வேண்டுமென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள தமது கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்தார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1,000+ மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற விழிப்புணர்வு வாசகத்தை வலியுறுத்தி 10 கிலோமீட்டர் தொலைவிலான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஈனா வழக்கு அருகே மதுரை செல்லும் சாலையில் தொடங்கிய மாரத்தான் போட்டி சிவராமபேட்டை, நெடுவயல், அச்சம்புதூர் வழியாக சென்று கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி வரை நிறைவடைந்தது. பல்வேறு பகுதியிலிருந்து சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை 1,000+ மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: விழுப்புரத்தில் நடைபெற்ற சிறார் மாரத்தான் போட்டியில் 500 மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் பங்கேற்றனர். திருப்பூரில் மகளிர் பங்கேற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு

0: விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. நாடு முழுவதும் குடிமைப் பணிகளுக்கான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வு இன்று நடைபெறுகிறது. 1016 காலி பணியிடங்களுக்கான இத்தேர்வை 13,343 பேர் எழுதுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் நடமாடும் புலியை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வரும் 7 தேதி வரை நாளொன்றுக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 6887 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 90.3 அடியாகும். ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. துபாயில் இரவு 8:30 மணிக்கு இப்போட்டி நடைபெறும். US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் நியூயார்க்கில் இன்று தொடங்கின. வரும் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சினர், ஸ்பெயினின் கார்லஸ் அல்காராஸ், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சோரோ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லா இளையோர் இயக்கம் வலுப்பெற்று வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 219 பேர் இந்த வாரத்துக்குள் தாயகம் திரும்புவார்கள் என மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். போதையில்லா தமிழகம் என்பதை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. ஆசியக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55. ஆகாஷவாணி இந்த அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று 8:00 மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை வானொலி வழி தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM ஆகிய அலைவரிசைகளிலும் கேட்கலாம். இதர நிகழ்ச்சிகளாக 2:15 திரைகாணம், 2:40 இசை பயிற்சி, என் நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகம், ஆதிதாளம், மாரி முத்தாப்பிள்ளை பாடல், கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி சோபா ஸ்ரீராம். 2:55 வானிலை, 3:00 விடுமுறை விருப்பம், மாலை 4:00 நாடகம் காப்பிய செல்வி மணிமேகலை, எழுத்தாக்கம் தெள்ளாறு நா பானு அவர்கள், நடித்திருப்பவர்கள் கே ஸ்டெலா, மருதிமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். மாலை 5:00 குட்டீஸ் நேரம், நெகிழி இல்லா சமூகம் உரை வழங்குபவர் AS தேவதர்ஷன், சங்கீதம் சந்தோஷம், மஹிதா விக்னேஷ் வழங்கும் வீண இசை, நீதி கதைகள் சொல்பவர் UI ஹான்சிகா, நீர் பாதுகாப்பு உரை வழங்குபவர் ஹார் ஹம்சினி. 5:30 கிராமிய தென்றல், பாஞ்சாலி சபதம், என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கியுள்ள தெருக்கூத்து. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7:00 தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகளின் வாராந்திர விமர்சனம், 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் கே தண்டபாணி, 7:25 பண்ணை செய்தி. இன்று இரவு 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டி குறித்த வர்ணனையை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மற்ற நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் தொடரும். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து மெலிசை வேளாண் திட்டங்கள் ஆகியன இடம்பெறும். 8:35 9:15 திரைகாணம், 10:00 ரவி வாச்சாரிய அகில் பாரதிய சங்கீத் சபா, டெல்லி அஞ்சல். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று மாலை 5:00 அரங்கிசை, இ தேவராஜ் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பி அக்ஷயா அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேஷ் நேரு அவர்களுடன் நேர்முகம், முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்களின் தரும் தகவல்கள்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: தொடர்ந்து அனுராதா ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல் படம் இனியவளே.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, இசை பயிற்சி. எந்நேரமும் ஒரு காலை தூக்கி, தோடி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த மாரிமுத்தா பிள்ளை பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா. இப்போ இந்த சன்னத்தில் போன நாளில் நான் போன கிளாஸில் சொல்லிட்டேன்,

0: சாகித்ய சிறப்போடு இல்லாமல் சங்கீத சிறப்பும் ஜாஸ்தியாக இருக்குது. இவ்வளோ பெருவாழ் கீர்த்தனில் என்ன விஷயம்னா, சாகித்யம் மற்றம் சில நல்லா இருக்கும், சில சங்கீதம் மற்றம் நல்லா இருக்கும், ரெண்டும் கலந்திருக்க கீர்த்தனைகளும் பலதும் உண்டு. அது நாஜீவாதாரா, துரகுநாள் 20, இந்த மாதிரி கீர்த்தனை மாதிரி, இந்த மாதிரி சில கீர்த்தனைகளில் சாகித்யம் குறைச்சலாக இருந்து சங்கீதம் ரொம்ப இருக்கிறத ஒரு விசேஷமானது. இந்த கீர்த்தனை கற்றுண்டா ராகபாவத்தை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேல் மேலே வளர்ந்து நீ நல்லா பாடணும்னு ஆசீர்வாதம்.
1: வணக்கம் சார். இசைப்பயிற்சி கற்பித்தார் பி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், மாணவி ஷோபா ஸ்ரீராம்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர்

0: உலகத்தில்.
1: இந்த குழித்தட்டானது பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம்.
0: குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். சேலம் மாவட்டம், சேலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், அலங்காபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பார்வுட், சந்தியூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாளா, சின்னக்கல்லாறு, வால்பாறை, பாப்பிரெட்டிப்பட்டி, மேல்கூடலூர், ஓமலூர், உப்பாசி, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, குடலூர் பஜார், ஆனைமடுவு அணை, சென்னை மேடவாக்கம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சேலம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. சென்னை, கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, நீலகிரி, தருமபுரி, நாகப்பட்டினம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் இடிமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. முதல் தேதியன்றும் 2ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 3ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் சற்று உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36

முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். இவ்வானிலை முதல் தேதி வரை தொடரும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 18 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.4 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரும் வாய்ப்பு உண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் 17 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.1 முதல் 1.3 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 3:20 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை. விடுமுறை விருப்பம், உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவியுங்கள். ஒலிபரப்ப காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்க ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355, 2498-7355, 298-600-0037, 298-600-0037, STD குறியீட்டு எண் 044.

0: நேரம் 3:05 பத்து நொடிகள் ஆயிட்டிருக்கு. உங்கள் விருப்ப பாடல்களை கேட்பதற்கான நேரம் இது. புதிய நேர்களும் கலந்து கொண்டால், பங்கு பெற்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். வணக்கம், நிகழ்ச்சியின் முதல் நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர், மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன் சார், உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க, கேட்கலாம்.
1: ஆராதனைங்கிற படத்துல இருந்து ஒரு குங்கும செங்கமலம், அந்த பாட்டை கொடுங்க.
0: சரிங்க, கேட்கலாம்.

அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். ஒவ்வொரு ஞாயிறன்றும் பிற்பகல் 3 மணிக்கு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் விடுமுறை விருப்பமாக மலர்கிறது. உங்கள்

0: அந்த அழகான பாடலை கேட்டு ரசித்தோம். ஒவ்வொரு ஞாயிறன்றும் பிற்பகல் 3 மணிக்கு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் விடுமுறை விருப்பமாக மலர்கிறது. உங்கள் பிடித்த பாடல்களை எங்களுக்கு தெரிவியுங்கள், ஒலிபரப்பி மகிழ்கிறோம். நேரம் 3:10. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். தூத்துக்குடி காமராஜர் வடிவேல் மேடம்.
0: சொல்லுங்க வடிவேல் சார், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: சந்திப்பு படத்துல இருந்து மானந்தம் விளையாடுங்க.
0: சரிங்க. டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா பாடி அந்த பாடலை கேட்கலாம்.

0: இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
1: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார் பார்க்கலாம்? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க புவனேஸ்வரி மேடம்?
2: நல்லா இருக்கும் மேடம். நிகழ்ச்சி பாடல்கள் எல்லாம் அருமையா போயிருக்கு.
1: ஆமா, எல்லா நேயர்களும் இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சி அறிமுகமான நாள்ல இருந்து ஒரு பாடலையும் ரிப்பீட் பண்ணாம புது புது பாடல்கள், அதாவது வேற வேற பாடல்களா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் நாம எல்லாருக்கும் நாமளே வாழ்த்து சொல்லிப்போம். உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
2: எனக்கு வந்து மன்மதங்கள்ங்கிற படத்துல இருந்து எஸ் ஜி பாலசுப்ரமணியன் வாணி ஜெயராம் பாடின இனிமையானதுங்கிற பாட்டு.
1: சரிங்க,
2: அந்த பாடலான நிகழ்ச்சியில அந்த பாடலை
1: கேட்டு ரசிக்கலாம். ஓகே.

0: தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி இது. நீங்கள் உங்கள் விருப்ப பாடல்களை தெரிவியுங்கள், நாங்கள் ஒலிபரப்பி மகிழ்கிறோம். நேரம் 3:20. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: கோடம்பாக்கம், இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ரகசியமானது காதல். இந்த பாட்டினுடைய இசையும் வரிகளும் ரொம்ப பிடிக்கும், ஒலிபரப்புறீங்களா மேம்?
0: நிச்சயமா அந்த பாடல் கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா, ஹரிணி குரல்களில் அந்த பாடல் இதோ.

0: விடுமுறை விருப்பம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கோவையிலிருந்து ராஜேஸ்வரி.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி மேடம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: உங்களுக்கு விருப்பமான பாடல்?
1: எனக்கு மேலத்தாளங்கள்ங்கிற படத்துல எஸ்பி ஜானகி பாடின ஆனந்த வீணை அப்படிங்கிற பாடல்.
0: நம்ம நேயர்கள் அனைவரோடும் சேர்ந்து இந்த பாடலை கேட்டு மகிழலாம்.

0: 720 கிலோ ஹெர்ட்ஸில் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நேயர்கள் தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498 7355, 2 9 8 6 0 0 3 7. யாருன்னு பார்க்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையிலிருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து ஜோடி புறா, அதுல மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் இணைந்து பாடின திறந்தது கதவுங்கிற பாடல் மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 3:34. நேயர்களின் பாடல் தெரிவு மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அருமையான பாடல்களை விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் தெரிவித்து நேயர்கள் கேட்டு மகிழ்கின்றனர். தொடரும் இந்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். சற்று முன் ஒரு நேயர் தொடர்பு கொண்டு இந்த விருப்ப பாடலை தெரிவித்திருந்தார். தாராபுரம் சுந்தரராஜன் ஜமுனா ராணி பாடிய பாடல் செல்வம் திரைப்படத்தில்

0: வணக்கம், விடுமுறை விருப்பம்.
1: வணக்கங்கம்மா.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கரூர்ல இருந்து தாந்தோன்றி மலைமா, கரூர் டவுனுக்குள்ள தாந்தோன்றி மலைங்கிற ஏரியாம்மா.
0: பேருங்க சார்?
1: என் பேர் செல்வராஜம்மா. அரசு போக்குவரத்து கழகத்துல பயணச்சீட்டு அலுவலர ஓய்வு பெற்றிருக்கேன்.
0: சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. ஒலிபரப்பலாம்.
1: எங்க வீட்டு மகாலட்சுமி.
0: சொல்லுங்க, அதுல பாடல்.
1: நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம், விவசாய சம்பந்தப்பட்ட பாட்டு.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம். டி எம் சௌந்தரராஜன் குழுவினர் பாடியுள்ள பாடல் இது, படம் எங்க வீட்டு மகாலட்சுமி.

0: எங்கள் வீட்டு மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடியிலிருந்து அம்பிகா பேசுறேன்
0: மேடம். அம்பிகா சொல்லுங்க. அம்பிகா, உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க. அனைத்து
2: நேயர்களோடும் கை ராசிதம் முகமேராசிதம்.
0: பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் இது.

0: சென்னை ஆகாஷ்வாணி மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிட்டு இருக்கு. நீர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355 2986-0037. நேர்கள் தங்கள் விருப்ப பாட்டுகளை தெரிவிக்கலாம். ஒலிபரப்பி உங்களை மகிழ்வுக்க காத்திருக்கிறோம். நமது நிகழ்ச்சியை நடத்த நேயர் வணக்கம்.
1: மேடம் வணக்கம். மேடம்
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்ல இருந்து. மேடம்,
0: சத்யநாராயணன் சாருக்கு பிடித்த பாடல், விருப்பமான பாடல்
1: படம் மணமகள் பாடல் வந்து எல்லாம் இன்பமயம்.
0: சரிங்க, பாடலை கேட்கலாம் இப்போ.
1: நன்றி மேடம்.
0: எம்எல் வசந்தகுமாரி பி லீலா பாடியுள்ள பாடல் இது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருப்பத்தூர் பயமுகம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: மேடம், கில்லி படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்குறேன்.
0: சரிங்க, பாடல் கேட்கலாம். உதித் நாராயண், சுஜாதா பாடிய பாடல் கில்லி திரைப்படத்தில்.

0: நேரம் 3:55 ஆயிட்டு இருக்கு. நமது நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எர்ணாவூர்ல இருந்து மாலா பேசுறேன். படம் ராஜபார்வை, பாட்டு அந்தி மழை பொழிகிறது, அந்த பாட்டு மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்டு ரசிக்கலாம்.

0: வருகிறது.
1: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் இதே தொடக்க நேரத்தில் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 4 மணி.
0: ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு ந பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே ஸ்டெல்லா மரி திமாஷ், எஸ் புவனேஸ்வரி, துரை ராமலிங்கம், ஆர் ராமகிருஷ்ணன், யு பிரபாகரன், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், ஜி மாதேஸ்வரி, ஆர் அருணா, எல் அருந்ததி, சி ஸ்ரீபிரியா, டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: திருமகள் விரும்பி உரையும் இப்புகார் நகரம் வாழ்க. மாதம் மும்மாரி பெய்க, மன்னரின் செங்கோல் ஆட்சி ஓங்குக. ஆண்டுதோறும் நம் சோழ வளநாட்டில் நடைபெற்று வரும் இந்திர விழா நாளை மறுநாள் முதல் 28 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். எனவே மக்கள் நகரம் முழுவதும் தூய்மை செய்து பூரண கும்பங்கள், பொற்பாளிகைகள், பாவை விளக்குகள் வைத்து குலை கமுகு, குலை வாழை, கரும்பு, வஞ்சிக்கொடி, பூங்கொடி ஆகியவற்றை கட்ட வேண்டிய இடங்களில் கட்டி நகரம் முழுவதும் விழா கோலமாக்குங்கள். இது நம் அரசர் உத்தரவு.
3: மாதவி, மாதவி!
4: யார்? வயந்தன் மாலையா? ஏன் இப்படி பதட்டத்தோடு இருக்கிறாய்? இப்படி அருகே வந்து அமர்க, என்ன செய்தி?
3: இந்திர விழா நம் புகார் நகரிலே கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் நீயும் உன் மகள் மணிமேகலையும் இப்படி மனச்சோர்வுடன், அழகிய ஓவியம் கரும்புகை படிந்ததை போல இருப்பதை காண எனக்கு மிக்க வேதனையாக இருக்கிறது மாதவி, வேதனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, உன் அன்பு தாய் சித்திராபதி, நீயும் உன் மகள் மணிமேகலையும் இந்திர விழாவில் கலந்து கொண்டு நடனமாடாமல் இப்படி எல்லாவற்றையும் துறந்த நிலையில் கவலையோடு காலம் கழிப்பதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை மாதவி. நாம் கணிகையர் குலத்தில் பிறந்தவர்கள், இதற்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பொன்னும் பொருளும் போகமும் தான் நம்முடைய வாழ்க்கை முறை. இதை மீறுவதும் கொஞ்சம் கூட சரியில்லை என்று சங்கடத்தோடு உன் தாய் இருக்கின்றார்கள். ஊராரும் நம்மை பழிக்கின்றார்கள் மாதவி.
4: எல்லாம் அறிந்த நீயே இப்படி பேசலாமா வயந்தமாலை? கற்புடை மகளிர் உயிரிடம் சிறந்த தம் கணவர் இறந்தால் அந்த கணத்திலேயே உயிரை இழப்பர். அப்படி இல்லையெனில் பெரும் நெருப்பை மூட்டி குளிர்ந்த பொய்கையில் நீராடுவது போல அந்த நெருப்பினுள் பாய்வர். அதை செய்ய முடியாதவர் மறுபிறவியில் தம் அன்பு கணவரோடு சேர்ந்து வாழ்வதற்காக துறவு வாழ்வை மேற்கொண்டு எளிய வாழ்வை வாழ்வார்கள். என் மகள் மணிமேகலையை நான் பெற்றவள்தான். ஆனால் இந்த மணிமேகலை மாபெரும் பத்தினி கண்ணகியின் மகள் என்றே உறுதி செய்துவிட்டேன். எங்களை எவரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் வயந்தமாலை.
3: உங்கள் முடிவை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மாதவி. அப்புறம் உங்கள் விருப்பம், நான் சென்று வருகிறேன்.
4: போய் வா வயந்தமாலை. சுதமதி, சுதமதி, இங்கே வா.
5: என்ன அம்மா?
4: இதோ பார், இந்த வயந்தமாலை இங்கே வந்து பேசிவிட்டு போனதிலிருந்து மணிமேகலையின் முகம் எப்படி வாடி போயிருக்கிறது பார். அவள் பூக்களை கொண்டு மாலை கட்டி கொண்டிருந்தாள். அவளின் கண்ணீர் துளிப்பட்டு மாலையின் புனிதம் கெட்டுவிட்டது. வேறு மாலையை தொடுக்க நீயும் அவளும் உபவனம் சென்று மலர்களை பறித்து வாருங்கள் சுதமதி.
5: அப்படியே ஆகட்டும் அம்மா. மணிமேகலை, நாம் ஓவனம் வந்துவிட்டோம். இங்கே பார், பூச்செடிகளின் அழகும் பறவைகளின் ஒளியும் வண்டுகளின் ரீங்காரமும் மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கிறது பார்.

0: ஏதோ தேர்வரும் ஓசை கேட்கிறதே. இளவரசன் உதயகுமரன் வருவதாக வீரர்கள் ஒலி எழுப்பி கொண்டு வருகின்றார்களே.
1: அப்படியா? அவர் என் அழகில் வயங்கி
2: என்னை அடைய அதிக விருப்பம் கொண்டவராக இருக்கிறார் என்று வயந்தமாலை என் அன்னையிடம் கூற கேட்டேன். என் மனநிலையை அவர் அறியாமையால் அவரால் எனக்கு துன்பம் வருமோ என அஞ்சுகிறேன் சுதமதி.
0: நீங்கள் கவலை அடைய வேண்டாம் மணிமேகலை. இதோ இந்த பளிங்கு அறைக்குள் நீங்கள் பதுங்கி இருங்கள். இளவரசரை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
2: அப்படியே செய்கிறேன் சுதமதி.
3: யார் சுதமதியா? எப்படி இருக்கிறாய் சுதமதி? ஆமாம், நீயும் மணிமேகலையும் இந்த பக்கமாக வந்ததை அறிந்தேன். மணிமேகலையை காணோமே, அவள் எங்கே இருக்கிறாள் சுதமதி?
4: அவள் அழகில் மயங்கி நான் நிலைகுலைந்து போயிருக்கிறேன். உடனே நான் அவளை காண வேண்டும். என் கண்மணி மணிமேகலை எங்கே இருக்கிறாள் சொல் சுதமதி, சீக்கிரம் சொல்.
0: இளவரசே, தங்களுக்கு என் பணிவான வணக்கம். மணிமேகலை துறவ நிலைக்கு வந்துவிட்டாள், எனவே அவளை மறந்து இங்கிருந்து போய்விடுங்கள்.
4: போகிறேன் சுதமதி, போகிறேன். ஆனால் இந்த மணிமேகலையை அவள் பாட்டி சித்ராபதியின் மூலமாக நான் அடைவது உறுதி.
2: என்ன சுதமதி, இளவரசர் உதயகுமரன் சென்று விட்டாரா?
0: ஆமாம் அம்மா. இப்படி இந்த செடி மறைவில் வந்து அமருங்கள், எவரும் நம்மை கவனிக்க முடியாது.
2: என் மனம் என்னை அறியாமல் அவரை நாடுகிறது. இந்த உண்மையை என்னால் மறைக்க முடியவில்லை சுதமதி.
0: ஆ, அதோ அதோ பாருங்கள், ஓர் அழகிய பெண் இந்த பளிங்கு அறையில் நுழைந்து புத்த பீடிகையை வலம் வந்து நம்மை நோக்கி வருகின்றாளே. பாருங்கள் அம்மா, பாருங்கள்.
2: ஆமாம் சுதமதி, இதோ இவள் நம் அருகில் வந்துவிட்டாளே.
5: நான் மணிமேகலா தெய்வம். என் நிஜ உருவத்தை மறைத்து இந்த உருவத்திலே வந்திருக்கிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் இந்திர விழாவை காண வந்தேன். நீங்கள் இருவரும் ஏதோ அச்சத்துடன் இருக்கிறீர்களே, என்னவானது உங்களுக்கு? என்னிடம் கூறலாமே. ஓஹோ, அப்படியா செய்தி? இளவரசர் குறித்து நீங்கள் இருவரும் எதற்கும் அஞ்ச வேண்டாம். சுதமதி,
0: அம்மா
5: நீ மட்டும் எழுந்து என்னோடு இங்கே வா.
2: என்ன இந்த பெண் நம் சுதமதியை தனியே அழைத்து போய் ஏதோ சொல்கின்றாளே. எனக்கு மயக்கமாக இருக்கிறதே. இப்படி சிறிது நேரம் சாய்ந்து படுப்போம்.
5: சுதமதி, நான் சொல்வதை கவனமாக கேள். புத்த பெருமானின் அறநிறையில் செல்வதற்கான நல்வினை மணிமேகலைக்கு வந்திருக்கிறது. அதனால் அவளை வான்வழியாக மணிப்பல்லவத்தீவுக்கு எடுத்துச் செல்ல போகிறேன். அங்கே அவள் தன் முற்பிறப்பின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொண்டு இன்றைக்கு 7ஆம் நாள் இந்நகருக்கு வேற்றுருவம் பூண்டு திரும்பி வருவாள். அவளால் இங்கே பல அற்புதங்கள் நிகழும். உன்னிடம் அவள் நடந்த அனைத்தையும் கூறுவாள். அவளுக்கு ஆபத்தும் ஏதும் நேராது. என்னை பற்றி மணிமேகலைக்கு இப்போது புரியவில்லை. அவள் தாய் மாதவியிடம் விவரத்தை கூறி அவளை அமைதியாக இருக்க சொல். நல்லதே நடக்கும்.
0: என்ன வியப்பு இது! இந்த பெண் மின்னலென மறைந்து விட்டாளே. இங்கே இருந்த மணிமேகலையும் காணவில்லையே. சரி, மணிமேகலா தெய்வம் தான் அவளை தூக்கிச் சென்றிருக்கும். நாம் இல்லம் செல்வோம்.
2: இப்போது நான் எங்கே இருக்கின்றேன்? இது உபவனம் போல் இல்லையே. சுதமதியையும் காணவில்லை. இந்த இடம் புதிதாக உள்ளதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா? என் மனம் அஞ்சுகிறதே. என்னை காணாமல் என் தாய் துடிதுடித்து போய்விடுவாளே. இதென்ன, இங்கே ஒரு தர்ம பீடிகை இருக்கிறதே. இது என் மனதை கவர்கிறதே. இதை மும்முறை வளம் வருவோம். எனக்கு என் பூர்வ ஜென்ம நினைவுகள் மனதில் தோன்றுகிறதே. ஆம் ஆம், பிரம்ம தர்மன் என்னும் முனிவரை நானும் என் கணவர் ராகுலனும் வணங்கி நின்றோம். அப்போது அம்முனிவர், இன்றைக்கு 11ஆம் நாள், உன் கணவன் ராகுலன் திட்டிவிடம் என்னும் பாம்பால் கடிபட்டு இறப்பான். நீயும் அவனுடன் தீ புகுவாய். பின்னர் காவிரி பூம்பட்டினத்தில் மாதவியின் மகளாக பிறப்பாய். பருவ வயதில் உனக்கு ஒரு துன்பம் வரும். அப்போது மணிமேகலா தெய்வம் இங்கே உன்னை கொண்டு வரும் என்று அவர் கூறியதெல்லாம் என் நினைவுக்கு வருகிறதே. எப்போது அந்த தெய்வம் வரும்? ஒன்றும் புரியவில்லையே. ஆஹா ஆஹா,

0: அதோ விண்ணிலிருந்து பூங்கொடி போன்ற அழகுமிக்க பெண் ஒருத்தி கீழே இறங்கி வருகின்றாளே.
1: ஆஹா
0: ஆஹா, இவள்தான் மணிமேகலா தெய்வமா?
1: தாயே, உங்கள் திருவடியை போற்றி வணங்குகின்றேன். என் அச்சத்தை போக்க வேண்டும் தாயே.
2: மணிமேகலை, அஞ்சற்க, சென்ற பிறவியில் நீ உன் கணவனுடன் சாது சக்கரன் என்ற மாமுனிவருக்கு விருந்துணை அளித்தாய். அதனால் உனக்கு நல்வினை ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சென்ற பிறவியில் உனக்கு கணவனாக இருந்த ராகுலன்தான் உதயகுமரனாக பிறந்துள்ளான். இதனால்தான் உங்களுக்கு காதலும் தோன்றியுள்ளது. இப்பிறவியில் நீ அவனோடு சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. நீ துறவியாக இருந்து அறவழியில் செல்ல வேண்டும் என விதி இருக்கிறது. நீ வான்வழியே நினைத்த இடம் செல்லவும், பசி தாகம் பிணியின்றி வாழவும், நினைத்த உருவத்தை எடுக்கவும் உதவக்கூடிய மந்திரங்களை கூறுகின்றேன். அருகே வந்து கேள்.

0: பதவியாக இருந்து அறவழியில் செல்ல வேண்டும் என விதி இருக்கிறது. நீ வான் வழியே நினைத்த இடம் செல்லவும், பசி தாகம் பிணியின்றி வாழவும், நினைத்த உருவத்தை எடுக்கவும் உதவக்கூடிய மந்திரங்களை கூறுகின்றேன். அருகே வந்து கேள்.
1: நன்றி தாயே, நன்றி. சேற்றில் விழ இருந்த என்னை தூய செந்தாமரை குளத்தில் நீராட்டி தூய்மையாக்கி விட்டீர்கள். புத்த பெருமானின் அறக்கருத்துக்களை அவனியில் விதைக்கவே நான் பிறந்துள்ளேன் என அறிந்து மிகவும் பெருமைப்படுகின்றேன் தாயே, பெருமைப்படுகின்றேன்.
0: வைகாசி திங்களில் வரும் நிறைமதி நாள் நம் புத்த பெருமான் மெய்யுணர்வு பெற்ற நாள். அத்தினத்தில் நீயும் மெய்யுணர்வு பெறுவாய். வாழ்க நீ, வளர்க உன் சேவை.
1: மணிமேகலா தெய்வம் மறைந்து விட்டதே. நல்லது, இந்த தீவை சுற்றி பார்ப்போம். வேறு யாராவது இங்கு தென்படலாம். ஆஹா ஆஹா, இந்த தீவு அழகாக இருக்கிறதே. பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக தெரிகிறதே. ஆ, அதோ நம்மை நோக்கி ஒரு அழகான பெண் வருகின்றாளே. வணக்கம் தாயே.
2: வணக்கம் பெண்ணே. யார் நீ? இங்கே எப்படி வந்தாய்?
1: தாயே, என் பெயர் மணிமேகலை. சென்ற பிறவியில் ராகுலன் என்ற வேந்தனின் மனைவி லக்குமி. இப்பிறவியில் மாதவியின் மகளாக பிறந்துள்ளேன். மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்தது.
2: ஓஹோ, அப்படியா? என் பெயர் தீவத்திலகை. இத்தீவிற்கு அருகே ரத்தன தீவு என்று ஒன்று உள்ளது. அறத்தின் நாயகனான புத்த தேவனின் இணையடி பீடிகை அங்கே உள்ளது. இந்திரனின் உத்தரவுப்படி நான் அதை காத்து வருகின்றேன். நல்லோர் சிலருக்கே அதை தொழும் வாய்ப்பு கிடைக்கும். வா, அங்கே போகலாம்.
1: நல்லது தாயே, நல்லது.
2: மணிமேகலை, இதோ பார், இதுதான் புத்த பீடிகை. இதை மும்முறை வளம் வா.
1: அப்படியே செய்கின்றேன் தாயே. ஆ, இதென்ன அற்புதம்! இதை வளம் வரும்போது என் மனதில் இன்ப பரவசம் ஏற்படுகிறதே. வானில் பறப்பது போல் இருக்கின்றதே. நான் காண்பது கனவா அல்லது நனவா?
2: மணிமேகலை, இந்த புத்த பீடிகைக்கு முன்னே கோமுகி என்னும் பெயரில் அழகிய பொய்கை ஒன்று உள்ளது பார். அதையும் மும்முறை வளம் வா.
1: அப்படியே செய்கின்றேன் தாயே.
2: மணிமேகலை, இப்பொய்கையிலிருந்து ஆபுத்திரன் என்ற இளந்துறவியின் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பெருமை பொருந்திய பாத்திரம் வெளிவரும் நாள் இது. நீ அதை அடைய போகும் திருநாள் இது. ஆரோக்கிய மருந்தாகிய அன்னம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்.
1: என்ன, எடுக்க எடுக்க உணவு சுரந்து கொண்டே இருக்கும் அமுத சுரபியா? ஆஹா, அதை நான் இன்று பெறப்போகிறேனா? ஒன்றும் புரியவில்லையே. சற்று விளக்கமாக கூறுங்கள் தாயே.
2: இதோ இந்த பொய்கையில் நீர் நுரைத்து குமிழ்கள் தோன்றுகிறது பார். அதோ அதோ பார், அமுத சுரபி என்ற அந்த பாத்திரம் மேலே வந்து உன் கரங்களை நோக்கி வருகிறது பார்.
1: அற்புதம், அற்புதம். தாங்கள் கூறிய வண்ணம் இந்த அமுத சுரபி என் கையில் வந்து சேர்த்து விட்டது தாயே. எல்லாம் அந்த போதி மாதவனின் திருவருள் தாயே, திருவருள்.
2: ஆம், புறப்படு மகளே, புறப்படு.
1: நன்றி தாயே, இதோ புறப்படுகின்றேன்.
3: சுதமதி, என் மகள் மணிமேகலை 7ஆம் நாள் வருவாள் என்றாயே, இன்னும் அவள் இந்த புகார் நகருக்கு வரவில்லையே. ஐயோ, என் மனம் அனலில் புழுவாக துடிக்கிறதே. இது உனக்கு புரியவில்லையா சுதமதி?
4: உண்மைதான் அம்மா, எனக்கும் இந்த கவலைதான் காலை முதலே இருந்து வருகிறது. ஆ, அதோ அதோ பாருங்கள் அம்மா, வானிலிருந்து நம் மணிமேகலை இறங்கி வருகின்றாள்.
3: ஆமாம் ஆமாம், என் அரும் பெரும் புதல்வி வந்துவிட்டாள், வந்துவிட்டாள். வா மணிமேகலை, வா.
1: தாயே, இதோ வந்துவிட்டேன் தாயே, வந்துவிட்டேன்.
3: வா மணிமேகலை. இப்போதுதான் என் மனம் குளிர்ந்தது. எப்படி இருக்கின்றாய் என் கண்மணி?
1: நான் நன்றாகத்தான் இருக்கின்றேன். என்னை தக்க நேரத்தில் காத்து என் முற்பிறவியை பற்றி அறிய வைத்தது மணிமேகலா தெய்வம். அது மட்டுமின்றி வானில் உலவவும், பசி பிணி தாகமின்றி இருக்கவும், வேண்டிய உருவை பெறவும் உரிய மந்திரங்களை போதித்தது. இதோ இதோ பாருங்கள்.
3: என்ன இது? பொன் போல மின்னும் ஒரு அழகிய பாத்திரமாக இது இருக்கிறதே. என்னம்மா இது?
1: அம்மா, இது அமுத சுரபி. இதிலிருந்து உணவை எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அதிசய பாத்திரம் அம்மா, அதிசய பாத்திரம்.
4: ஓ, அப்படியா? பெரும் வியப்பாக உள்ளதே.
3: ஆமாம் மணிமேகலை, எங்களை விட்டு சென்ற இந்த 7 நாட்கள்

0: நாட்களில் உனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா?
1: ஓ, தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். இதுதான் நடந்ததம்மா.
2: அப்படியென்றால் சென்ற பிறவியில் தாய் மாதவியும் நானும் உனக்கு தமக்கையாக இருந்தோமா?
0: நல்ல வேடிக்கைதான். ஆமா மணிமேகலை, நம் உறவு தொடர்கிறது, நல்லதுதானே?
1: அம்மா, நான் உடனடியாக அரவன் அடிகளை காண வேண்டும். இந்த அமுத சுரபியை பற்றி அவர்தான் விவரமாக கூறுவார்.
0: ஒரு சிறிய விண்ணப்பம் மகளே, நாங்களும் உன்னோடு வரலாமா?
1: ஓ, அதற்கென்ன, மூவரும் உடனே புறப்படுவோம்.
3: அடிகளாரின் திருப்பாதங்களே எங்களுக்கு உற்ற துணை, வணங்குகிறோம் அடிகளாரே.
4: என் ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. மூவரும் எழுந்திருங்கள்.
1: அடிகளாரே, நான் பெரும் பாக்கியம் செய்தவள். இதோ பாருங்கள் இந்த அமுத சுரபியை.
4: ஆஹா, எல்லாம் விதிப்படி நடந்து வருகிறது. மணிமேகலை, நம் புத்த பெருமானின் அருளை பெற்ற உனக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும்.
1: இந்த அமுத சுரபியின் வரலாற்றை அருள் கூர்ந்து தாங்கள் கூறிட வேண்டுகிறேன் அடிகளாரே.
4: கூறுகிறேன் மகளே, கூறுகிறேன். ஒரு காலத்தில் மறை ஓதும் அந்தனர் ஒருவர் இருந்தார். அவரின் மனைவி விதிப்பயனால் ஒழுக்கம் தவறிவிட்டாள். தன் பாவத்தை போக்கிக் கொள்ள குமரிமுனையில் நீராட வந்தாள். கர்ப்பவதியாக இருந்த அவள் தான் பெற்ற ஆண் குழந்தையை வழியிலிருந்த தோட்டத்தில் வைத்துவிட்டு போய்விட்டாள். அங்கே வந்த பசு ஒன்று அக்குழந்தைக்கு அருகே சென்று நாவினால் நக்கி கொடுத்து 7 நாட்கள் அக்குழந்தைக்கு பாலையும் ஊட்டி பாதுகாப்பாக இருந்தது. அப்போது அந்த வழியாக வந்த இளம்பூதி என்ற அந்தனனும் அவன் மனைவியும் குழந்தையை பார்த்து பரவசமடைந்து வீட்டுக்கு எடுத்து சென்று பாசத்துடன் வளர்த்தனர். அவனை ஆபுத்திரன் என்று அழைத்தனர்.
0: ஆ என்றால் பசு. இவன் பசுவினால் வளர்க்கப்பட்டவன் தானே? நல்ல பெயர்தான். மேலே கூறுங்கள் அடிகளாரே.
4: சிறுவனாக வளர்ந்த அவன் ஒரு முறை வேள்வி சாலையில் பசு ஒன்று கட்டப்பட்டிருப்பதை கண்டான். அதை பலி கொடுக்க இருக்கிறார்கள் என்று எண்ணி இரவோடு இரவாக அப்பசுவை விடுவித்து விரட்டி ஓட்டி விட்டான்.
1: என்னே அவனின் கருணை! எவ்வுயிரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதானே புத்த பெருமானின் போதனை. பிறகு என்ன ஆனது அடிகளாரே?
4: பிறகு என்ன, வேள்வி சாலையில் இருந்த அந்த அந்தனர்கள் இவன் செயலை அறிந்து கோபம் கொண்டு அவனின் தந்தையிடம் முறையிட்டனர். அவரும் சினமடைந்து, நீ ஆவின் புத்திரன்தானே, அதுதான் இப்படி அடாது செய்தாய் என்று அச்சிறுவனை வீட்டிலிருந்தே வெளியே துரத்தி விட்டார்.
0: அடப்பாவமே, நல்லோர்க்கு இப்படியெல்லாம் சோதனை வரலாமா? அப்புறம் அச்சிறுவன் எங்கே சென்றான் அடிகளாரே?
4: மாதவி, நல்லோரை பகவான் சோதிப்பார், ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். அந்த வகையில் வீட்டை விட்டு வெளியேறிய அப்பாலகன் தென் மதுரையை அடைந்து அங்கிருந்த சித்ராதேவியின் முன் இருந்த மண்டபத்தில் தங்கி பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான். எடுத்து வந்த பிச்சை உணவை அங்கிருந்த கண் பார்வையற்றோர், காது கேளாதோர், நடக்க இயலாதோர், நோயால் வருந்துவோர், ஆதரிப்பார் யாரும் அற்றோர் போன்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து விட்டு மீதம் இருந்தால் அவன் உண்பான், இல்லையே பட்டினி கிடப்பான்.
1: ஆஹா, அப்பாலகனுக்குத்தான் எப்பேற்பட்ட அன்பு இருந்தது. இவனுக்கு நல்லதேதான் நடக்கும் இல்லையா அடிகளாரே?
4: ஆமா மணிமேகலை, இவன் செயலை கண்ட சித்ராதேவி இவன் முன் தோன்றி, உன் அருங்குணத்தை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இதோ இந்த அட்சய பாத்திரத்தை நீ பெற்றுக்கொள். இதிலிருந்து உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறி மறைந்து விட்டது.
1: அருமை, அருமை! திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அல்லவா?
0: பிறகு அவ்வூரில் பசிப்பினி இல்லாமல் போனதா அடிகளாரே?
4: ஆமாம், அப்படித்தான் ஆனது. ஒரு நாள் இந்திரன் இவன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கேட்டான். அதற்கு ஆபுத்திரன், நீ தேவலோகத்து இன்பத்தையே பெரிதாக கருதி வாழ்பவன், உன்னால் எனக்கு ஆகப்போவது ஏதும் இல்லை என்று ஏளனமாக பேச இந்திரன் கோபமுற்று அமுத சுரபி பயனற்று போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாட்டில் நல்ல மழையை பெய்வித்தான். இதனால் நாடு செழிக்க, தானியம் கொழிக்க, மக்கள் பசியின்றி இன்பமாக வாழ்ந்தனர். அமுத சுரபிக்கு அவசியமே இல்லாமல் போயிற்று. இந்நாட்டுக்கு அருகே சாவக நாடு ஒன்று இருக்கு.

0: அங்கே மழை வளம் இல்லை, பசிப்பிணி உள்ளது என அறிந்து மக்களோடு மக்களாக சாவக நாடு செல்ல மரக்கலம் ஒன்றில் ஏறினான் ஆபுத்திரன். வழியில் காற்று பலமாக வீசியதால் அருகே இருந்த மணிப்பல்லவ தீவில் மரக்கலம் சற்றே ஒதுங்கி ஒரு நாள் தங்கி மறுநாள் புறப்பட்டது.
1: இயற்கையை வெல்லும் ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? ஆபுத்திரனுக்கு ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லையா அடிகளாரே?
0: ஆபத்து ஒன்றும் ஏற்படவில்லை, ஆனால் விதி அவன் வாழ்வில் மீண்டும் விளையாடி விட்டது மாதவி.
2: விதியா? விவரமாக சொல்லுங்கள் அடிகளாரே.
0: ஆமாம், விதிதான் மணிமேகலை, விதிதான். மறுநாள் புறப்பட்ட மரக்கலத்தில் அவன் வந்து ஏறுவதற்குள் அது தீவை விட்டு புறப்பட்டு விட்டது. அத்தீவில் தனித்து நின்ற ஆபுத்திரன் இந்த அமுத சுரபியால் யாருடைய பசியையும் போக்க முடியாமல் போயிற்றே என மனம் வருந்தி அதை இங்கே இருந்த கோமுகி பொய்கையில் போட்டுவிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது வைகாசி பௌர்ணமி தினத்தில் மட்டும் நீ மேலே வந்து மிக்க இரக்கம் உள்ளவர் எவரேனும் ஒருவர் கையில் சேர்வாயாக என்று வேண்டிக் கொண்டு உன்னா நோம்பிருந்து உயிர் விட்டு விட்டான் தாய்.
2: ஆஹா, எப்பேற்பட்ட பொதுநலம் அவனுக்கு! இப்படியும் ஒரு பாலகனா! கேட்கவே வியப்பாக இருக்கிறது அடிகளாரே, வியப்பாக இருக்கிறது.
0: அந்த அரிய அமுத சுரபிதான் இப்போது உன் கையில் இருக்கிறது மணிமேகலை. இதை கொண்டு நீ இந்த பசிப்பிணியை அறவே நீக்குவாயாக. உனக்கு எல்லா நலமும் உண்டாகட்டும். போய் வா மகளே, போய் வா.
2: உத்தரவு அடிகளாரே.
3: பசிக்குதே, ஐயோ பசி தாங்க முடியவில்லையே. பசியம்மா, பசிக்குதே, யாராவது வந்து என் பசியை தீர்க்க மாட்டீர்களா? பசி வயிற்றை கிள்ளுகிறதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? பசி தாங்க முடியவில்லையே.
2: சுதமதி, யார் இந்த பெண்? ஏன் இப்படி பசி பசி என்று கத்திக்கொண்டே ஓடுகிறாள்?
4: மணிமேகலை, இவள் பெயர்தான் காயசண்டிகை. இவள் கணவனின் பெயர் காஞ்சனன். வடக்கே இருக்கின்ற வித்யாதர உலகில் உள்ள காஞ்சனபுரம் என்பது இவர்களின் ஊர். இருவரும் பொதியமலையை சுற்றி பார்க்க வந்தபோது வழியில் ஒரு காட்டாறு. அந்த ஆற்றின் கரையில் பல ஆண்டுகள் கடும் தவம் செய்து முடித்த விருச்சிகர் என்ற ஒரு மா முனிவர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கனியும் ஒரு நாவல் கனியை கொண்டு வந்து தேக்கு இலையில் வைத்துவிட்டு நீராட சென்றிருக்கிறார். இந்த பெண் முனிவர் உண்பதற்காக வைத்து சென்ற கனி என்று அறியாமல் அக்கனியை காலால் சிதைத்து விட்டார். கோபம் கொண்ட அந்த முனிவர் 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசி நோயால் வாட கடவாய், விண்ணில் பறக்கும் மாற்றலையும் இழப்பாய் என சாபமிட்டார். இவள் கணவன் எவ்வளவோ உணவளித்தும் இவள் பசி தீரவில்லை. எனவே இந்த புகார் நகரில் அலைய விட்டுவிட்டு வான் வழி அவன் போய்விட்டான். இதுதான் அவள் வரலாறு மணிமேகலை.
2: ஓஹோ, அப்படியா? இவளை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது சுதமதி. நமது அமுத சுரபி மூலம் இவள் பசியை நாம் தீர்த்து விடலாம். ஆனால் இச்சுரபியில் முதல் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கையால் அமுதம் பெற வேண்டுமே. யாரிடம் வாங்கலாம்? அதோ அந்த காய சண்டிகை நம்மை நோக்கி வருகின்றாளே.
3: அம்மா, பசி பசி.
2: பெண்ணே, கொஞ்சம் பொறு. உன் பசியை போக்கத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இது அமுத சுரபி அல்ல அல்ல, அண்ணம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் முதன் முதலாக ஒரு கற்புக்கரசியின் கைகளில் இருந்து இதில் அண்ணம் பெற வேண்டும். அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம்.
5: அப்படியா தாயே? இந்நகரில் ஆதிரை என்ற ஒரு பெண் இருக்கின்றாள். அவள் சிறந்த கற்புக்கரசி. அவளிடம் அண்ணம் பெறலாம். வாருங்கள் என்னோடு.
2: ஆதிரையா? யார் அவள்?
5: ஆதிரையின் கணவன் பெயர் சாதுவன். அவன் விலைமகள் ஒருவளின் வீடே கதி என்று கிடந்தான். தன் செல்வத்தை எல்லாம் இழந்தான். ஆதிரை வேதனைப்பட்டாள். தன் கணவன் திரும்ப வேண்டும் என்று நோன்பு இருந்தாள். புத்தி தெளிந்த சாதுவன் இழந்த பொருளை மீட்க சில வணிகர்களோடு கப்பலேறி சென்றான்.
3: அம்மா!
5: வழியில் சுழற்காற்றால் ஏற்பட்ட விபத்தில் கப்பல் கவிழ்ந்தது. கப்பலில் இருந்து ஒடிந்து விழுந்த ஒரு கட்டையை தெப்படமாக பற்றி கொண்டு நீந்தி நாகர்கள் வாழும் மலைப்பகுதியை அடைந்தான்.
2: அடப்பாவமே, பிறகு என்ன நடந்தது?
5: அவனுடன் சென்ற சிலர் தப்பித்து புகார் நகர் வந்தவர்கள் சாதுவன் இறந்து விட்டதாக ஆதிரியிடம் கூறிவிட்டார்கள். கணவன் போன பிறகு இனி உயிர் வாழ்வதா என்று தீ மூட்டி உயிரை விட்டுவிட முயன்றாள் ஆதிரை. ஆனால் தீ அவளை சுடவில்லை. வியப்படைந்த அவள் தன் கணவன் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கின்றார் என்று அவளின் உள்மனம் உணர்த்தவே

0: அன்று முதல் அறச்செயலில் ஈடுபட்டாள்.
1: கதை நன்றாக இருக்கிறதே, அப்புறம் என்னானது?
0: நாகர்களிடம் சேர்ந்த சாதுவன் அவர்களின் மொழியான நாகமொழியில் பேசி அவர்களை நட்பாக்கி அம்மா உயிர் பிழைத்து அவ்வழியாக வந்த ஒரு கப்பலில் ஏறி பூம்புகார் திரும்பினான். பசி உயிர் போகிறதே. தற்பொழுது ஆதிரையோடு நெறி தவறாமல் வாழ்வாங்கு வாழ்கின்றான். அதோ தெரிகிறதே, அதுதான் ஆதிரை வீடு. போய் அன்னம் பெற்று வாருங்கள். நான் பசியால் துடிக்கின்றேன். சீக்கிரம் வந்து என் பசியை போக்குங்களேன்.
2: யார் நீங்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்?
3: தாயே, நான் மாதவியின் மகள் மணிமேகலை. இவள் என் தோழி சுதமதி. ஆபுத்திரன் வைத்திருந்த அமுத சுரபி சென்ற வைகாசி பௌர்ணமி நாளில் மணிப்பல்லவ தீவில் எனக்கு கிடைத்தது. இதில் முதன் முதலாக தங்களிடம் பிச்சை பெற வேண்டும் தாயே. அதற்காகத்தான் தங்களை நாடி வந்தோம்.
2: ஓ, அப்படியா? நல்லது. பாலண்ணம் உள்ளது, இதோ எடுத்து வருகின்றேன். இதோ பாலண்ணம், காட்டுங்கள் பாத்திரத்தை.
3: இந்த அமுத சுரபியில் போடுங்கள் தாயே. மகிழ்ச்சி தாயே, மகிழ்ச்சி. இது சாதாரண பாத்திரம் அல்ல தாயே. தாங்கள் இட்ட பாலண்ணம் இதிலிருந்து எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். பூம்புகாரில் இனி பசிப்பினியே இருக்காது தாயே.
2: அப்படியா? மிகவும் நல்லது. இந்நகரில் பல ஆண்டுகளாக யானை தீ என்ற பசியால் துன்புறும் காய சண்டிகைக்கு முதலில் உணவு தாருங்கள்.
0: ஐயோ, ரொம்ப பசி. என்னை இப்படி மிகவும் வாட்டுகிறதே. யாராவது உணவு தாருங்களேன்.
2: இதோ அவளை வந்துவிட்டாள் மணிமேகலை. அவள் பசிக்கு முதலில் அன்னம் இடுங்கள்.
3: நல்லது தாயே. காய சண்டிகை, இங்கே அருகே வா. புத்த பகவானை வேண்டிக்கொள். இந்த பால் சோறு வேண்டிய அளவிற்கு சாப்பிடு. உன் பசி போகும் அளவு இதோ வாரி வாரி வழங்குகின்றேன். சாப்பிடு காய சண்டிகை, சாப்பிடு.
0: போடுங்கள் தாயே, போடுங்கள். என் வயிறு நிரம்பி விட்டது, பசி அடங்கி விட்டது. ஆஹா தாயே, என் பசி நோய் குணமாகி விட்டது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவேன், எப்படி நன்றி கூறுவேன். பசி தீர்த்த பாவையம்மா நீங்கள். வாழ்க நீங்கள் பல்லாண்டுகள் தாயே.
3: காய சண்டிகை, இன்றே உன் நாட்டுக்கு சென்று உன் கணவருடன் சுகமாக வாழ்வாயாக.
0: நன்றி தாயே, நன்றி. இதோ புறப்படுகின்றேன்.
1: என்ன, இவள் விந்தியமலை பக்கம் போகின்றாளே. அப்பக்கம் எவரேனும் சென்றால் அம்மலையின் தெய்வமான விந்தா கடிகை என்பவள் விடமாட்டாளே, விழுங்கி விடுவாளே.
3: அவள் ஊருக்கு போக அவளுக்கு தெரியாதா சுதமதி?
4: என்ன இளவரசே, பெரும் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள். முகம் பெரிதும் வாட்டமாக இருக்கிறதே. நான் ஏதேனும் செய்ய வேண்டியது இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள் இளவரசே, செய்து முடிக்கிறேன்.
5: தோழனே, உன் எண்ணம் சரிதான். சிறிது நேரத்திற்கு முன் மாதவியின் தாய் சித்ராபதி இங்கு வந்து சென்றாள்.
4: ஓ,
5: அவள் கூறியன யாவும் என் நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டது போல் இருக்கின்றது.
4: நெஞ்சில் நெருப்பை அள்ளி போட்டதா? அப்படியா இளவரசே?
5: ஆம்,
4: என் மனம் அஞ்சுகிறது. அவள் அப்படி என்னத்தான் சொல்லிவிட்டு சென்றாள்?
5: தோழனே, என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் பேரழகி மணிமேகலை. அவள் துறவு கோலத்தில் அமுத சுரபியை வைத்துக் கொண்டு ஊர் ஊராய் அலைந்து மக்களின் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருக்கிறாளாம். அவள் மனதை மாற்றி எப்படியாவது அவளை உன் மனைவி ஆக்கிக்கொள் என்று கூறிவிட்டு போனாள் தோழா.
4: அப்படியா இளவரசே? அந்த மணிமேகலையை நீங்கள் அடைவது உறுதி. வாருங்கள், இப்போதே அவள் இருக்கும் இடத்தை தேடிச் செல்வோம். ஊன் உறக்கமின்றி நாளுக்கு நாள் நீங்கள் மெலிந்து கொண்டே வருகிறீர்கள். அவளை அடைந்தால் மட்டுமே வாடிக்கிடக்கும் உங்கள் உடலும் உள்ளமும் ஊட்டம் பெறும். வாருங்கள் இளவரசே, புறப்படுவோம்.
5: சரியாக சொன்னாய் தோழா, வா புறப்படுவோம்.
1: மணிமேகலை, நாம் இப்பொழுது சக்கரவால கோட்டம் என்ற நகரில் உள்ளோம். இங்கே அகன்ற வாயிலை உடைய உலக அரவி ஒன்று உள்ளது. இதன் அருகே இங்கே பார், சம்பாபதி கோயிலும் உள்ளது. இதோ பார், இந்த தூணில் கந்தீர்பாவை என்ற பெயரில் ஒரு சிற்பம் உள்ளது. இப்பாவை நம் பிறவியின் காரணங்களை கூறுமாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
3: நல்லது சுதமதி, நல்லது. அதோ பார், அங்கே பசி துன்பத்தால் வாடியபடி பலர் உள்ளனர். அனைவரையும் இங்கே அழைத்து வா சுதமதி.
1: இதோ உடனே அழைத்து வருகின்றேன் மணிமேகலை. எல்லோரும் இங்கே வாருங்கள். மணிமேகலை தன் கையில் இருக்கும் அமுத சுரபியால் அன்னத்தை வாரி வாரி வழங்குவாள். வாருங்கள் அனைவரும்.

0: உள்ளே வாருங்கள்.
1: ஆஹா ஆஹா, என்ன வியப்பு!
2: ஆஹா ஆஹா, என்ன வியப்பு! நம் அனைவருக்கும் இந்த மணிமேகலை தாய் இந்த அமுத சுரவி மூலம் அன்னத்தை வாரி வாரி வழங்குகின்றாளே. அனைவரும் வேண்டிய அளவு சாப்பிட்டு விட்டு செல்கின்றார்களே. இவள் அந்த அன்னபூரணி தாயே தான். வாழ்க தாயே, வாழ்க! நீங்கள் வாழ்க பல்லாண்டுகள்.
3: என் மனம் குளிர்ந்தது சுதமதி, மனம் குளிர்ந்தது. அனைவரும் பசியாரி எவ்வளவு மகிழ்ச்சியுடன் செல்கின்றார்கள் பார். எல்லாம் அந்த புத்த பகவானின் பேரருளே சுதமதி, பேரருளே. அங்கே பார், யாரோ ஒரு வாலிபன் நம்மை நெருங்கி வருகின்றானே.
0: யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும்?
1: அம்மா, என் பெயர் காஞ்சனா. என் மனைவி காயசண்டிகை, விருச்சக முனிவர். 12 ஆண்டுகள் யானை தீ என்ற பசியால் அலைந்து திரிவாய் என சாபம் கொடுத்து விட்டு போய்விட்டார். அந்த 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்பதால் அவளை பார்த்து அழைத்து செல்ல வந்தேன் அம்மா.
0: ஓ, தாங்கள் அந்த காயசண்டிகையின் கணவரா?
1: ஆமாம் தாயே.
3: அவளின் பசி பிணி தீர்ந்து விட்டதையா?
1: என்ன என்ன, என் மனைவிக்கு பசிப்பிணி தீர்ந்து விட்டதா? என் காயசண்டிகை குணமாகி விட்டாளா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தாயே தாயே, எங்கே அவள், எங்கே அவள்? அவளை நான் உடனே பார்க்க வேண்டும் தாயே.
0: நான் என் சொந்த நகரமான விஞ்சை நகரத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு போய்விட்டாளே. ஒருவேளை உன் வரவுக்காக இங்கே எங்கேயாவது தங்கி இருக்கின்றாலோ என்னவோ. எதற்கும் தேடி பாருங்கள் ஐயா.
1: நல்லது தாயே, நல்லது. மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன் அம்மா.
0: நல்லது ஐயா, புறப்படுங்கள். இதென்ன, குதிரையின் குளம்பொலி கேட்கிறதே. ஒருவேளை இளவரசன் உதயகுமரன் இங்கு நம்மை தேடி வந்துவிட்டாரோ?
3: என்ன சொல்கிறாய் சுதமதி? இளவரசர் நம்மை தேடி மீண்டும் வந்து விட்டாரா? இப்போது நாம் எப்படி தப்பிப்பது சுதமதி?
0: கவலை வேண்டாம் மணிமேகலை, உங்களுக்கு தான் உருவத்தை மாற்றிக்கொள்ளும் சக்தி உள்ளதே. நீங்கள் காயசண்டிகையாக உருவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மணிமேகலை.
3: ஓ, அப்படியே செய்கின்றேன். சுதமதி, இதோ என்னை பார்.
0: ஆ, என்ன ஆச்சரியம், அப்படியே காயசண்டிகை மாதிரியே இருக்கின்றாய் மணிமேகலை. இனி அச்சப்பட தேவையில்லை. யார் வேண்டுமானாலும் வரட்டும், உன்னை கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே பதுங்குவதற்கு இடம் ஏதும் இல்லை. எனவே உன் முகத்தை மறைத்து முக்காடிட்டுக் கொள். சீக்கிரம், இளவரசர் வந்தால் நான் சமாளித்து அனுப்பி விடுகின்றேன். நீ அங்கே நிற்கும் சிலருக்கு உணவு வழங்கி கொண்டிரு. வாருங்கள் இளவரசே. வணக்கம்.
4: ஓ, நீயா? நான் உன்னிடம் பேச வரவில்லை. எங்கே என் மணிமேகலை? இந்த முறை அவள் என்னிடம் இருந்து தப்பிக்கவே முடியாது. அதோ அங்கே அமுதசுரபியிலிருந்து அன்னத்தை எடுத்து வழங்கி கொண்டிருக்கிறாளே, அவள்தான் என் ஆர்வியின் மணிமேகலை. ஏ பெண்ணே, விலகினில், நான் அங்கே போக வேண்டும்.
0: வேண்டாம் இளவரசே, அங்கே நிற்பவள் மணிமேகலை இல்லை. தயவு செய்து நான் கூறுவதை கேளுங்கள்.
4: முடியாது, என் கட்டித்தங்கும் மணிமேகலை தான் அவள். உன் வெட்டி பேச்சு உடனே நிறுத்து.
0: இளவரசே இளவரசே, அங்கே போகாதீர்கள். ஐயோ, அருகே போய்விட்டாரே.
4: மணிமேகலை மணிமேகலை, என் ஆருயிர் அமுதே, என் அருகே வா. என் கண்ணே, ஏன் உனக்கு இந்த துறவு கோலம்? என்னோடு வா, உன்னை இந்த நாட்டுக்கே இளவரசியாக ஆக்குகின்றேன். அழகே, உன் முழுமதி முகத்தை முக்காடிட்டு மறைக்கலாமா? என் அரியணையை அலங்கரிக்க வேண்டிய நீ இந்த வெயிலில் அல்லல் படலாமா? உனக்காகவே நான் பிறந்தவள், எனக்காகவே நீ பிறந்தவள். இதை உன் பாட்டி சித்ராபதியே என்னிடம் கூறியிருக்கிறாய். வா மணிமேகலை, வா என்னோடு.
3: இவர் சென்ற பிறவியில் என் கணவனாக இருந்த ராகுலனே, அதனால்தான் என்னை அறியாமல் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது. முதலில் அவருடைய திருவடியை தொழுவோம்.
4: என் மணிமேகலை என் கால்களில் விழுந்து வணங்கிவிட்டாள். இனி எல்லாம் சுகமே, மகிழ்ச்சி. என் அன்பே, அகமகிழ்ந்தேன் கண்ணே, அகமகிழ்ந்தேன். மணிமேகலை, எழுந்திரு, இப்போதே என்னோடு புறப்பட்டு வா. இந்த உலக இன்பங்களை எல்லாம் அள்ளி அள்ளி பருகலாம். வா வா மணிமேகலை, வா என்னோடு.
3: மன்னிக்க வேண்டும் இளவரசே, மன்னிக்க வேண்டும். நான் முற்றும் துறந்த துறவி. எனவே பல நல்ல வரங்களை பெற்று வளமோடும் நலமோடும் இருந்து வருகின்றேன். என்னிடம் இப்படியெல்லாம் காதல் கீதம் பாடி என் மனதை மாற்றாது. தயவு செய்து இந்த இடத்தை விட்டு சென்று விடுங்கள். தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள்.
5: என்ன, இந்த வாலிபன் அமுதசுரபியை வைத்துக் கொண்டு முக்காடிட்டு முகத்தை மறைத்திருக்கும் அந்த பெண்ணோடு கொஞ்சி கொஞ்சி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறான். அவளும் அவனுடன் அமைதியாக ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறாளே. ஒன்றும் புரியவில்லை.

0: ஐயே, சரி, இந்த மரத்தின் பக்கம் அமர்ந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். என் அருமை மனைவி காயசண்டியை கண்டுபிடித்து அவளை என்னோடு அழைத்துச் செல்லும் வரை நான் இங்குதான் இருக்க வேண்டும். இங்கு என்னதான் நடக்கிறது என்று பார்ப்போம்.
1: ஐயோ மணிமேகலை, என் மனம் உனக்கு புரியவில்லை. உன் அறிவுரை அருளுரை எதுவும் எனக்கு தேவையில்லை. மரியாதையாக என்னோடு வருகின்றாயா அல்லது இழுத்துச் செல்லட்டுமா? வா என்னோடு, வா என்னோடு.
2: ஐயோ, இது அநீதி! துறவியான என்னை தொடலாமா? என்னை விடுங்கள், என் கைகளை விடுங்கள்.
1: என் கைப்பிடியில் இருந்து இவள் தப்பித்து ஓடுகின்றாளே. மணிமேகலை, மணிமேகலை, ஓடாதே! நில், என்னிடமிருந்து நீ தப்பிக்கவே முடியாது. என் உயிரே போனாலும் உன்னை அடையாமல் நான் விடமாட்டேன். நில் மணிமேகலை, நில். இவள் வேகமாக ஓடி அந்த சம்பாபதி கோவிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. உள்ளே சென்று தேடுவோம்.
0: அற்புதம், அந்த பெண் இவனிடமிருந்து தப்பித்து கோயிலுக்குள் சென்று மறைந்து விட்டாளே. அவள் ஓடும் போது முக்காடு சரிந்து வீழ்ந்ததால் என் மனைவி காயசண்டியை போல தெரிந்தாளே. அவள் காயசண்டியை தானா?
1: எங்கே அவள், எங்கே அவள்? என் மணிமேகலையை எங்கும் காண முடியவில்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அதோ ஒரு பெண் அந்த பக்கவாசல் வழியாக அமுதசுரபியுடன் செல்கின்றாளே. ஓடி சென்று பார்ப்போம். இவள் யானை தீ பசியால் நம் புகார் நகரில் அலைந்து திரிந்த காயசண்டிகள் அல்லவா? ஓ, இந்த மணிமேகலை இங்கு எங்கேயோ மறைந்து கொண்டு அமுதசுரபியை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாள். உன்னை அழைத்துச் செல்லாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன் மணிமேகலை, நிச்சயம் போக மாட்டேன். இதோ சம்பாவதி தெய்வச் சிலை இருக்கிறது. இந்த அம்மை சக்தி உடையவளாயிற்று. இவளிடமே முறையிடுவோம். தெய்வமே, என் அருமை காதலி மணிமேகலை எங்கே ஒளிந்திருக்கின்றாள் எனக்கு காட்டு. இல்லையே, உன் திருவடியிலேயே நான் விழுந்து கிடப்பேன். காட்டு தெய்வமே, காட்டு.
3: உதயகுமரனே, உன் பக்திக்கு மெச்சினேன், எழுந்திரு. உன் எண்ணம் ஒரு காலம் நிறைவேறாது. மணிமேகலையை மறந்துவிடு. அவள் வழியில் குறுக்கே நிற்காதே. அவள் புத்த பகவானின் அருளை பெற்று அறவழியில் வாழ்ந்து இன்னும் அநேக காரியங்கள் செய்ய வேண்டியுள்ளன. நீ அறத்தை மீறாதே. போய்விடு, இங்கிருந்து போய்விடு.
4: என்ன இது, தெய்வத்தின் குரல் போல இருக்கின்றதே. உருவம் ஏதும் தெரியவில்லையே. நான் வந்த நேரம் சரியில்லை. இப்போது புறப்படும்.
5: மணிமேகலை, வறுமையுற்றோர் வயிற்று பசியை தீர்க்கும் நம் அறச்செயல் தொடர்ந்து நல்லபடியாக நடந்து வருகிறது. நீ காயசண்டிகை உடுவில் இருப்பதால் இளவரசரிடமிருந்து தப்பித்து வாழ்கின்றோம். நம் வாழ்க்கை இதுவரை மகிழ்ச்சியாக போகிறதில்லையா?
6: நம் சோழ மன்னர் நாம் செய்யும் அரசியலை கேள்விப்பட்டு அரண்மனைக்கு அழைத்து பாராட்டினாரே.
5: அது மட்டுமா? சிறைச்சாலையில் பல்வேறு குற்ற செயலுக்காக அடைப்பட்டு கிடந்த கைதிகளை உன் விருப்பப்படி விடுவித்து அவர்களுடைய பசிப்பிணியை போக்கச் சொன்னாரே.
6: பசி வந்தால் பத்தும் பறந்துவிடும் என்பார்கள். அந்த பசிப்பிணியை மக்களிடம் இருந்து நீக்கிவிட்டால் அடுத்து அவனுக்கு தேவைப்படும் உடைக்கும் இல்லத்திற்கும் அவன் உழைத்துதான் ஆக வேண்டும். பசி நீங்கியவன் உழைக்க தயங்க மாட்டான் அல்லவா?
5: ஆம் மணிமேகலை, நரகம் போலிருந்த அந்த வெஞ்சிரை கோட்டம் உன்னால் அறக்கோட்டமாயிற்று. தீவினை பயனால் பிறந்து வருந்தியவர்கள் தாங்கள் செய்த நல்வினை பயனால் நற்பிறப்பு அடைந்தது போல மகிழ்ச்சி அடைந்தார்களே.
6: ஆமாம் சுதமதி, அவர்களின் பசிப்பினியை போக்கிக் கொண்டே புத்த பெருமானின் அருளுரையை அவர்களுக்கு எடுத்து கூறினேன்.
5: இந்த தவக்கோலத்தின் அன்பையும் அருளையும் கலந்து அவர்களுக்கு அன்னத்தை மட்டும் நீ அளிக்கவில்லை. இந்த அகிலத்தில் அமைதியோடும் சாந்தியோடும் நிறைவோடும் வாழ்வதற்கு புத்த பெருமான் கூறிய பொன்மொழிகளை எல்லாம் அவர்களின் இதயத்தில் இறக்கி வைத்து விட்டாய். இதனால் நம் சோழ மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா?
6: சரியாக சொன்னாய் சுதமதி, அவரால் சிறை கோட்டம் அறக்கோட்டம் ஆயிற்று.
5: சரி சரி, நேரமாயிற்று. நாம் உலக அரவிக்கு சென்று உணவளிப்போம். நமக்கு நல்லதே நடக்கும். புறப்படும் மணிமேகலை.
6: புறப்படுவோம் சுதமதி.
4: என் அன்பு தோழனே, உலக அரவியிலிருந்து இதுநாள் வரை வெளிவராத என் கண்மணி மணிமேகலை என்ன ஆனால் என்றே தெரியவில்லையே. நான் எப்படியும் இன்று அவளை அடைந்தே தீர வேண்டும். இனியும் என்னால் பொறுக்க முடியாது. தோழா, தேரை செலுத்து, புறப்படுவோம்.
7: இதோ தேர் தயாராக இருக்கிறது இளவரசே, வாருங்கள் புறப்படுவோம்.

0: இளவரசே, இதோ உலக அரவிக்கு வந்து விட்டோம்.
1: தோழனி, நீ இங்கேயே இரு, நான் உள்ளே சென்று அவளை இழுத்து வருகிறேன்.
2: ஐயோ புத்த பகவானே, இது என்ன கொடுமை! காய சண்டிகை உருவில் இருக்கும் மணிமேகலையான என்னை இளவரசன் அறிந்து கொள்ளாமல் என்னை கடந்து வேகமாக செல்கின்றாரே. ஐயோ, இதோ என் அருகில் நான் மணிமேகலை என்று உணராமல் இந்த காஞ்சன் என்னை நெருங்கி வருகின்றானே. என் நிலை இருதலை கொள்ளி எறும்பு போல் ஆகிவிட்டதே. ஐயோ, நான் என்ன செய்வேன்?
3: கண்ணே, காய சண்டிகை, அங்கே என்ன பார்வை! ஏன் என்னை கண்டு அஞ்சுகின்றாய்? என்னை பார் கண்ணே, என்னை பார். எங்கெல்லாமோ தேடி இதோ இதோ உன்னை இன்று கண்டுகொண்டேன். வா வா என் அருகே காய சண்டிகை, வா, நம் நம் நம் நகரத்துக்கு செல்வோம். வா. என்ன இது, நான் இவ்வளவு கெஞ்சியும் நம் முகத்தை கூட பார்க்காமல் அந்த இளைஞன் சென்ற பாதையிலே ஓடுகின்றாளே. ஐயோ ஐயோ, இருள் சூழ்ந்து விட்டதே. ஐயோ, இவள் இவள் எங்கு மறைந்தாள், எங்கு மறைந்தாள் என்று தெரியவில்லையே.
1: தோழனே, என் மணிமேகலையை என்னால் காண முடியவில்லை. இப்போது நேரம் சரியில்லை என்று நீ சொன்னது சரிதான். நாம் இப்போது புறப்பட்டு நள்ளிரவில் வருவோம். அவள் இங்கேதான் இருக்க வேண்டும்.
0: ஆமாம் இளவரசே, காய சண்டிகையின் கணவன் காஞ்சனன் இங்கேதான் திரிந்து கொண்டிருந்தான். அவன் மனைவி அமுதசுரபியின் மூலம் பசிப்பிணியை போக்கிக் கொண்டிருந்தாள். இவன் அவளிடம் எவ்வளவோ கெஞ்சியும் அவள் இவனை ஏறெடுத்தும் பார்க்காமல் அவள் உலக அரவிக்குள் ஓடி ஒளிந்து விட்டதை சற்று நேரத்திற்கு முன்னால் நானே என் கண்களால் பார்த்தேன் இளவரசே.
1: ஓஹோ, அப்படியா செய்தி? என் மணிமேகலைதான் காய சண்டிகை உருவில் இருக்கின்றாளோ! அவள் மாயக்காரி, எதற்கு இங்கே வந்திருப்பாள்? நாம் இந்த நள்ளிரவில் சம்பாவதி கோவிலுக்கு வந்துவிட்டோம். என் மணிமேகலையை இன்று நான் அடைந்தே தீர வேண்டும். உள்ளே செல்வோம்.
3: என்ன, இந்த வாலிபன் இந்த நள்ளிரவில் வந்து கோயிலுக்குள் நுழைகின்றான்? உள்ளே என் மனைவி காய சண்டிகை இருக்கின்றாளே. ஒருவேளை என் மனைவி என்னை மறந்து இவனுடன் பழகுகின்றாளோ? மாலையில் நான் எவ்வளவோ கெஞ்சியும் என்னை அசட்டை செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டாளே. என் மனைவியை மயக்கி தன் வலையில் சிக்க வைத்த இந்த வாலிபனை விடக்கூடாது, விடக்கூடாது. இவன் பின்னே மறைந்து செல்வோம். இதோ என் கையில் இருக்கும் வாளால் இவனை வெட்டி வீழ்த்துகிறேன்.
4: ஐயோ, ஒழிந்தான் இந்த கயவன். இனி என் காய சண்டிகை எனக்கே சொந்தம், எனக்கே சொந்தம்.
5: நில், நில் காஞ்சனனே, நில். உள்ளே இருப்பவள் உன் மனைவி காய சண்டிகை அல்ல, அவள் மணிமேகலை. உன் மனைவியின் உருவில் பசிப்பிணியை போக்கு கொண்டிருப்பது உண்மையில் மணிமேகலையே தான்.
3: ஐயோ தெய்வமே, நீ என்ன சொல்கின்றாய்? உள்ளே இருப்பவள் மணிமேகலையா? அப்படியானால் என் மனைவி காய சண்டிகை எங்கே போனாள்? சொல் தாயே, சொல்.
5: மணிமேகலை அமுதசுரபி மூலம் தந்த உணவை உண்டு உன் மனைவிக்கு இருந்த கடும் பசி நீங்கியது. எனவே உன்னை அடைய வான் வழியே அவள் சென்றாள். அவளின் போதாத காலம் விந்திய மலை உச்சிக்கு மேலாக சென்றாள். அம்மலையில் துர்கை வாசம் செய்கிறாள். இனி நீ அவளை அடைய முடியாது.
3: ஐயோ, என்ன கொடுமை! என் மதி மயக்கத்தால் இப்போது இங்க ஒரு வாலிபனை வேறு கொலை செய்து விட்டேனே. ஐயோ, ஆண்டு போன என் மனைவிக்காக அழுவேனா? கொலை பாவத்தில் விழுந்து விட்ட கொடுமைக்காக அழுவேனா? தெய்வமே, நான் என்ன செய்வேன்?
5: காஞ்சனனே, கலங்காதே. ஊழ்வினை உருக்கு வந்து ஊட்டிய செயல் இது. இதற்காக வருந்தாதே. இளவரசன் உதயகுமரன் உன் கையால் சாக வேண்டும் என்று விதி உள்ளது. இனியும் இங்கே நிற்காதே.

0: வந்த வழியே உடனே புறப்படு.
1: ஐயோ, நான் இளவரசரை கொன்று விட்டேனே. இங்கிருப்பது ஆபத்து. நான் உடனே புறப்படுகிறேன்.
2: இந்த நள்ளிரவு நேரத்தில் எனக்கு விழிப்பு ஏற்பட்டு என் மனம் கலங்குகிறதே, உடல் நடுங்குகிறதே. நடக்கக்கூடாது ஏதோ ஒன்று நடந்துவிட்டது போல் மனம் சஞ்சலப்படுகிறதே. சம்பாபதி கோவிலுக்கு செல்வோம். இந்த காய சண்டிகை தோற்றம் மறையட்டும். மணிமேகலை உருவிலேயே செல்வோம்.
3: ஐயோ, இது என்ன கொடுமை! என் அன்புக்குரிய இளவரசர் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றாரே!
2: காய சண்டிகை என்று என்னை அடைய வந்த அந்த காஞ்சனன்தான் இவரை கொலை செய்திருக்க வேண்டும். ஐயோ புத்தர் பெருமானே, எனக்கு நல்வழி காட்டு. புத்தர் பெருமானே, நல்வழி காட்டு.
4: மணிமேகலை, நில், அவன் அருகே செல்லாதே.
2: குரல் கேட்கிறது, ஆனால் உருவம் ஏதும் தெரியவில்லையே. இது தெய்வத்தின் குரல் தானோ? சொல் தாயே, சொல்.
4: மணிமேகலையே, உனக்கு இவன் கணவனாகியதும், இவனுக்கு நீ மனதிற்கினிய மனைவியாகியதும், சென்ற பிறவிகளில் மட்டுமல்ல, அதற்கு முன்னும் எத்தனையோ பிறவிகளில் நடந்துள்ளது. நீ இப்பொழுது புத்த பெருமானின் அருளால் பிறவி துன்பத்தை போக்குவதற்காக பிறந்துள்ளாய். இந்த மாய பாச வலையில் சிக்காதே. இவன் இறப்புக்காக வருந்தாதே. இவன் இப்படி இறக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. இதிலிருந்து எவருமே தப்ப முடியாது. நீ எதற்கும் கலங்காதே. மகன் கொலையுண்ட தர்மைக்கு நீயே காரணம் என்று மன்னன் உன்னை சிறை வைப்பான். இதனால் உனக்கு ஒன்றும் தீங்கு நேராது, நல்லதே நடக்கும். பொழுது விடியும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ உடனே இவ்விடத்தை விட்டு செல். புறப்படு மணிமேகலை, புறப்படு.
2: அப்படியே செய்கின்றேன் தாயே.
5: மன்னர் பெருமான் வாழ்க! தங்களுக்கான சக்கரவாள கோட்டத்து முனிவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள்.
6: அப்படியா? அவர்களை நானே சென்று வரவேற்கின்றேன். இதோ வந்து விட்டார்களே. வாருங்கள், வாருங்கள். அனைவரும் இப்படி ஆசனத்தில் அமருங்கள். தாங்கள் வந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாமா?
7: மன்னா, நீர் வாழ்க, வளர்க உன் அறச்செயல், ஓங்கட்டும் உன் ஆட்சி. நாங்கள் கூற வந்த செய்தியை கேட்டு தாங்கள் வருத்தம் அடைய வேண்டாம். உலகில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் முன்வினைப்படியே நடக்கிறது. அதை எவராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில் துறவு கோலத்தில் இருந்து கொண்டு பசிப்பினியை போக்கும் மாபெரும் அறச்செயலை செய்து கொண்டிருந்த மணிமகளின் மீது இளவரசன் உதயகுமரன் காதல் கொண்டு அது முற்றிய நிலையில் மனம் தடுமாறி அவளை பலவந்தமாக கைப்பற்ற முனைந்தான். ஊழ்வினை பயனால் காஞ்சனன் என்பவனுடைய கைவாளுக்கு இரையாகிவிட்டான்.
6: ஐயோ, இது என்ன மாபெரும் கொடுமையாக இருக்கிறது! இளவரசன் கொலை செய்யப்பட்டு இறந்தானா? அதுவும் காம வயப்பட்ட குற்றத்தால் மாண்டானா? அவமானம், வெட்கம், வேதனை! போதும், போதும், இனி நீங்கள் எதுவும் கூற வேண்டாம். மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் காவலன் காக்க வேண்டிய தலையாய அறமல்லவா? கன்றை இழந்த பசுவினது துயர் அறிந்து தன் மகனை தேர்காலில் இட்டு உரிய நீதியை வழங்கிய என் முன்னோர்களின் ஆட்சியின் வழியில் நிற்கும் எனக்கு இப்படி ஒரு இடிமகனா? தளபதி, இச்செய்தி பிற மன்னர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பாக உதயகுமரனின் உடலை ஈமத்தில் ஏற்றி அப்புனிதபதி மணிமேகலையை நம் காவலில் வையுங்கள்.
7: உத்தரவு அரசே.
6: அருந்தவ முனிவர்களே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. நீங்கள் சென்று வாருங்கள்.

0: தேவி, நம் மகன் உதயகுமரன் மாண்டு மாதங்கள் சில ஆகிவிட்டதே, இன்னும் அந்த துயரத்திலேயே இப்படி துவண்டு கிடக்கலாமா? உள்வினை பயனை யாராலும் மாற்ற முடியாதல்லவா? ஒரு கெட்ட கனவாக எல்லாவற்றையும் மறந்துவிடு தேவி, மறந்துவிடு.
1: எப்படி மறக்க முடியும் அரசே, எப்படி மறக்க முடியும்? அவளை பெற்றெடுத்து அறிவூட்டி ஆளாக்கி எப்படியெல்லாம் சிறக்க வளர்த்தோம், இதற்கெல்லாம் காரணம் அந்த மணிமேகலை தானே. அவளை நினைத்தாலே எனக்கு ஆத்திரம் பொங்கி வருகிறது அரசே, பொங்கி வருகிறது.
0: தவறு தேவி, தவறு. நான் எல்லாவற்றையும் தீர விசாரித்து விட்டேன். மணிமேகலை மிகவும் நல்லவள், புத்த பெருமானின் அருளை பெற்றவள். அவளை நீ நேரில் பார்த்தால் உனக்கு எல்லா உண்மையும் புரியும் தேவி.
1: என் அருமை செல்வன் இறப்பிற்கு காரணமாக இருந்த இந்த மணிமேகலை நல்லவளா? இவளை ஒழித்தால்தான் என் மனம் அமைதி அடையும். இதை தந்திரமாகத்தான் செய்ய வேண்டும்.
0: என்ன தேவி, ஏதோ யோசனையில் இருக்கிறாய்?
1: மன்னா, மணிமேகலை நல்லவள், அரசிந்தனை உடையவள் என்றெல்லாம் கூறும் நீங்கள் அவளை சிறைக்காவலில் ஏன் வைக்க வேண்டும்? அவள் என்னோடு கொஞ்ச காலம் அந்த புறத்திலேயே இருக்கட்டுமே.
0: இதோ இப்பொழுதே அவளை இங்கு கொண்டு வர சொல்கின்றேன். தேவி, நீ கவலைப்படாதே.
1: மிக்க மகிழ்ச்சி மன்னா.
2: அரசமாதேவி, உங்கள் ஆத்திரம் தெரிந்துவிட்டதா? இன்னும் ஏதேனும் பாக்கி இருக்கிறதா? இந்த ஒரு மாத காலமாக நான் உங்களோடு தங்கியிருந்தேன். உங்கள் சூழ்ச்சியால் என்னை வெல்ல முடிந்ததா? இன்னுமா நீங்கள் என்னை தூய்மையானவள் என்று நம்பவில்லை?
1: மணிமேகலை, என்னை மன்னித்து விடு அம்மா, மன்னித்து விடு. பிள்ளை பாசத்தால் உன் மீது வெறுப்பு கொண்டு உனக்கு பழியையும் அழிவையும் ஏற்படுத்த முயன்றேன். உனக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டுமென மருந்து ஒன்றை தயார் செய்து தந்தேன். அதை எவரும் அறியா வண்ணம் வெளியிலே வீசி எறிந்து விட்டாய். கல்லா இளைஞனை இரவு நேரத்தில் உன் படுக்கை அறைக்கு அனுப்பி கெடுத்து விட சொன்னேன் அம்மா, கெடுத்து விட சொன்னேன். நீ ஆணுருவில் இருப்பதை கண்டு அவன் ஓடி மறைந்தான். நீ கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி உணவுகளும் தராமல் காற்று புகா இருட்டறையில் உன்னை அடைத்து வைத்திருந்தேன் அம்மா, அடைத்து வைத்திருந்தேன். சில நாட்கள் கழித்து அறையை திறந்த பொழுது நீ அன்றலர்ந்த மலராய் மனம் வீசிக்கொண்டு வெளியே வந்தாய். நீ ஒரு தெய்வ பிறவி, நான் தான் உன்னை தவறாக புரிந்து கொண்டேன். என்னை மன்னிக்க வேண்டும் மணிமேகலை, மன்னிக்க வேண்டும்.
2: ஐயோ, இது என்ன விபரீதம்! அரசமாதேவி என் கால்களில் விழலாமா? எழுந்திருங்கள் தாயே, எழுந்திருங்கள். நான் இந்நகரிலேயே தங்கியிருந்தால் இளவரசர் மாண்டு போனதற்கு நானே காரணம் என்று மக்கள் என்னை பழித்து பேச நேரிடும். இது அவர்களுக்குள்ள அறியாமை, அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களின் கண்ணில் படாமல் நான் விலகி செல்ல எண்ணுகிறேன். நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. நான் புறப்படுகின்றேன் தாயே.
1: நல்லது மணிமேகலை, நல்லது. சென்று வா மகளே.
2: வான்வழி நாம் வஞ்சி மாநகரம் வந்துவிட்டோம். கற்புக்கரசியான என் தாய் கண்ணகிக்கும் தந்தை கோவலனுக்கும் இங்கே கட்டியிருக்கும் கோவிலை வணங்கி மகிழ்ந்தோம். என் அன்புக்குரிய கண்ணகி தாயை நேரில் காண வேண்டுமே. அவர்களை பார்த்தால்தான் எனக்கு பூர்ண சாந்தி ஏற்படும். இதோ இந்த பாறையின் மீது அமர்ந்து வேண்டுதல் செய்வோம்.
3: மகளே மணிமேகலை.
2: நான் பாக்கியவதி, நான் பாக்கியவதி. என் அன்னை நேரில் வந்து விட்டார்கள். வணங்குகின்றேன் தாயே.
3: எழுந்திரு மணிமேகலை, எழுந்திரு. மகளே, உன்னை இந்த துருவு கோலத்தில் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புத்த பெருமானின் அருளால் நீ பசித்திலியை போக்கும் மாபெரும் மரச்செயலை செய்து வருகிறாய். நம் குலத்திற்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம் இது. வானுல வாழ்வு முடிந்ததும் கபிலவஸ்து என்ற நகரில் நாங்கள் பிறப்போம். புத்தர் பிரானுக்குரிய இந்திர விகாரம் ஏழினையும் தொழுவோம். அவரின் அருமுறையை பின்பற்றி பிறவி பிணியை தீர்க்கும் தகுதியை பெறுவோம். நீ இந்த மங்கை வடிவில் இனி இருப்பது நல்லதல்ல
2: தாய்.

0: ஒரு தவமுனிவர் வடிவம் கொண்டு பல்வேறு சமயத்தார் கூறும் அறநெறிகளை முறையாக கேள். எது சத்தியம், எது அசத்தியம் என்று உனக்கு விளங்கும். என் ஆசி எப்பொழுதும் உனக்குண்டு. சென்று வா மகளே, சென்று வா.
1: என் அன்பு தாய் என் முன்னே தோன்றி எனக்கு அருளாசி வழங்கிவிட்டார்கள். அடிகளாரே, பல மாதங்களாக பல்வேறு சமயவாதிகளைக் கண்டு விவாதம் செய்தோம். எந்த வகையிலும் நம் புத்த பெருமானின் அருளுரைக்கு ஈடாக எவையும் என் மனதில் நிற்கவில்லை. அவரவர் வினைக்கேற்ப அவரவர் சமயத்தை பின்பற்றட்டும். நம் வழியில் நாம் செல்வோம். வான்வழி காஞ்சி மாநகரை அடைவோம்.
2: ஓ, இதோ காஞ்சி மாநகர் வந்துவிட்டோம்.
1: நாம் கேள்விப்பட்டது போல் இந்நகரில் மழை பொய்த்து வறுமை நிறைந்திருக்கிறதே. வளமை குன்றி மக்கள் பசியால் வாடுகின்றார்களே. முதலில் இலங்கிலே அமைந்திருக்கும் புத்தர் கோயிலை கண்டு வணங்கி மக்களின் பசிப்பினியை அகற்றுவோம்.
2: இதோ எதிரே ஒரு புத்த துறவி வருகின்றாரே. அடிகளாரே, அடியேன் மணிமேகலை, தங்களை வணங்குகின்றேன்.
3: எழுந்திரு மகளே, எழுந்திரு. நீ காஞ்சி நகர் வருவாய் என நான் முன்பே அறிவேன். உன் தவப்பயனாலும் அறச்செயலாலும் நீ பிறவா நிலையை அடைவது உறுதி. மணிமேகலை, நீ பிறவா நிலையை அடைவது உறுதி.
1: யான் பெற்ற இன்பம் இவ்வையக மக்களும் பெற வேண்டும் என விரும்புகின்றேன் அடிகளாரே. அதற்கு மக்களுக்கு அன்னதானத்தோடு அருளுரையும் நான் வழங்க வேண்டாமா?
3: நன்றாக சொன்னாய் மணிமேகலை. அன்னம் உடலை வளர்க்கும், அருளுரை பிறவா பெருநிலையை அளிக்கும். மக்கள் பேராசையில் உழன்று தவிக்கிறார்கள், தவிக்கிறார்கள். காமம், வெகுளி, மயக்கம் இம்மூன்றையும் அடியோடு நீக்க வேண்டும். தீதும் நன்றும் நமக்கு பிறர் தருவதால் வருவதல்ல, நம் வினையே அனைத்திற்கும் காரணம். நல்வினை ஆற்ற நாம் நல்லோர் வழி நடக்க வேண்டும். அந்த நல்லவர் நம் புத்த பெருமானே, நம் புத்த பெருமானே. பற்றையெல்லாம் விட்டு ஞான நிலையை அடைந்த அந்த புத்த பெருமானின் பொன்னடிகளை பற்றி அவர் பாதையில் செல்வோம். அதோ புத்த பிட்சுக்கள் வருகிறார்கள். அவர்களோடு புத்த மடாலயம் செல்வோம். வாருங்கள், வாருங்கள்.
4: புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சசங்கம் சரணம் கச்சாமி.
5: நேர்கள் இதுவரை கேட்டது காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம். எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் மணிமேகலையாக கே ஸ்டெல்லா மருதிமாஷ், மாதவியாக எஸ் புவனேஸ்வரி, காஞ்சனாக துரை ராமலிங்கம், அரவண அடிகள் மற்றும் தோழனாக ஆர் ராமகிருஷ்ணன், உதயகுமரனாக யூ பிரபாகரன், அரசராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், முனிவராக ஸ்ரீனிவாச முருகன், காயசண்டிகை மற்றும் அரசியாக ஜி மாதேஸ்வரி, வயந்தமாலை மற்றும் மணிமேகலா தெய்வமாக ஆர் அருணா, சுதமதியாக எல் அருந்ததி, கந்தர்பாலை மற்றும் கண்ணகியாக சி ஸ்ரீபிரியா, தீவத்திலகை மற்றும் ஆதிரையாக டி பத்மபிரியா ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
7: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 5 மணி.

0: நீங்கள் இணைந்திருப்பது குட்டிஸ் நேரம். நெகிழி இல்லா சமூகம் உரை வழங்க வந்திருக்காரு ஏ எஸ் தேவதர்ஷன்.
1: நான் உங்களிடம் ஒரு சிறிய கேள்வி கேட்கலாமா? இன்று காலை வீட்டை விட்டு வெளியே வந்தபோது சாலையோரத்தில் என்ன பார்த்தீர்கள்? ஒரு நெகிழி பையையா? ஒரு காலியான தண்ணீர் பாட்டிலையா? ஒரு சிற்றுண்டி பொட்டலத்தையா? நம்மில் பலர் இதையெல்லாம் தினமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? இந்த குப்பைகள் எல்லாம் இறுதியில் எங்கே போகின்றன? இன்று நம் வாழ்க்கையுடனும் நம் பூமியின் எதிர்காலத்துடனும் நெருங்கிய தொடர்புடைய ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அந்த தலைப்பு நெகிழியில்லா சமூகம். என் தாத்தா அடிக்கடி எனக்கு ஒரு கதையை சொல்வார். நான் சின்னவனாக இருந்தபோது ஆற்றலோடும் தண்ணீரை நேரடியாக கைகளால் அள்ளி குடிப்பேன். ஆனால் இன்று நீங்கள் குடிக்கும் தண்ணீரை பாட்டிலில் அடைத்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அவர் இதை சொல்லும் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஒரு கேள்வி தோன்றும். ஒரே ஒரு தலைமுறைக்குள் இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது? அதற்கான காரணம் நெகிழி மட்டுமே. அந்த மாற்றம் தண்ணீரில் மட்டும் இல்லை, நம் சுற்றுச்சூழலின் ஒவ்வொரு பகுதியிலும் தெளிவாக தெரிகிறது. நேயர்களே, ஒரு கணம் உங்கள் குழந்தை பருவ நினைவுகளை நினைத்து பாருங்கள். பள்ளிக்கு செல்லும் வழியில் இருந்த பெரிய மரங்கள், மழைக்கு பிறகு மணக்கும் ஈரமான மண், கோடை விடுமுறையில் குளித்த குளங்கள், இவற்றில் எத்தனை இன்னும் அதே போல இருக்கின்றன? இயற்கை தானாக மாறவில்லை, நாம் அதை வேகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த மாற்றத்தை உணர்ந்தால்தான் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு வரும். வான்புகழ் வள்ளுவர் அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார், மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண். ஒரு நாட்டின் உண்மையான அரண், அதன் உண்மையான செல்வம் என்ன? தூய்மையான நீர், வளமான மண், பசுமையான காடுகள், உயர்ந்த மலைகள் ஆகியவையே. ஆனால் இன்று அந்த செல்வத்தை நாமே மெதுவாக இழந்து வருகிறோம். நம் தமிழர் பண்பாட்டில் இயற்கையை தாயாகவும் மரங்களை தெய்வமாகவும் நதிகளை உயிராகவும் மதித்தனர். மரம் நடுவது புண்ணியம் என்ற சிந்தனை நம் மரபிலேயே இருந்தது. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை மீண்டும் நினைவு கூற வேண்டிய நேரம் இது. தமிழகத்தின் சிறந்த இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் கூறிய ஒரு கருத்து எனக்கு மிகவும் பிடிக்கும். எதிர்கால தலைமுறைக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டியது சொத்து அல்ல, சுத்தமான காற்று, தூய்மையான நீர், வளமான மண். எவ்வளவு அழகான சிந்தனை! நாம் வீடுகளை கட்டலாம், பணத்தை சேர்த்து வைக்கலாம், ஆனால் சுத்தமான காற்றையோ தூய்மையான குடிநீரையோ நம்மால் உருவாக்க முடியாது. அதனால்தான் இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நண்பர்களே, நெகிழி இன்று நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது. அது ஏனென்றால் எடை குறைவு, எடுத்துச் செல்ல வசதி, விலை குறைவு. ஆனால் அந்த சிறிய வசதிக்காக இயற்கை மிகப்பெரிய விலையை செலுத்துகிறது. ஒரு நெகிழி பையை நாம் பயன்படுத்துவது வெறும் சில நிமிடங்கள் மட்டுமே. ஆனால் அது மண்ணில் முழுமையாக மக்க சுமார் 500 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதுவரை அது நம் பூமியிலேயே இருந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உலக அளவிலான ஒரு தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டத்தின் தகவல்

படி உலகம் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 400 மில்லியன் டன் நெகிழியை உற்பத்தி செய்கிறது. அதில் பாதிக்கும் மேற்பட்டவை ஒரே முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு உடனே குப்பையாக மாறுகின்றன. மேலும் நாம் பயன்படுத்தும் நெகிழியில் வெறும் 9% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. மீதமுள்ளவை மண்ணிலும் ஆறுகளிலும் கடல்களிலும் தேங்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 11 மில்லியன் டன் நெகிழி கடலுக்குள் சேர்கிறது. இந்த எண்ணிக்கைகள் வெறும் புள்ளி விவரங்கள் அல்ல, நம்மை விழித்தெழ செய்யும் எச்சரிக்கைகள். இது இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. எப்படி என்று பார்ப்போமா? கடலில் சேரும் நெகிழி அங்கேயே நின்று விடுவதில்லை. காலப்போக்கில் அது மிக சிறிய துகள்களாக உடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறுகிறது. இந்த துகள்கள் மீன்களின் உடலுக்குள் சென்று கடைசியில் அந்த மீனை உண்ணும் மனிதனுக்குள்ளேயே நுண்ணிய நெகிழி துகள்களாக செல்லுகிறது. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். ஒரு நெகிழி பையை நாம் அலட்சியமாக தூக்கி எறிகிறோம், ஆனால் அதே பையை ஒரு மாடு உணவென்று நினைத்து விழுங்கலாம். ஒரு ஆமை அதை ஜெல்லி மீன் என்று நினைத்து சாப்பிடலாம். ஒரு பறவை அதில் சிக்கி கொள்ளலாம். அந்த வாயில்லா உயிரினங்களின் உயிரிழப்பிற்கு நாமே காரணமாகி விடுகிறோம். இதனால் பாதிக்கப்படுவது விலங்குகள் மட்டுமல்ல, நாமும் தான். மிக சிறிய நெகிழி துகள்கள் குடிநீரிலும் உணவிலும் காற்றிலும் கலந்திருப்பதாக பல்வேறு ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் உடல் நலத்தை பாதுகாப்பதாகும். இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. அதுவும் மிக எளிய தீர்வு. முதலில் நம் முன்னோர்களைப் போல இயற்கையோடு இணைந்து வாழ்வதை மீண்டும் நினைத்து பார்ப்போம். கடைக்கு செல்ல துணிப்பை, தண்ணீர் வைக்க மண்பானை, உணவு பரிமாற வாழை இலை, இவை அனைத்தும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறைகள். இது போன்ற மாற்றங்களை உருவாக்குவது நம் நாட்டின் பல பள்ளிகளில் மாணவர்கள் இணைந்து பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸ் என்ற முயற்சிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றனர். சில கிராமங்களில் மக்கள் தாங்களாகவே நெகிழி பைகளை தவிர்த்து துணி பைகளை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். சிறிய முயற்சிகள் ஒன்றிணைந்தால் அவை ஒரு சமூகத்தின் அடையாளமாக மாறுகின்றன. இதுவே மாற்றத்தின் உண்மையான வலிமை. உலக நாடுகள் பலவும் இந்த மாற்றத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன. பல நாடுகள் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்துள்ளன. தமிழக அரசும் பல நெகிழி பொருட்களுக்கு தடை விதித்து துணி பைகளை பயன்படுத்த மக்களை ஊக்குவித்து வருகிறது. ஆனால் மாற்றம் அரசாங்கத்தால் மட்டும் வராது. அது என் வீட்டிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஒரு சமூகத்தை மாற்ற பெரிய புரட்சி தேவையில்லை, ஒரு நல்ல பழக்கம் போதும். ஒரு துணிப்பை எடுத்துச் செல்லும் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்திற்கு முன்மாதிரியாக மாறலாம். ஒரு பள்ளி நெகிழியை தவிர்த்தால் ஒரு தலைமுறையே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொருவரின் சிறிய முயற்சிகளும் ஒன்று சேரும் போது அது ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறும். நாம் இன்று முதல் செய்யக்கூடிய 5 சிறிய செயல்கள் என்ன என்று பார்ப்போமா? கடைக்கு செல்லும் போது துணிப்பையை எடுத்துச் செல்வோம். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி குவளை, தட்டு போன்றவற்றை தவிர்ப்போம். தண்ணீர் குடிக்க மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பாட்டில்களை பயன்படுத்துவோம். நெகிழி கழிவுகளை மற்ற கழிவுகளிலிருந்து தனியாக பிரித்து மறுசுழற்சிக்கு அனுப்புவோம். தேவையில்லாத நெகிழி பொருட்களை வாங்குவதை தவிர்ப்போம். இந்த 5 செயல்களுக்கும் அடிப்படையாக இருந்த 4 கொள்கைகள் இவை: மறுப்போம், குறைப்போம், மீண்டும் பயன்படுத்துவோம், மறுசுழற்சி செய்வோம். நண்பர்களே, ஒரு கேள்வியோடு நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். நம் வருங்கால தலைமுறைக்கு நெகிழி குப்பைகளால் நிறைந்த ஒரு உலகத்தை விட்டு செல்ல போகிறோமா, அல்லது பசுமை நிறைந்த தூய்மையான ஆரோக்கியமான பூமியை ஒப்படைக்கப் போகிறோமா? அந்த முடிவு நம் ஒவ்வொருவரின் கைகளில்தான் இருக்கிறது. ஒரு மரத்தை வெட்ட சில நிமிடங்கள் போதும், ஆனால் அதே மரம் வளர பல ஆண்டுகள் தேவை. அதுபோல இயற்கையை அழிப்பது மிகவும் எளிது, பாதுகாப்பது மட்டுமே உண்மையான பொறுப்பு. அந்த பொறுப்பை ஏற்க

வேண்டிய தலைமுறை நாம் தான். நாம் இந்த பூமியின் உரிமையாளர்கள் அல்ல, பாதுகாவலர்கள். இந்த பூமியை நம் முன்னோர்களிடமிருந்து பரிசாக பெறவில்லை, நம் பிள்ளைகளிடமிருந்து கடனாக பெற்றிருக்கிறோம். அந்த கடனை பொறுப்புடன் திருப்பிக் கொடுப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். வாருங்கள், நெகிழியை குறைப்போம், இயற்கையை காப்போம், பசுமையான சமூகத்தை உருவாக்குவோம். நம் பூமியை வருங்கால தலைமுறைக்கு அன்புடன் ஒப்படைப்போம்.

0: அப்போம் பசுமையான சமூகத்தை உருவாக்குவோம். நம் பூமியை வருங்கால தலைமுறைக்கு அன்புடன் ஒப்படைப்போம்.
1: இதுவரை நெகிழி இல்லா சமூகம் உரை வழங்கினார் ஏ எஸ் தேவதர்ஷன். நமக்காக வீணை வாசிக்க வந்திருக்காங்க மகிதா விக்னேஷ்.
2: இப்பொழுது நான் வாசிக்க போறது ஸ்ரீ கணநாதன்.

0: இதுவரை நமக்காக வீணை வாசித்தவர் மகிதா விக்னேஷ். நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க யுஐ அன்ஷிகா.
1: ஒரு நல்ல புத்தகம் 1000 நண்பர்களுக்கு சமம் என்று சொல்வார்கள். ஏன் தெரியுமா? நண்பர்கள் நம்முடன் சில நேரம் மட்டுமே இருப்பார்கள், ஆனால் ஒரு நல்ல புத்தகம் வாழ்நாள் முழுவதும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை இன்று நாம் கேட்போம். ஒரு அழகான கிராமத்தில் ராமு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு விளையாடுவது மிகவும் பிடிக்கும். நண்பர்களுடன் ஓடி விளையாடுவதிலும் புதிய விளையாட்டுக்களை கற்றுக்கொள்வதிலும் அவனுக்கு அதிக ஆர்வம். ஆனால் புத்தகங்களை வாசிப்பதில் மட்டும் அவ்வளவாக விருப்பம் இல்லை. பள்ளி பாட புத்தகங்களை தவிர வேறு எந்த புத்தகத்தையும் அவன் கையில் எடுத்து பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அவனுடைய தமிழ் ஆசிரியர் ஒரு புத்தகத்தை அவனிடம் கொடுத்து, ராமு, இந்த புத்தகத்தை வீட்டிற்கு கொண்டு சென்று படித்துவிட்டு அடுத்த வாரம் இதை பற்றி உன் நண்பர்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். ராமு மனமில்லாமலே அந்த புத்தகத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றான். முதல் நாள் புத்தகத்தை திறக்கவே இல்லை. இரண்டாம் நாளும் அதை அலமாரியில் வைத்து விட்டான். மூன்றாம் நாள் ஆசிரியரிடம் என்ன சொல்வது என்ற எண்ணம் வந்தது. அப்போதுதான் புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தான். அது பல தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்ற ஒரு விஞ்ஞானியின் வாழ்க்கை வரலாறு. சிறுவயதில் வறுமை, பல தோல்விகள், பல சாதனைகள், ஆனால் அவர் மனம் தளரவில்லை. புத்தகங்களை நண்பர்களாக கொண்டு தொடர்ந்து கற்றுக்கொண்டார். அறிவை வளர்த்து கொண்டார். இறுதியில் உலகம் முழுவதும் பாராட்டும் விஞ்ஞானியாக உயர்ந்தார். இந்த கதையை படித்த ராமுவிற்கு ஒரு புதிய சிந்தனை பிறந்தது. ஒரு புத்தகம் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றுமா என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அன்றிலிருந்து வாரத்திற்கு ஒரு புத்தகம் வாசிக்க தொடங்கினான். பின்னர் இரண்டு. அதன் பிறகு நூலகத்திற்கு செல்வது அவனுடைய வழக்கமாகிவிட்டது. கதைகள், அறிவியல், வரலாறு, வாழ்க்கை வரலாறுகள் என்று பல வகையான புத்தகங்களை ஆர்வத்துடன் வாசித்தான். சில மாதங்களிலேயே அவனிடம் பெரிய மாற்றம் தெரிந்தது. அவனுடைய பேச்சு திறன் வளர்ந்தது. புதிய சொற்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். பொது அறிவு அதிகரித்தது. பள்ளியில் ஆசிரியர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தைரியமாக பதில் சொல்ல ஆரம்பித்தான். நண்பர்களும் அவனிடம் சந்தேகங்களை கேட்க ஆரம்பித்தனர். ஒரு நாள் பள்ளியில் பேச்சு போட்டி நடைபெற்றது. ராமுவும் அதில் கலந்து கொண்டான். அவன் மிகவும் நம்பிக்கையுடன் பேசினான். அவனுடைய பேச்சை கேட்ட அனைவரும் கைத்தட்டி பாராட்டினர். அந்த போட்டியில் அவனே முதல் பரிசையும் பெற்றான். விழா முடிந்த பிறகு ஆசிரியர் சிரித்தபடி கேட்டார், ராமு, உன் இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? ராமு புன்னகையுடன் பதிலளித்தான், ஆசிரியரே, ஒரு புத்தகம்தான் என் வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு புத்தகங்களே என் சிறந்த நண்பர்களாகிவிட்டன. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இன்று நமக்கு தொலைக்காட்சி, கைபேசி,

0: இணையம் என்று பல வசதிகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு நல்ல புத்தகம் தரும் அனுபவத்தையும் அறிவையும் அவற்றால் முழுமையாக தர முடியாது. ஒரு நல்ல புத்தகம் நம்மை சிந்திக்க வைக்கிறது, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது, தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவுகிறது. எனவே தினமும் சில நிமிடங்களாவது நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்வோம்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் UI அன்ஷிகா. நீர் பாதுகாப்பு உரை வழங்க வந்திருக்காங்க ஆர் அம்சினி.
2: நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. இதன் பொருள் என்னவென்றால், நீர் இல்லாமல் உலகம் இயங்காது, அந்த நீரும் மழை இல்லாமல் கிடைக்காது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வ புலவர் திருவள்ளுவர் நீரின்றி அமையாத உலகு என்ற சிந்தனையை இந்த திருக்குறளின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அந்த எச்சரிக்கை இன்று இன்னும் அதிக பொருத்தமுடியதாக மாறியுள்ளது. வளர்ச்சியடைந்த உலகம் இன்று தொழில்நுட்பத்தில் முன்னேறி இருந்தாலும் ஒரு துளி நீரின் மதிப்பை உணர வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீர் என்பது ஒரு இயற்கை வளம் மட்டுமல்ல, உயிரின் அடையாளம். மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் என பூமியில் வாழும் அனைத்து உயிரினங்களின் வாழ்வாதாரமும் நீர்தான். உணவில்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் நீரின்றி வாழ இயலாது. அதனால்தான் நீர் பாதுகாப்பு என்பது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டுமல்ல, உயிர்களை பாதுகாப்பது ஆகும். நமது பூமி 71% நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் 1% குறைவான நீர்தான் நாம் குடிப்பதற்கு பயன்படுகிறது. தினமும் நம் வீட்டு குழாயில் வரும் ஒரு துளி தண்ணீருக்கு பின்னால் இயற்கையின் மிகப்பெரிய பயணம் ஒன்று இருக்கிறது. கடலிலிருந்து ஆவியாகி மேகமாகி மழையாய் பொழிந்து மண்ணுக்குள் ஓடி ஆறுகளாக ஓடி இறுதியில் நம் கைகளுக்கு வந்து சேர்கிறது. ஆறக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கிய இந்த அற்புத பயணத்தை அழிக்க மனிதனுக்கு சில ஆண்டுகளை தேவைப்பட்டது. இன்றும் நம் நாட்டின் பல கிராமங்களில் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடிநீர் எடுத்து வருகிறார்கள். என் அம்மா அவர்கள் சிறுவயதில் கிராமத்தில் வாழ்ந்த அனுபவங்களை என்னிடம் அடிக்கடி பகிர்ந்து கொள்வார்கள். வீட்டின் அருகிலிருந்த வாய்க்காலிலும் ஆற்றங்களிலும் குளித்து மகிழ்ந்த நாட்களை பற்றி சொல்லுவார்கள். குளித்து விட்டு வரும்போது ஆளுக்கு ஒரு குடம் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவார்களாம். அதுவே குளிப்பதற்கும் சமைப்பதற்கும் பயன்பட்டதாம். ஆனால் இன்று அந்த வாய்க்காலில் இல்லங்களின் கழிவு நீர் கலந்துவிட்டது. ஆற்றங்கரைகள் பராமரிப்பு இல்லாமல் புதர்களால் மூடப்பட்டு நீரின் ஓட்டமே குறுகிவிட்டது. அந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. நாம் வளர்ந்தோமா இல்லை இயற்கையை இழந்தோமா? வளர்ச்சி என்ற பெயரில் பல வசதிகளை பெற்றோம், ஆனால் இயற்கையின் மிகப்பெரிய செல்வமான நீரை மெதுவாக இழந்து வருகிறோம். சமூக வலைத்தளங்களில் ஒரு அழகான நீர்நிலை பிரபலமானாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு சென்று குப்பைகளை கொட்டி இயற்கையை சேதப்படுத்துகிறார்கள். அருவிகளில் சோப்பு ஷாம்பு பயன்படுத்தி நீரையும் மாசுபடுத்துகிறோம். நாம் ஒன்றை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதன் அழிவுக்கான காரணங்களை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறது. நமது பேராசையால் நீர்நிலைகளை அழித்துவிட்டோம். மண்ணுக்குள் நீரை சேமிக்க மறந்துவிட்டு விண்வெளியில் நீரை தேடி விண்கலனை அனுப்புகிறோம். மழை நீரை சேமிப்பதில்லை, தேவைக்கு அதிகமாக நீரை வீணாக்குகிறோம்.

0: மழைக்கு ஆதாரமான மரங்களை வெட்டிவிட்டோம். ஆறுகள், குளங்கள், ஏரிகள் அனைத்திலும் கழிவு நீரை கலக்கிறோம். நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டிடங்களை கட்டுகிறோம். உலகம் முழுவதும் நீரை பாதுகாக்க புதிய தொழில்நுட்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் எந்த தொழில்நுட்பமும் மனிதனின் பொறுப்புணர்வுக்கு மாற்றாக இருக்க முடியாது. மாற்றம் என்பது என் வீட்டிலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து, நம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். பல் துலக்கும் போது குழாயை திறந்து வைக்காமல் ஒரு குடுவையில் தண்ணீர் வைத்து பயன்படுத்தலாம். குளிக்கும் போது வாளியில் தண்ணீர் பிடித்து குளிக்கலாம். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவு மழை என்று வள்ளுவர் திருக்குறளில் மழையின் சிறப்பை கூறியுள்ளார். மழை என்பது வெறும் வானிலையியல் நிகழ்வு அல்ல, அது விவசாயின் நம்பிக்கை. ஒரு நாட்டின் பொருளாதாரம் ஒரு குழந்தையின் எதிர்காலம். மழை துளிகளை சேமிப்பது என்பது நம் எதிர்காலத்தை சேமிப்பதற்கு சமம். எனவே நமது வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். குழாய்களில் நீர் கசியாமல் பராமரிக்க வேண்டும். பாரம்பரிய நீர்நிலைகளில் மீட்டெடுக்க வேண்டும். மரங்களை வளர்க்க வேண்டும். நம் முன்னோர்கள் ஏரிகள் குளங்கள் அமைத்து சிறந்த நீர் மேலாண்மை முறையை உருவாக்கினர். அதனை மீண்டும் உயிர்ப்பிப்பது நமது கடமையாகும். நீர் பாதுகாப்பை பற்றி சிந்திக்கும் போது ஒரு சிறிய கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு பாலைவனத்தில் ஒரு அடிப்பம்பு இருந்தது. அதன் அருகில் ஒரு குவளை தண்ணீரும் ஒரு அறிவிப்பு பலகையும் இருந்தது. இந்த குவளையில் இருக்கும் தண்ணீரை அடிப்பம்பில் ஊற்றி அடித்தால் தொடர்ந்து நீர் வரும். தேவையான அளவு பயன்படுத்தி விட்டு மீண்டும் குவளையை நிரப்பி வையுங்கள். அடுத்தவருக்கும் அது உதவும். அங்க வந்தவர்கள் அந்த அறிவுரையை பின்பற்றினார்கள். ஆனால் யாராவது அந்த குவளையை நிரப்பாமல் சென்றுவிட்டால் அவர்களுக்கு பின்னால் வருபவர்கள் தாகத்தால் தவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்த சிறிய கதை ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. இன்று நாம் பாதுகாக்கும் ஒவ்வொரு துளி நீரும் இன்னும் பிறக்காத தலைமுறைக்கான நம் அன்பின் அடையாளமாகும். நாம் வீணாக்கும் ஒவ்வொரு துளி நீரும் நாளை நம் பிள்ளைகளின் உயிராக மாறக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றைய நீர் பாதுகாப்பு நாளைய உயிர் பாதுகாப்பு.
1: இதுவரை நீர் பாதுகாப்பு உரை வழங்கினார் ஆர். அம்சினி. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

நேரம் 5:30. ஆகாஷ்வாணி இப்போது இடம்பெறுவது கிராமிய தென்றல்.

0: இப்போது சபா கொள்வை நாடி அஸ்திராவம் பரிமாணம் செய்யக்கூடிய துர்காதா மகாராஜா ஒரு விதக்கான்க. பாக்கி இல்லாமல் அனைத்தை அபகரித்து
1: அனைத்து செல்வங்களை அபகரித்துக் கொண்டோ
0: அதோடு விடவில்லை.
1: பிறகு
0: ஐவரையும் வடிவுபிடித்து விளங்கிட்டேன்
1: விளங்கப்பட்டீங்க.
0: அன்று யாகத்தே என்னை கண்டு சிரித்தால் அல்லவா திரௌபதி?
1: அருகாமையில்
0: இருந்தவர் சீக்கிரம் அடைத்து
1: சபாஷ் ராஜராஜ மகாராஜ.

0: மகாராஜாமியா
1: மகாராஜா
0: அதிகாரம் எனது அண்ணாவின் கொழும்புகள் கச்சேரி
1: இறந்துவிட்டுக்காக
0: அந்தபுரம் சென்றடைந்த சமயம் என்னிடம் அதி துரிதமாக வந்த காரணம்
1: பெரிய அண்ணா துரிதமாக மகாராஜா வரும்படி உத்தரவு.
0: அப்படியா?
1: புறப்படு
0: புறப்படு. இதுகாரம் தங்கள் அருகாமை இருந்து விட்டு போஜனம் பிறந்ததற்காக அந்த உரம் செல்லாத சமயம் பிரதகாமியை விடுத்து என்னை அதி துரிதமாக அழைத்த காரணம்
1: தம்பி குற்றாதரா கொம்பிலே கொம்பு பட்டு குதிரை கொம்புளை தந்தென்றால் பாண்டவாளை போல

அன்று யாகத்தில் என்னை கண்டு சிரித்தாள் அல்லவா திரௌபதி? அவளை பழிக்கு பழி வாங்க வேண்டும், மானபங்கம் பண்ண வேண்டும். அதற்காக நீ கொண்டு வாருவாய், கொண்டு வாருவாய், கொண்டு வாருவாய், கொண்டு வாருவாய், கொண்டு வாருவாய்.

0: மேனியும் எதிரும் பாராமல் பிடித்து அவள் சிகை பிடித்து பரபரவன் எடுத்துக் கொண்டு
1: வாச்சரியம்
0: வருவன்யமாக்கின்றானோ
1: அவன் முகத்தை நான் ஏறத்து கூட பார்ப்பதை கிடையாது. அப்படி இருக்க அந்த பெண்ணின் கூந்தலை பிடித்து வரவரவன்
2: எடுத்துக்கொண்டு
1: அப்படியே அகற்றும் அப்படியே அகற்றும்.

0: ஜாமியா
1: ராஜா
0: அண்ணாவிடம் தெரிவித்த பிரகாரம் அந்த பெண்ணை கூந்தல் படுத்தி இருந்த
1: புறப்படு சொல்லுங்கள் மைத்துனாரி.
0: அதே பிரதகாமியா என்றால் அதற்கு சொல்லுங்கள் மைத்துனரை மதித்தது முதலீதான். நல்லமான உள்ளவையானால் விதித்த நூற்றொரு அன்பு உனக்கு வேண்டும். மதித்த எங்கள் கொழுவிலே உறவை சொன்னால் எதிர்த்து உத்திரவு சொல்லாமல் கேளாய் மதனி
1: சொல்லுங்கள்.
0: நல்லமான உள்ளவையானால் எங்கள் அண்ணன் 100 பேர் தயவு உனக்கு வேண்டும். உள்ளவையானால் சகல் அராஜாக்கள் சூழ்ந்த சபரிகளமாக எங்கள் துரியோதன மகாராஜா அழைத்து வர சொன்னால் பதில் வார்த்தை பேசாமல் இன்று வர

என் புத்தி.

0: அறிஞர் மரியாதை எல்லாம் வந்ததேன் மைத்துனா, சகல ராஜாக்களும் சூழ்ந்திருக்கும் சபையில் உங்கள் அண்ணன் என்னை யாது காரணமாக வரவழைத்தார். விபரமாக சொன்னால் தடையின்றி வருகிறேன் மைத்துனரேன்.
1: மதனி, யார் உன்னை வரவழைத்த காரணம் சொல்கின்றேன்.

Barra,

0: கூட்டாளி
1: சூதாடி வைத்து தோற்றையின் பிராணநாயகர் என்னவர் பார், உன்னை யார் கண்டால் உங்கள் அண்ணனை யார் தான் கண்டார், அதிகமாக பேச
0: வேண்டாம். வந்தேன் வந்த இந்த வேந்தர்கள் சபையின் மிக்கும் கெடுக்கத்தான் வந்தேன் வந்த கர்வம் மதனி கேளாய் பிசாசி, நான் நடக்கவ நடக்க உன் கர்வத்தை அடைக்க வந்தேன். பதில் வார்த்தை பேசாமல் எழுந்து வர்றாய் துரோபத.
1: சபாஷ்

என் மூளை சபா

அறியாமையா? இழுப்பான என்று சொல்லி இகச்சியா பேசாதவள. செழிப்பான தர்ம அங்க துணை உண்டு, நீ இவளுக்கு தர்மமா? அது தர்ம துணை உண்டு, தர்ம துணை உண்டு, தர்ம துணை உண்டு, தர்ம துணை உண்டு. சபா

போடா பண்றி ஏடா குடமான ஏடா குடமான ஏழு கிழமை சமாய்.

0: மாமி
1: என்ன
0: அநியாயத்தை பார்த்தாயா மாமி?

மணியாயத்தை தம

0: அடியேட்டை பார்த்தாயா? உன்னுடைய மகன் என்னுடைய கூந்தலை பிடித்து இழைக்க வருகின்றார். தாங்கள் தான் நல்ல புத்திமதிகளை கூற வேண்டும் மாமி.
1: என்னடி அப்படி பண்ணிட்டா? பண்ணாத பண்ணிட்டா? ஏண்டி என் மகன் என்ன பண்ணிட்டா? போடி அடியா, போடி அவன் பண்ணுவான், போடி
0: அடிகாரி
2: என் தாய் பின்பு கட்டி கொண்டு அழுவதனால் உம்மை லேசில் சொம்ம விடு வேணும் சொம்ம மினிக்காதாக கொடுமை. என்னடி கொடுமை?

0: ஆண்கள் சகலமும் எங்களை கடுமையா போன பின்பு ஆளாமை விடுவேணும். கடுமையா என் தாய் பின்பு கட்டி கொண்டு அறிவதனால் உண்மை லேசே சும்மா விடுவேணும். சும்மா மினுக்காத
1: குறியாரி.

porque hay aluminar. பஞ்சா பர்கா கை விழுமுன்னா பட்டா பாத்திரத்தில் போல்லாய் மிஞ்சியவை கை வணக்குமா மிழுக்குமா. அடி போடா போடா வென்று போடா போடா வென்று ஏலகுட மௌனை ஏலகுட மௌனை

0: எனக்கு கமல், அடி தட்டி எனக்கு கமல், போல துரியோதனம் தம்பி, போல துரியோதனம் தம்பி, பட்டிய பாண்டவர், பட்டிய பாண்டவர், அடி வாங்கி சொல்லுண்டு, அடி வாங்கி சொல்லுண்டு சமா சடலன். தங்கள் தெரிவித்த பிரகாரம் அண்ணாவளை கூந்தலை பிடித்து பரபர வண்டி ஏத்துக் கொண்டு
1: தம்பி எப்படி என்றால் அவளுடைய தயவுதாட்சணி எது வேணாமல் பிடிக்கு அதோ

முடிந்த செலை எல்லாம் அது முடிந்த செலை எல்லாம் இருக்குது. ஒரு சுத்து போனாலும் ஒரு சுத்து போனாலும் ஒரு சுத்த சபா உரிய உரிய

0: பெரியவர்களே, என்னை இழுத்து வர சொன்னவனையும் இழுத்து வந்தவனையும் நாளை ரணகத்திலே அவர் மார்பின் மீது இருந்து என்னுடைய கூந்தலை முடியாவிட்டால் என்னுடைய பெயர் திரௌபதி அல்ல. இதுவே சத்தியம். கனவான்களே,
1: கிராமிய தென்றல் நிகழ்ச்சிகள் இதுவரை என் சுப்பிரமணிய தம்பிரான் குழுவினர் வழங்கிய பாஞ்சாலி சபதம் தெருக்கூத்து இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இன்றைய நிகழ்ச்சிகள். நேர்களே, இன்று 8 மணிக்கு மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி மூலமாக தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் ஆகியவற்றில் மீண்டும் ஒலிபரப்பாகும். மற்ற நிகழ்ச்சிகள் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. 7:00 மணிக்கு தமிழ்நாடு

0: சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம். 70க்கு தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் கே தண்டபாணி. நேர்களே, இன்று இரவு 7:30 மத்தியாலே 720 கிலோஹெர்ட்ஸ் தரைவழி ஒலிபரப்பில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சி 101.4 ரெயின்போ பண்பலையிலும் இடம்பெறும். வழக்கம்போல மற்ற நிகழ்ச்சிகள் மொபைல் ஆப்பில் தொடர்ந்து இடம்பெறும். மொபைல் ஆப்பில் 7:30 உழவர் உலகம், குழித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் பற்றி திருவண்ணாமலை கீழ்நெல்லை வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 9:15 திரைகானம், 10:00 ரவிவாசிரி அகில் பாரதிய சங்கீத் சபா, இதில் ஜி ராகவேந்திர பிரசாத் அவர்களின் வயலின் இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நாளை நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில். நாளை காலை 6:10 அனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம்புது காலை. இதில் 4 அறிவோம் உலக புகழ்பெற்ற வில்லோ மரம், எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி. தமிழமுதம் வழங்குபவர் தங்க சங்கரபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7 பகுதி. 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் வண்டலூரில் கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சி பூங்கா, பாலு மணிவண்ணன் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9:00 அரங்கசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, அணையாம்பட்டி ஜி வெங்கடசுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 12:10 சங்கீத சாரல், ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 இன்னுயிர் தோழி, உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. 2:40 ஹிந்தி பாடம், நடத்துபவர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவனி. நாளை இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ராம்குமார். 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சியின் 9 பகுதி. அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு பற்றி திருவூர் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.7°C, குறைந்த அளவு 27.1°C, ஈரப்பதம் 42%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.1°C, குறைந்த அளவு 27.1°C, ஈரப்பதம் 78%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37°C ஒட்டியும், குறைந்த அளவு 26°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. India and Uzbekistan have decided to elevate their bilateral relationship to comprehensive strategic partnership, marking a significant step towards in ties between the two countries. Both sides also signed several memoranda of understanding, MOUs, aimed at expanding bilateral cooperation across key sectors. These include mining, Ayurveda, tourism, economic and financial dialogue, higher education and environment. India and Uzbekistan also agreed to set an ambitious target of $5 billion in bilateral trade by 2030. The agreements were signed following delegation-level talks between Prime Minister Narendra Modi and President Shavkat Mirziyoyev in Tashkent.

பிலத்வாரத்துக்குள் நுழைந்த வந்தியத்தேவன் சில படிகள் இறங்கிச் சென்றான். பிறகு சமதரையாக இருந்தது. மிக மிக லேசாக வெளிச்சம் தெரிந்தது. 10-15 அடி சென்றான். ஏதோ வண்டி சக்கரம் சுற்றுவது போல ஒரு சத்தம் கேட்டது. திடீரென்று இருள் வந்து கவிந்து அவனை விழுங்கிக் கொண்டது. சம்பந்தமில்லாத காரியத்தில் தலையிடக்கூடாது என்று பலமுறை தீர்மானித்துக் கொண்டதை எண்ணினான். நாம் புறப்பட்ட காரியம் என்ன? எவ்வளவு முக்கியமானது? அதை விடுத்து இப்போது இந்த பாதாள சுரங்க வழியில் பிரவேசித்தோமே, இது எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்னமோ? அங்கே என்னென்ன வகை அபாயங்கள் காத்திருக்குமோ? என்ன அறிவீனமான காரியத்தில் இறங்கினோம்! நம்முடைய அவசர புத்தி நம்மை விட்டு எப்போது போகப் போகிறது? இந்த எண்ணங்கள் அவன் கால்களின் வேகத்தை குறைத்தன. திரும்பி போய்விடலாம் என்று எண்ணி வந்த வழியே திரும்பினான். படிகள் தட்டுப்பட்டன. ஆனால் மேலே துவாரத்தை காணவில்லை. தடவி தடவி பார்த்தான், பயனில்லை. யாரும் மேலிருந்து துவாரத்தை மூடியிருக்க வேண்டும். வந்தியத்தேவனுக்கு

அவன் கால்களின் வேகத்தை குறைத்தன. திரும்பிப் போய்விடலாம் என்று எண்ணி வந்த வழியே திரும்பினான். படிகள் தட்டுப்பட்டன. ஆனால் மேலே துவாரத்தை காணவில்லை. தடவி தடவி பார்த்தான், பயனில்லை. யாரோ மேலிருந்து துவாரத்தை மூடியிருக்க வேண்டும். வந்தியத்தேவனுக்கு வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டது. மேலும் பரபரப்புடன் மூடப்பட்ட துவாரத்தை திறப்பதற்கு முயன்றான். இதற்குள் எங்கேயோ வெகு வெகு தூரத்தில் யாரோ பேசும் குரல் கேட்பது போலிருந்தது. வேறு வேறு குரல்கள் கேட்டன. ஒருவேளை அவன் எங்கிருந்து பிலத்வாரத்தில் பிரவேசித்தானோ அந்த ஐயனார் கோயில் வாசலில் மனிதர்கள் பேசும் குரலாகவும் இருக்கலாம். இடும்பன்காரி யாரையோ எதிர்பார்த்துத்தானே விளக்கு போட்டான். அவர்கள் வந்திருக்கலாம். இது உண்மையாகுமானால் அவன் அந்த சமயம் பிலத்வாரத்தை திறக்க வழி கண்டுபிடித்து வெளியேறுதல் பெருந்தவறாக முடியலாம். அவர்கள் எத்தனை நேரம் அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களோ தெரியாது. இடும்பன்காரியின் கூட்டாளிகளான ரவிதாசன் முதலிய சதிகாரர்களானால் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடும். அவர்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன சதி செய்கிறார்கள், இதையெல்லாம் அந்த வீர வைஷ்ணவன் கவனித்துக் கொண்டிருப்பான். நாம் இங்கே மூச்சு முட்டும்படி உடம்பில் வியர்த்து கொட்டும்படி நின்று காத்திருப்பதைக் காட்டிலும் மேலே கொஞ்ச தூரம் போய் பார்ப்பதே நல்லது. துணிந்து இறங்கியது இறங்கியாகிவிட்டது. இந்த சுரங்க வழி எங்கேதான் போகிறது என்பதை கண்டுபிடிப்பது மேலல்லவா? இவ்வாறு முடிவு கட்டி கொண்டு வந்தியத்தேவன் பின்வைத்த காலை மறுபடியும் முன்வைத்து நடந்து செல்லத் தொடங்கினான். கீழே சமதரை என்றாலும் முண்டும் முரடுமாக இருந்தது. பாறையை குடைந்தெடுத்து அந்த பாதாள வழியை அமைத்திருக்க வேண்டும். அந்த வழி எங்கே போய் சேரும் என்பது அவன் மனத்தில் ஓர் உத்தேசம் தோன்றியிருந்தது. அநேகமாக அது கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் போய் முடிய வேண்டும். அந்த மாளிகையில் எங்கே போய் முடிகிறதோ என்னமோ. ஒருவேளை பொக்கிஷாரையில் முடியலாம், அல்லது அரண்மனை பெண்டிர்கள் வாசம் செய்யும் அந்தப்புறத்தில் முடியலாம். அரசர்களும் சிற்றரசர்களும் வசிக்கும் அரண்மனைகளிலிருந்து அத்தகைய சுரங்கப்பாதைகள் இருக்கும் என்பது அவன் அறிந்த விஷயம்தான். ஏதாவது பேரபாயம் நேரும் காலங்களில் அரண்மனையிலிருந்து ஓடி தப்பிக்க வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்தால் அத்தகைய பாதைகளை உபயோகிப்பார்கள். அரண்மனை பெண்டிரை அப்புறப்படுத்துவது அவசியமாதலால் அத்தகைய பாதைகள் அந்தப்புறத்தில் சாதாரணமாக முடிவதுண்டு. முக்கியமான பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போவதும் அவசியமாதலால் பொக்கிஷ நிலவரை மூலமாகவும் அந்த வழிகள் போவது வழக்கம். இந்த வழி எங்கே போய் முடிகிறதோ என்னமோ. இடும்பன்காரி இவ்வழியாக வந்து வெளியேறியிருப்பதால் அநேகமாக பொக்கிஷ அறையில்தான் போய் முடியும். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷங்களை அவர் அறியாமல் இளையராணி மூலம் இந்த சதிகாரர்கள் சூறையாடுவது போல சம்புவரையரின் பொக்கிஷத்தையும் கொள்ளையிட திட்டம் போட்டிருக்கிறார்கள் போலும். ஆதித்த கரிகாலரும் மற்றவர்களும் விருந்தாளிகளாக வரவிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த மாதிரி காரியத்தில் பிரவேசிப்பதன் காரணம் என்ன? ஒருவேளை வேறு நோக்கம் ஏதேனும் இருக்க முடியுமா? திருப்புரம்பியம் பள்ளிப்படை காட்டில் பார்த்ததும் கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தன. பழுவூர் ராணியிடம் இருந்த மீன் அடையாளம் பொறித்த நீண்ட வாள் அவன் மனக்கண் முன்னே வந்து ஒரு கணம் ஜொலித்தது. வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. பொக்கிஷத்தை கொள்ளையிடுவதைக் காட்டிலும் இன்னும் பயங்கரமான நோக்கம் இவர்கள் வைத்திருந்தாலும் வைத்திருக்கலாம். இந்த வழி எங்கே போகிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அவர்களுடைய கொடிய நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு பயன்பட்டாலும் பயன்படலாம். சுரங்க வழியில் நடக்க ஆரம்பித்து சில நிமிஷ நேரம்தான் உண்மையில் ஆயிற்று. ஆனாலும் இருண்ட வழியாயிருந்தபடியால் நெடுநேரமாக தோன்றியது. காற்று போக்கு இல்லாதபடியால் மூச்சு திணறியது. மேலும் வியர்த்து கொட்டியது. ஐயனார் கோவிலிலிருந்து கடம்பூர் மாளிகை எவ்வளவு தூரம் என்று எண்ணிய போது அவனுக்கு முதலில் மலைப்பாய் இருந்தது. ஆனால் மறுபடியும் யோசித்தான். மாளிகையின் முன்வாசலிலிருந்து வளைந்தும் சுற்றியும் சென்ற தெருக்களின் வழியாகவும் பின்னர் காட்டுப்பாதைகளின் வழியாகவும் வந்தபடியால் அவ்வளவு தூரமாக தெரிந்தது. அரண்மனையின் பின்பகுதியிலிருந்து நேர் வழியாக வந்தால் ஐயனார் கோயில் அவ்வளவு தூரத்தில் இராது. வில்லிலிருந்து அம்பு விட்டால் போய்விடக்கூடிய தூரம்தான் இருக்கும். அது உண்மையானால் இதற்குள் அரண்மனை வெளி மதிலை அவன் நெருங்கி வந்திருக்க வேண்டுமே. ஆம், அப்படித்தான். மேலே எங்கிருந்தோ திடீரென்று வந்தியத்தேவன் மேல் குளிர்ந்த காற்று குப்பென்று அடித்தது. வியர்த்து விறுவிறுத்து மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்திருந்த வந்தியத்தேவனுக்கு அந்த காற்று புத்துயிர் தந்தது. அண்ணாந்து பார்த்தான். உயரத்தில் வெகு தூரத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது. பேச்சு குரல்களும் கேட்டன. மதில் சுவரின் மேல் ஆங்காங்கு வீரர்கள் இருந்து காவல் புரிவதற்காக அமைத்த கொத்தளங்களில் அது ஒன்றாக இருக்க வேண்டும். அதன் வழியாக சுரங்கப்பாதையில் காற்று புகுவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் காற்றுத்தான் புகலாமே தவிர மனிதர்கள் கீழே இறங்குவதற்கோ மேலே

0: ஏறுவதற்கோ அங்கே வசதி ஒன்றுமில்லை என்பதையும் வந்தியத்தேவன் கண்டான். கடம்பூர் அரண்மனைக்குள் புகுந்து விட்டதென்ற எண்ணமும் மேலிருந்து வந்த அவன் மீது அடித்த குளிர்ந்த காற்றும் அவனுக்கு புத்துயிரை அளித்து புதிய உற்சாகத்தை உண்டு பண்ணின. சுரங்கப்பாதை போய்ச் சேரும் இடம் இனி சமீபத்திலேதான் இருக்க வேண்டும். அது பொக்கிஷ நிலவரையாயிருக்குமா? பெரிய பழுவேட்டரையரைப் போல சம்புவரையரும் ஏராளமான முத்தும் பவளமும் இரத்தினமும் வைரமும் தங்க நாணயங்களும் சேர்த்து வைத்திருப்பாரா? அங்கே பார்த்தது போல இங்கேயும் அந்த ஐஸ்வர்ய குவியல்களுக்கிடையில் செத்த மனிதனின் எலும்புக்கூடு கிடைக்குமா? தங்க நாணயங்களின் பேரில் சிலந்தி வரை கட்டியிருக்குமா? இம்மாதிரி எண்ணிக்கொண்டே போன வந்தியத்தேவன் காலில் ஏதோ தட்டுப்பட திடுக்கிட்டான். அப்புறம் அது படிக்கட்டு என்று தெரிந்து தைரியமடைந்தான். ஆம், அந்த படிக்கட்டில் ஏறியானதும் பொக்கிஷ நிலவரையை காணப்போவது நிச்சயம். இல்லாவிட்டால் பெண்கள் வசிக்கும் அந்தப்புறமாயிருக்கலாம். அப்படியானால் தன் பாடு ஆபத்து தான். ஆ, கந்தமாறன் தங்கை மணிமேகலை, அந்த கருநிறத்து அழகி அங்கே இருப்பாள். ஒரு சமயம் அவளை மணந்து கொள்ளும் யோசனை தனக்கு இருந்ததை நினைத்த போது வந்தியத்தேவன் புன்னகை பூத்தான். அந்த புன்னகையை பார்த்து மகிழ அங்கு யாரும் இல்லைதான். ஒருவேளை அந்த புறத்து மாதர் அலங்கோலமாக இருக்கும் சமயத்தில் திடீரென்று அவர்களிடையே தான் தோன்றினால்? இதை நினைக்க அவனுக்கு சிரிப்பே வந்துவிட்டது. சிரித்த மறுகணமே அவனுடைய உடம்பின் இரத்தம் உறைந்து இதயத் துடிப்பு நின்று கண்விழிகள் பிதுங்கும்படியான பயங்கர தோற்றத்தை அவன் கண்டான். படிக்கட்டில் ஏறினான் அல்லவா, மேல் படியில் கால் வைத்ததும் இனி ஏறுவதற்கு படியில்லை என்று உணர்ந்து கொண்டான். நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தான். நூறு நூறு கொள்ளி கண்கள் அவனை உற்று பார்த்தன. அந்த கண்களெல்லாம் பயங்கரமான காட்டு மிருகங்களின் கண்கள். முதலில் ஏற்பட்ட பீதியில் வந்த வழியே திரும்பிவிட எத்தனித்தான். ஆனால் பின்னால் வழியை காணோம். மேற்படியில் அவன் கால் வைத்ததும் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. சுரங்க வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது போலும். ஆனால் இது என்ன கோர பயங்கரம்! இவ்வளவு காட்டு மிருகங்களும் தனக்காக இங்கே காத்திருக்கின்றனவே! வேங்கை புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள், கரடிகள், காட்டு எருமைகள், ஓநாய்கள், நரிகள், காண்டாமிருகங்கள், அதோ இரண்டு யானைகள், எல்லாம் தன் மீது பாய்வதற்கல்லவா ஆயத்தமாக இருக்கின்றன. ஏன் இன்னும் பாயவில்லை? அதோ அவ்வளவு பிரம்மாண்டமான பருந்து! ஐயோ, அந்த ராட்சத ஆந்தை! ஆள் விழுங்கி வவ்வால்! தான் காண்பது கனவா அல்லது இது என்ன? இங்கே ஒரு முதலை கிடக்கிறதே! வாய் பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறதே! முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறும் தரை அல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்கிற சிறப்பு பேர் உண்டு. இதன் பொருள் தூக்கத்தை வென்றவன், அதாவது உறக்கத்தை கட்டுப்படுத்தினவன். நினைச்சபடி நினைச்ச போது தூங்கவோ தூங்காதிருக்கவோ முடியும். மனத்தை வென்றவனுக்கே இது இயலும். அர்ஜுனனுக்கு ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனைப் போலவே சாகச செயல்கள் புரிஞ்சவன் வந்தியத்தேவன். ஆழ்ந்த உறக்கத்துக்கும் வந்தியத்தேவனுக்கும் ரொம்ப தூரம் என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். கொல்லுப்பற்றையில 6 மணி நேரம் தூங்கினதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. இது பகல் தூக்கம். விட்டு போன இரவு தூக்கத்தை எல்லாம் கணக்கெடுத்தா இது ஒன்றுமே இல்லை. ஆள் வானதியின் பல்லக்கை தொடர்ந்து போய் எதிர்பாராத விதமாக மதுராந்தகரை கவனித்து அவரையும் காண முடியாமல் ஒரு குழந்தைக்கு துணையாக நின்று சதிகாரர்களிடையே சிக்கி பூசாரிணியின் தயவால் உயிரோடு கட்டுண்டு பின்னர் விடுபட்டு கொள்ளட வெள்ளத்தில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஆழ்வார்க்கடியானின் வாத திறமையெல்லாம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு குதிரை வாங்கி தடைப்பட்ட பயணத்தை தொடர பார்க்குறான். இந்த அய்யனார் கோவில்லையாவது ஓய்வெடுக்கலாம்னு பார்த்தா அவன் வருகைக்காகவே காத்திருந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலை உருவாயிடுச்சு. தஞ்சாவூரோ கடம்பூரோ பாதாள சுரங்க வழி அப்படின்னா நிச்சயம் 2 நுழைவு இருக்கும். உள்ளே வந்த மாதிரி வெளியே போகவும் முடியும். துணிச்சல் இருந்தா அது நிறையவே இருக்குது. பின் வச்ச காலை முன் வச்சு நடக்கிறான். சுரங்கப்பாதை எல்லாம் தான் இருக்கும். இந்த பகுதியில் வந்திருக்கிற கோட்டை கொத்தளம்ங்கிற தொடரை ஆராய்வோம். கோட்டை மதில்களில் இருந்து சற்று துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி உயர்ந்த மேடை போல அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அரண். இங்கே இருந்தபடி பகைவர்களை கண்காணித்தாங்க. நெருங்கி வரும்போது எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க. படைக்கறி

0: வீரர்கள் தாங்கி காக்கும் வேலையை செய்ய அமைக்கப்பட்ட இந்த பகுதிதான் கொத்தளம். ஆயுதங்கள் குவிஞ்சு கிடக்கும் கீழ் அறைகளில் சிறு சாளரங்கள் அமைச்சு அதன் வழியாக வெளியிடத்தை கண்காணித்தாங்க. எதிரிகளின் முற்றுகையை முறியடிக்க இதெல்லாம் சிறந்த ஏற்பாடுகள். சரி, ஆழ்வார்க்கடியானுக்கும் தூக்கம் வராதா? வராது. காரணம், மனக்கட்டுப்பாடு. வல்லவரையனுக்கு வரவே வராது. ஏன்னா உழைப்பு தான் ஓய்வு அவனுக்கு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.
3: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், தாயமண்ணு படத்திற்காக எஸ்.வி. பாலசுப்ரமணியம் குரலில்.

0: திரைப்பட பாடல் ஒன்று கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
2: ஒரு சாவி இருக்கு, CKYC ID.
1: CKYC அப்படின்னா?
2: பேங்க் உங்கள் KYC ரெக்கார்ட்ஸ் CKYC ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க, அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க CKYC ID கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் KYC அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
1: RBI சொல்கிறது
2: KYC உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவி காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மன் கி பாத் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் பயனாளிகளில் 46% பேர் பெண்கள் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தூய்மை பணிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது.
2: கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயி சந்திரசேகரன் அவகேடோ சாகுபடி செய்து கூடுதல் வருவாய் ஈட்டி வருவது குறித்தும் பிரதமர் தமது உரையில் எடுத்துரைத்தார்.
3: எனதருமை நாட்டு மக்களே, தமிழ்நாட்டின் கொடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய்

0: ஈட்டி வருகிறார். நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள், விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது.
1: சிறிய முயற்சிகளினால் சமூகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவோர் குறித்த விவரங்களை பொதுமக்கள் தம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே தம்மை பற்றி பிரதமர் குறிப்பிட்டு பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும், அவகேடோ பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டுள்ளதாகவும் கொடைக்கானலைச் சேர்ந்த திரு சந்திரசேகரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு கிராமத்தில் நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு வரோம். இந்த அவகடா வந்து பெனிஃபிட் என்னன்றீங்கன்னா, காலையில் டிஃபனாக கூட சாப்பிட்லாம். இது சாப்பிடும்போது விட்டமின் மினரல்ஸ் நிறையா இருக்குது, எனர்ஜி, ஒரு மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி அதிகமாகும், அது ஒரு பூஸ்ட். இந்த அவகடா பழம் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாகறதுனால எந்த நோயும் ஸ்கின் டிசீஸ் அட்டாக் ஆகாது.
1: இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலை பாளையம் கிராமத்தில் பிரதமர் ஆற்றிய உரையின் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார்.
3: ஏலரிசி திருவண்ணாமலை மாவட்டம் உண்ணாமலைப்பாள கிராமத்துல நாங்க வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனதின் குரல் நிகழ்ச்சி எங்க கிராமத்துல வந்து சிறப்பாக ஒளிபரப்பு செஞ்சாங்க. மோடிஜியுடைய நலத்திட்டங்கள்லாம் எங்க கிராமப்புற மக்கள் வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு, அது எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்துச்சு. எங்க கிராமப்புற மக்கள் வந்து விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்தோம், வேலைக்கு போயிட்டு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப லேட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்ததால நாங்க விரைவாகவும் சமைச்சு வெளியில வேலைக்கு போறதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 125 நாளா உயர்த்தி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சது. ரேஷன் கடையில பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்லாம் வந்து ரொம்ப எங்க கிராமப்புற மக்கள் வந்து அரிசி இல்லாம ரொம்ப திண்டாட்டமா இருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இலவச அரிசியை கொடுத்து எங்களுடைய மக்கள் வாழ்வாதாரத்தையே வந்து நிலைநாட்டியிருந்தாரு. அவர் வந்து எங்க கிராமப்புற மக்களின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்வித்துறை உயரிய வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2014 760 இருந்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை தற்போது 1289 அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் கல்லூரிகளின் எண்ணிக்கையும் 38,000 48,000 அதிகரித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தவேக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவேக அரசு மீது மக்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறினார். இதன் காரணமாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்வதில் சந்தேகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே இந்து முன்னணி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போதையில் இருந்த இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் போதைப் பொருட்கள் சரளமாக புழங்குவதை சமூக வலைதளங்களில் வெளியாகும் காணொலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் கேள்விக்குறியாக்கும் போதை கலாச்சாரத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் எதிர்ப்பையும் மீறி மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக முதலமைச்சராக திரு டி கே சிவக்குமார் பதவியேற்ற நாளிலிருந்து மேகதாது அணை கட்டுவதற்கான முயற்சிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அமைதியாக இருப்பது ஏற்புடையது அல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். அதிவேகமாக வந்த பால் வேன் கட்டுப்பாட்டை இழந்து குழந்தைகள் மீது மோதியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திண்டுக்கல் மாவட்டம் கொல்லம்பட்டி சமத்துவரம் அருகே ஆடு மேய்க்க சென்ற மூதாட்டி அஞ்சம்மாள் என்பவருடன் சாலையோரம் அமர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த நான்கு குழந்தைகள் மீது அதிவேகமாக வந்த பால்வேன்

0: கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் 4 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற பால்வேனை பறிமுதல் செய்த வடமதுரை காவல்துறையினர் தப்பிய ஓட்டுநரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரத்தில் சிறார்கள் பங்கேற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் நங்கவல்லி அருகே டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கச் சென்ற தொழிலாளி ஒருவர் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புறா பிடிக்கச் சென்று 70 அடி கிணற்றில் விழுந்த 2 சிறார்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீ சுந்தரேச ஆஞ்சநேயர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஆதம்பாக்கம் ஏரியில் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளை துணை ஆணையர் திரு அஃதாப் ரசூல் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் கிம் மின் சுன்னை வென்றார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் ஜூனியர் பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் சீனியர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 11-7, 6-11, 3-11, 11-5, 12-10 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் ஹென்றி லூங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் மூலம் பெண்கள் பெரிய அளவில் பயனடைந்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவிக அரசு முழு பதவிக்காலத்தையும் நிறைவு செய்யும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே பால் வேன் மோதியதில் சாலையோரம் அமர்ந்திருந்த 4 குழந்தைகள் உயிரிழந்தனர். பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.

0: UPI has made payments easier in villages and small towns. Nearly 60% of UPI payments are below 500 rupees. And one in every two digital payments globally is now made in India.
1: Street vendor se lekar aapki gaadi ke showroom tak aapki sari payments sirf ek QR code scan karke ho jati hai.
0: 10 years of UPI. Digital, self-reliant, worry-free.
2: பசல் நோட்டோட ஏ விளையாடுற
3: ப்ரோ, இது கிழிஞ்சிருக்கு.
2: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
4: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
3: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
2: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸா பாட்டி தரலாம்.
4: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
5: நேரம் மாலை 6:41. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மனதில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் அலைப்பாய்வுதே படத்திற்காக ஹரிஹரன் கிளின்டன் பாடியிருப்பது.

0: அக்கா வேலை கிடைச்சிடுச்சு.
1: ஆஹா வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
0: ஆமா புது மொபைல் ஜீன்ஸ் ஜாக்கெட்.
1: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
1: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
0: ஆனா அக்கா
1: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி கொடுக்காம நழுவ முடியாது.
0: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மின்சார கண்ணா படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி பாடியிருப்பது.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஆற்றிய மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள் DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மனதின் குரல் இன்று இரவு 8 மணிக்கு.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்கலாம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
1: திங்களன்று பேரவையில் விதி 110 கீழ் சில முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வெளியிட்டார். குறிப்பாக பெண்கள் இலவச பேருந்து பயண திட்ட விரிவாக்கம் காந்தியடிகள் பிறந்த அக்டோபர் 2 முதல் செயல்படுத்தப்படும் என்றும், ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வெற்றி பயணம் என்ற பெயரில் மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணங்களை பெண்கள் மேற்கொள்ளலாம். மாவட்டங்களுக்கிடையே சாதாரண கட்டண பேருந்துகளிலும் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்றும், இதற்கு கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை என்றும், படிப்படியாக இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் திருநர் மற்றும் திருநங்கைகள் பயன்பெறுவார்கள் என்றும், ஆண்டுக்கு 6,000 கோடி ரூபாய் அரசுக்கு இதனால் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டுக்கு 3 விலையில்லா சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும், இந்த சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும், 1,30,00,000 குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும், ஆண்டுக்கு 2,50,000 மிகாமல் வருமானம் உள்ளவர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சரின் அறிவிப்பு அவையில் வரவேற்பை பெற்றாலும், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து என்ற மற்றொரு அறிவிப்பை எதிர்த்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். ரத்து செய்யப்பட்ட பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்றாக புதிய விமான நிலையம் அமைக்க சில இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், தொழில்நுட்ப ரீதியிலான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்றும் கூறிய முதலமைச்சர், இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஆண்டுக்கு 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தேனியில் மறைந்த இயக்குநர் பாரதி ராஜாவுக்கு 2.5 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போது அறிவித்தார். திரைப்பட கல்லூரிக்கு நவீன தொழில்நுட்ப கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்குவதோடு உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும், வீரமங்கை வேலுநாச்சியார், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜ்

சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலையம்மாள் ஆகியோருக்கு ஒருங்கிணைந்த கோட்டம் சென்னையில் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறிய ஆலோசனையை பள்ளிக் கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் வரவேற்றார். ஒரு உறுப்பினர் முதல் முறை பேசுவதை கன்னிப் பேச்சு என்று கூறுவது தற்போது நடைமுறையில் உள்ளது. இதனை மாற்றி அறிமுக உரை அல்லது முதல் உரை என்று கூறினால் நன்றாக இருக்கும் என்று திருமதி சௌமியா அன்புமணி கூறிய யோசனையை அமைச்சர் வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி சௌகார் ஜானகி மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவரை இழந்து வாடும் அவர் தம் குடும்பத்தினருக்கும் இந்திய திரையுலகினருக்கு பேரவை சார்பிலும் தம் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் பேரவைத் தலைவர் தெரிவித்துக் கொண்டார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, செய்தி மற்றும் விளம்பரம், எழுதுபொருள் மற்றும் அச்சு, பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சி, உயர்கல்வித்துறை ஆகிய 6 மானிய கோரிக்கைகள் மீது பேரவையில் திங்களன்று விவாதம் நடைபெற்றது. விவாதத்தில் 13 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். செவ்வாயன்று பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்பட்டதையொட்டி தாவேக திமுக ஆகிய கட்சிகளிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தமிழக அரசின் இந்த அதிரடி முடிவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்ற போது மீண்டும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் தொடர்பான பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்தது. திமுக உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசிய போது அவருக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே வார்த்தை மோதல் உருவாகியது. பரந்தூர் விமான நிலையமா விவசாயிகளின் கண்ணீரா என்றால் எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளின் கண்ணீர் பக்கம்தான் நிற்பார் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக கூறினார். தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், மக்கள் பிரச்சினைகளை பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்விகளாக கேட்டால் அதற்கு சரியான பதிலை தந்து சபையை அமைதியாக நடத்த வேண்டும். ஆனால் நிலைமை வேறாக இருக்கிறது. கேள்விக்குரிய பதிலை ஆளுங்கட்சி தருவதில்லை. தேவையில்லாத பிரச்சினைகளை கூறி எதிர்க்கட்சிகளின் உணர்வுகளை தூண்டுகிறார்கள். இது முறையல்ல என்றார். அப்போது அவையில் மீண்டும் சலசலப்பு ஏற்பட்டது. அடுத்து பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசிய போது அமைச்சர் செல்வி கீர்த்தனா பதிலளிக்க எழுந்தார். உடனே, அக்கா அக்கா, 2 நிமிடத்தில் உரையை முடித்து விடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள் என்று சிரித்தபடி திரு கணேஷ்குமார் கூறினார். மேலும் அப்போது அவைக்கு தலைமை தாங்கிய துணை சபாநாயகர் திரு ரவிசங்கரை பார்த்து அண்ணா என்றும் திரு கணேஷ்குமார் அழைத்தார். பொதுவாக அவையில் உறவு முறையை கூறி யாரும் பேச மாட்டார்கள். அது மரபும் அல்ல. 2010 முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து முழுமையாக விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் முன்மொழிந்த இந்த தீர்மானத்தின் மீது உறுப்பினர்கள் திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திரு செல்லசாமி, திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருமதி தாரகை கத்பட், சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவ வேலு ஆகியோர் பேசினார்கள். கல்வியை பொது பட்டியலிலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். வியாழனன்று பேரவையில் தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் முதலாக கேள்வி நேரம் ஒதுக்கப்பட்டது. 5 கேள்விகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அமைச்சர்கள் பதிலளித்தனர். கூடுமானவரை முடியாது என்று அமைச்சர்கள் பதிலளிக்காமல் பரிசீலிக்கப்படும், ஆய்வு செய்யப்படும், கவனிக்கப்படும், விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று கூறி சமாளித்தனர். இது ஒரு வகையில் உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதாக அமைந்திருந்தது எனலாம். திருத்துறைப்பூண்டியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பது தொடர்பாக திரு மாரிமுத்து எழுப்பிய கேள்விக்கு பரிசீலனை செய்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பதிலளித்தார். பன்றிக் காய்ச்சல் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு அருண்ராஜ், காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளது, தேவைப்படும் பட்சத்தில் தடுப்பூசி போடப்படும் என்று பதிலளித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தயம் வட்டத்தில் 60 கிராமங்கள் உள்ளதால் 2 பிரிக்க வேண்டும் என்று தொகுதி உறுப்பினர் திரு வசந்தம் கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன், மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்ததும் புதிய வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என்றார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட தமிழக மக்களை மீட்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். இந்த தீர்மானத்தின் மீது திரு எடப்பாடி பழனிசாமி, திரு ஜவாஹிருல்லா, திரு செல்லசாமி, திரு சிவக்குமார், திரு ராமச்சந்திரன், திருமதி தாரகை கத்பட், திரு தமிமுன் அன்சாரி ஆகியோர் பேசினார்கள். இதற்கு பதிலளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், தமிழ்நாட்டிலிருந்து கைலாஷ் யாத்திரைக்கு சென்ற 103 தமிழர்களை மீட்பது தொடர்பாக காத்மண்டில் உள்ள இந்திய தூதரகத்திடம் பேசி வருகிறோம். இத்தொடர்பாக அரசு அறிவித்த உதவி எண்ணுக்கு 157 அழைப்புகள் வந்துள்ளன. தில்லியில் இதற்காக கட்டுப்பாட்டு அறையும் அமைக்கப்பட்டுள்ளது. நேபாள அரசுடன் தொடர்பு கொண்டு

0: அவர்களுடன் ஒருங்கிணைந்து தமிழர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். பருவநிலை காரணமாக அவ்வப்போது கிடைக்கும் தகவல்கள் மாறி வருகின்றன. பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் துன்பத்தில் துயரத்தில் அரசு துணை நிற்கும் என்றார். மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு அமைச்சர்கள் பதிலுரையை தொடங்குவதற்கு முன்பே முக்கிய அறிவிப்புகளை வெளியிடலாம் என்ற நடைமுறையை பேரவைத் தலைவர் அறிமுகப்படுத்தினார். இதனால் வியாழனன்று நடைபெற்ற சமூக நீதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் திரு வன்னியரசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு புதிதாக 150 சமூக நீதி விடுதிகள், 160 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை முதலிலேயே வெளியிட்டார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான், ஆண்டுக்கு 2500 நபர் வீதம், 10,000 நபர்களுக்கு தற்கால தேவைக்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெள்ளி அன்றுதான் இரண்டு அமைச்சர்களும் பதிலுரை வழங்கினார்கள். அரிசி, சர்க்கரை, புளி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை உயர்வு குறித்து திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார்கள். இதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன், ஈரான் உள்ளிட்ட நாடுகளில் போர் சூழல் காரணமாக ஏற்பட்ட பெட்ரோலிய பொருட்களின் தட்டுப்பாட்டினால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாகவும், விலை உயர்வை கட்டுப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டுக் குழுவின் ஆலோசனையை ஏற்று அடுத்த 2-3 நாட்களில் நியாய விலை கடைகள், பசுமை கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு வழங்குவதற்கு தாவேக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் உறுதியளித்தார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை மீது பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் 9 உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினார்கள். பேரவையின் அடுத்த கூட்டம் நாளை திங்கட்கிழமை கூடும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். இந்த வாரத்தில் 4 நாட்கள் பேரவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சலசலப்பு, அமளி, கடுமையான வார்த்தைகள் பரிமாற்றம் இவைகளுக்கிடையே உறுப்பினர்களை அன்பால் கட்டுப்படுத்தி அவையை அமைதிப்படுத்திய பெருமை பேரவைத் தலைவரையே சாரும்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே. தண்டபாணி.
1: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டு களித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான் பாஸ்கோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து விஜய் வித்யா காலேஜ்ல வந்து என்ன வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து சார் நரேந்திர மோடி சார் வந்து லைவ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
3: நிறைய கருத்துக்களை
1: மற்றும் மாணவர்கள் மத்தியில் அண்மையில் காணொலி மூலமாக உரையாற்றியது விளையாட்டுத் துறையின் மீது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர்.
4: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபீசர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக் சொல்றோம். இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்

0: கேலோ இந்தியா கலந்துரையாடல் மூலம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் அண்மையில் காணொலி மூலமாக உரையாற்றியது விளையாட்டுத்துறையின் மீது மாணவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளதாக தெரிவிக்கிறார் தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் நல அலுவலர்.
1: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆபிசர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக் சொல்றோம் இந்த தலைப்பை. இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாடு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகமா இருக்கிற நாடு. அதனால வந்துட்டு இளைஞர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பதக்கப்பட்டியல நம்ம ரொம்ப பின்தள்ளி இருக்கோம். அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான நோக்கத்துல பிரதமர் வந்துட்டு இளைஞர்கள் கூட டைரக்டா பேசுறாரு. நிறைய பேர்த்த வந்து ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. பிளஸ் ஃபண்டிங்கும் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. இத பத்தி எல்லாமே சொல்லிட்டு 2036 இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக் முதல் முறையா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்துட்டு பிரதமர் மோடியாலே இருக்காங்க. அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துக்கு வழிவகுக்கிற மாதிரி நம்ம இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கரியரா சூஸ் பண்ணி இனி வரும் காலத்துல வந்துட்டு ஏசியன் கேம்ஸா இருக்கட்டும், காமன்வெல்தா இருக்கட்டும், இல்லாட்டி ஒலிம்பிக்ஸா கூட இருக்கட்டும், இந்தியா வந்து பதக்கப்பட்டியல வந்துட்டு நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல இந்தியா இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம முழுமையான விக்சித் பாரத்தை அடைய முடியும்னு பிரதமர் மோடி அவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க.
0: பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் 2014 ஆகஸ்ட் மாதம் 28 தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 28 12 நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து தருமபுரி மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு எஸ் தீபன் பேசும்போது,
2: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY நாட்டில் உள்ள அனைவரையும் வங்கி சேவையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா PMJDY திட்டம் 28 ஆகஸ்ட் 2014 தொடங்கப்பட்டது. இன்று இத்திட்டம் தொடங்கப்பட்டு 12 நிறைவடைந்துள்ளன. PMJDY திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள நபர்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகை பராமரிக்க வேண்டிய அவசியமின்றி வங்கி கணக்கு தொடங்கலாம். ரூபே டெபிட் கார்டு, பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட அடிப்படை வங்கி சேவைகளுடன் தகுதியின் அடிப்படையில் விபத்து காப்பீடு மற்றும் ஓவர் டிராப்ட் வசதியும் பெறலாம். தருமபுரி மாவட்டத்தில் மட்டும் தற்போது சுமார் 4.07 லட்சம் PMJDY வங்கி கணக்குகள் செயல்பாட்டில் உள்ளன. மேலும் அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மானியங்களை DBT மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் பெறுவதற்கு PMJDY பெரிதும் உதவுகிறது. அனைவருக்கும் வங்கி சேவை, அனைவருக்கும் நிதி பாதுகாப்பு, அதுவே ஜன்தன் யோஜனாவின் இலக்கு.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் கே தண்டபாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அரசுமுறை பயணமாக உஸ்பெகிஸ்தான் சென்றுள்ள பிரதமருக்கு இவ்விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவ் வழங்கினார். இந்த விருதினை பெறுவது பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுக்கு இவ்விருதினை சமர்ப்பிப்பதாகவும் பிரதமர் கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். உஸ்பெகிஸ்தானுடனான நல்லுறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். யுரேனியம் விநியோகம் தொடர்பான நீண்டகால ஒத்துழைப்புக்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளின் வெளியுறவுச் செயலர்கள் நிலையிலான ஒருங்கிணைப்பு குழுமம் அமைச்சர்கள் நிலைக்கு உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உச்சி மாநாடுகளை இணைந்து நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். உஸ்பெகிஸ்தானின் சுதந்திர தினம் வரும் 1 தேதி கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தான் அதிபர் பேசுகையில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே

இதற்கு காரணம் என்று அவர் கூறினார். உயர் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா கண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் திகழ்வதாக அவர் கூறினார். இந்தியாவின் சாதனைகளை கண்டு உஸ்பெகிஸ்தான் பெருமிதம் கொள்வதாகவும் திரு ஷவுகத் மிர்சியோயேவ் தெரிவித்தார். இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. சுரங்கம், ஆயுர்வேதம், சுற்றுலா, பாதுகாப்பு, உயர்கல்வி, சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 5 மடங்காக அதிகரிப்பது என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கக்கூடியது என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் தலைமை பண்புக்கு உலக அளவில் தொடர்ந்து கிடைத்து வரும் அங்கீகாரத்தின் வெளிப்பாடாக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு சிவராஜ் சிங் சௌஹான், திரு பிரலாத் ஜோஷி, திருமதி நிர்மலா சீதாராமன், தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் இந்த விருது பிரதமருக்கு வழங்கப்பட்டதற்காக வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசோடு மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் திட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு முழுமையாக ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் வளர்ச்சித் திட்டங்கள் விரைவாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். லக்னோவின் மேம்பாட்டு திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சியில் லக்னோ முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் உரை இளையோருக்கு உத்வேகம் அளிப்பதாக ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். இன்று புவனேஸ்வரில் பிரதமர் உரையை கேட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். பல்வேறு தரப்பினரின் சாதனைகளை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைப்பதாக அவர் கூறினார். இது அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று திரு மோகன் சரண் மாஜி தெரிவித்தார். இளையோர் நலனுக்கான பொது விவாதங்கள் உண்மையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமே தவிர விளம்பரத்திற்காக இருக்கக்கூடாது என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று கர்னாலில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். விளம்பரத்திற்காக இளையோர் நலன் குறித்து தவறான தகவல்களை பரப்பக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு மனோகர்லால் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 339 நகரங்களின் 1111 மையங்களில் இந்த தேர்வு நடைபெற்றது. 265,000 மேற்பட்டோர் இந்த தேர்வை எழுதியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜெய்ப்பூரில் உள்ள 2 மையங்களில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் இதன் காரணமாக இந்த மையங்களைச் சேர்ந்த 2445 பேருக்கு மறுதேர்வு அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஸ்ஸாமில் போதைப்பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 5 ஆண்டுகளில் 3,253 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக 26,000 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் இன்று பார்வையிட்டார். சித்ரகூட்டில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் அப்பகுதி மக்களுடன் உரையாடினார். இப்பகுதியில் இயல்பு நிலை திரும்புவதற்கு தேவையான நடவடிக்கையை விரைந்து மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேற்கு வங்கத்தில் தனியார் பங்களிப்புடன் ஊரகப் பகுதிகளுக்கான சுகாதார கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சரத்பத் முகர்ஜி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் மருத்துவக் கல்லூரிகளோடு இணைந்து ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா்.

0: மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வயலட் மிக்கி ஷில்லா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2018 ஆண்டு 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். சிலியுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக சிலி சென்றுள்ள வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் அந்நாட்டு துணை அமைச்சர் திருமதி பவுலா எஸ்டெவஸ் வெயின்ஸ்டெயினை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுக்களை நடப்பாண்டு இறுதிக்குள் இறுதி செய்வதென பரஸ்பரம் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் கிர்கிஸ்தான் சென்றடைந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆர்வமுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ளார். ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் சீனா வழங்கும் என்றும் திரு ஸீ ஜின்பிங் தெரிவித்துள்ளார். புனேயில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தேவ் ரூபரேலியாவும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இஷிதா நேகியும் தங்கப்பதக்கத்தை வென்றனர். இப்பிரிவுகளில் நிச்சல் சந்தும் கதா கணேஷ் சூரியவன்ஷியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் பவன் சுரேஷ் இணை தங்கப்பதக்கம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவில் தியா கீர்த்தி இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் புனித் சுரேஷ் தீபக்ராஜ் அதித்தி இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தோகான் தேவ் ஜாவியா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-3 என்ற செட் கணக்கில் எகிப்தின் எல் சையத் இப்ராஹிம் இணையை வென்றது. இந்தியா சீனா இடையேயான 2வது ஜூனியர் நட்புணர்வு ஹாக்கி போட்டி டிராவில் முடிவடைந்தது. சீனாவின் டாலியனில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 6 கோல் போட்டன. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1 போட்டியில் வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. துபாயில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிலி உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுக்களில் முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 7 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். புனே சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 4 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பணிச்செய்தி. கேட்கும் முன்
2: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
3: காட்டு.
2: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
3: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
2: அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
1: பணச்செய்தி. வேளாண் ஆலோசனைகள் சில. தென்னையில் சுருள் வெள்ளை ஈக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 8 வீதம் 6 அடி உயரத்தில் வைக்க வேண்டும். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்களை மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும்போது என்கார்சியா ஒட்டுண்ணிகள், காக்சினலெட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்சியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவு உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கும். அதிக பாதிப்பின் போது

ஒரு லிட்டர் நீருக்கு வேப்பெண்ணெய் 20 மில்லி அல்லது அசாடிராக்டின் 2 மில்லி ஒரு லிட்டருக்கு 1 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து தென்னை ஓலையின் அடிப்புறம் தெளிக்க வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும்போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்தோடு காணப்படவும் சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களோடு பரிந்துரைக்கப்பட்ட எத்தரல் 2 சேர்த்து பயன்படுத்தலாம். கத்தரிப்பயிரில் மாவு பூச்சி தாக்க வாய்ப்புள்ளது. பூச்சிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் ஃபுரன்பாஸ் 2 மில்லி 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்குமாறு சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை உற்பத்தி மேலாண்மைத்துறை தலைவர் அறிவிக்கின்றார். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். நெல் அறுவடைக்கு பிறகு எஞ்சியிருக்கும் வைக்கோல் மற்றும் இதர பயிர்கழிவுகளை கால்நடை தீவனமாகும் பொருட்டு அவற்றை பாதுகாத்து பதப்படுத்த வேண்டும். கால்நடைகள் முக்கியமாக வெள்ளாடு, கறவை மாடு மற்றும் செம்மறி ஆடுகள் ஆகியவற்றை மேடான இடங்களில் கட்டி வைக்க வேண்டும். அதிக நீர் தேங்கியுள்ள இடங்களில் கட்டி வைத்தால் குளம்பு அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் இளம் கன்றுகளுக்கு நுரையீரல் அழற்சி போன்ற நோய் தாக்குவதற்கு வாய்ப்புள்ளது. எனவே கால்நடை மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலை ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பரவுவதை அதிகப்படுத்தும். எனவே விவசாயிகள் கொட்டைகைகளை சுற்றி கிருமி நாசினிகளை தெளித்துவிட வேண்டும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

நேயர்களே, துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா தாய்லாந்து அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி குறித்த வர்ணனை சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மற்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து மொபைல் ஆப்பில் இடம்பெறும்.

0: பொன்னி பொன்னி.
1: ராசு. அம்மா, சமயக்கட்டில் இருக்கேன். யார் கூப்பிடுறாங்கன்னு கதவு திறந்து போய் பாருப்பா.
0: பொன்னி பொன்னி.
1: என்ன, ராசுவை குரலையே காணா? சரி சரி, நானே போய் பார்க்குறேன். வந்தவங்க ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்க போகிறாங்க. அடடே மருதாணி அக்கா, எப்போக்கா வந்தீங்க ஊருக்கு? வீட்டுக்குள்ளே வாங்க.
2: காலமுறை தான் வந்த பொன்னி. அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு பேசிட்டு உன்னைய பார்க்க வந்தேன்.
1: சரி சரி, அந்த பையை என்கிட்ட கொடுத்துட்டு இப்படி உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு குடிக்க டீ போட்டு கொண்டாரேன்.
2: இல்லை பொன்னி, டீ வேணாம். இப்போதான் வீட்டில் அம்மா போட்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் மோர் மட்டும் கொண்டு வாமா, வெயிலில் வந்ததில் ரொம்ப களைப்பாக இருக்குது.
1: அட, அதுவும் சரிதான். அடிக்கிற வெயிலில் குளுமையாக சாப்பிட்டா தானே உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சரி சரி, நான் சீரகத்தை இடித்து போட்டு நாலு கல் உப்பு சேர்த்து கொண்டாரேன்.
2: ஏன் புள்ள, சீரகம் மேலே உள்ள பிரியம் இன்னும் மாறலையா உனக்கு?
1: ஆமாம் மருதாணி அக்கா, உடம்புக்கு எது ஆரோக்கியமோ அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லது தான்.

0: சரியா சொன்ன பொன்னி, சத்த அந்த தட்டை எடுத்து கொடுமா. உனக்கும் பிள்ளைகளுக்கும் பழங்களையும் பலகாரங்களையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்.
1: ஏங்கா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்துதான் தங்கைய பார்க்கணுமா?
0: என் தங்கைய பார்க்க இந்த அக்கா வெறுங்கையோட வர முடியுமா என்ன சொல்லு.
2: ஆமா, எங்க பிள்ளைகளை ஆளைய காணோம்.
1: அவங்க எங்கக்கா வீட்டுல இருக்காங்க, எப்ப பாரு விளையாட்டுதான், பசி எடுத்தாதான் வீட்டு பக்கமே வராங்க.
0: சின்ன பிள்ளைங்க தானே, வளர வளர பொறுப்பு தானா வந்துடும்.
1: இந்தாங்க அக்கா தட்டு, நான் போய் மோர் கொண்டார.
0: சரி புள்ள. ஆஹா, என்ன அருமையா காத்தடிக்குது பொன்னி வீட்டுக்கிட்ட. சத்த திணையில போய் உக்காந்து காத்து வாங்குற.
1: எங்க போயிட்டாங்க மருதானியக்கா?
0: பொன்னி, இங்க திணையில உக்காந்துட்டு இருக்க.
1: சரிக்கா, அங்கேயே வரேன். என்னக்கா குளுகுளுன்னு காத்து வீசுதா?
0: ஆமா புள்ள, இங்க இருந்து போக மனசே வராது போல இருக்கு.
1: ஏன் போகணும், உங்க தங்க கூடவே இருந்துருங்க. இந்தாங்கக்கா மோர குடிங்க.
0: அப்பாடா, களைப்பே போன மாதிரி இருக்கு. ஏன் பொன்னி, உங்க தோட்டத்துல இருக்கிற காய்கறி செடிகளை எப்படி நீங்க பராமரிச்சுட்டு வரீங்க? ஏன் கேக்குறேன்னா, செடிகள்ல எந்த நோயும் இல்ல, செடி முழுக்க காயாதான் இருக்கு, இலைகளையே பார்க்க முடியலையே.
1: ஆமா மருதானியக்கா, உங்க மனசுல எழுந்த கேள்விகள் அம்புட்டும் சரிதான். பல பேரு நம்ம தோட்டத்து காய்கறிகளை பார்த்துட்டு உங்களை போலதான் கேட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம், காய்கறி பயிர்களை பத்தின விவரங்களை முழுமையா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுபடியே விவசாய வேலைகளை பாக்குறோமே. இதனாலதான் சத்தான காய்கறிகளும் கிடைக்குது, அதோட தேவையான வருமானமும் கிடைக்குது.
0: ஆமா புள்ள, காய்கறி பத்தின இந்த தகவல்களை யாரு உங்களுக்கு சொன்னாங்க?
1: வேற யாரு, வாழடி வாழையா வழிகாட்டிட்டு வர நம்ம வானொலி தான்.
0: என்ன, நம்ம வானொலியா?
1: ஆமாங்கா, வானொலியில விவசாய சார்ந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிற வகையில தெளிவா எடுத்து சொல்றாங்களே. நீங்க பாக்குற இந்த காய்கறி தோட்டமும் அவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்டு அமைச்சது தான்.
0: பொன்னி, நீ பேசுறத கேட்க ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, அதோட என் மனசுலயும் காய்கறி செடிகளை வளர்க்கணுங்கிற எண்ணமும் துளிர் விட ஆரம்பிச்சிடுச்சு.
1: அப்புறம் என்ன மருதானியக்கா, இப்ப கூட காய்கறி சம்பந்தமான நிகழ்ச்சி தான் ரேடியோல வரப்போகுது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு பிறகு காய்கறி பயிர்களை வளர்க்குற வேலையை பாருங்க.
0: இதோ இப்பவே உன் சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
3: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம்.
4: அன்பார்ந்த விவசாயிகளே, பொதுவாக ஒரு பயிர் அதிக மகசூல் பெறுவதற்கு விதை தேர்வானது மிக மிக முக்கியமானதாகும். விதையானது நல்ல தரமாகவும் நோய் தாக்குதல் இல்லாதவாறும் கலப்பினங்கள் இல்லாதவாறும் தேர்வு செய்வது மிக மிக அவசியமாகும். அதே போன்று விதையின் அளவானது மிக மிக முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு தேவையான விதையின் அளவை கொண்டே நாம் நாற்றாங்கலை உற்பத்தி செய்ய முடியும். பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்ற பயிர்களானது நாற்றாங்கல் முறையின் மூலமே பயிரிடப்பட வேண்டும். பொதுவாக தக்காளியில் ரகத்திற்கு 300 to 350 கிராம் விதையானது தேவைப்படுகிறது ஒரு ஹெக்டருக்கு. அதே ஹைபிரிடுக்கு 100 to 150 கிராம் தேவைப்படும். அதே போன்று கத்தரியானது ஒரு ஹெக்டருக்கு ரகமானது 400 கிராம் விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 கிராம் விதை தேவைப்படுகிறது. இதேபோல் மிளகாய்க்கு ரகத்திற்கு 1 கிலோ விதை தேவைப்படுகிறது, ஹைபிரிடிற்கு 200 to 250 கிராம் விதை தேவைப்படுகிறது. இந்த விதைகளை வந்து நாம் நேரடியாக நாற்றாங்கலில் விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தியானது மிக மிக அவசியமாகும். எதற்காக விதை நேர்த்தி பண்ண வேண்டும் என்றால், விதை நேர்த்தி பண்ணுவதன் மூலம் விதையின் முளைப்புத்திறனை அதிகப்படுத்தலாம், விதையின் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம். இதற்கு 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி என்ற பூஞ்சான் கொல்லியை பயன்படுத்துவதன் மூலம் விதை மூலம் பரவும் நோய்களை குறைக்கலாம். அதாவது 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி பவுடரை எடுத்துக்கொண்டு அதனுடன் ஆரிய அரிசி கஞ்சி கலந்து 1 மணி நேரம் விதைகளை நெல்லில் உலர்த்த வேண்டும். அதன் பிறகு விதைப்பதன் மூலம் முளைப்புத்திறன் அதிகமாகவும் நோய் தாக்குதல் குறைவாகவும் இருக்கும். அதாவது பொதுவாக நாற்றாங்கலானது 2 முறைகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒன்று பாரம்பரிய முறை, அதாவது மேட்டுப்பாத்தி முறை என்று அழைக்கப்படும். நிலத்தில் நாற்றாங்கல் அமைத்து அதன்

பழம் நாற்றுகளை உற்பத்தி செய்யும் முறை, இன்னொன்று இப்போது அதிகமாக பின்பற்றப்பட்டு வரும் தொழில்நுட்பமானது குழித்தட்டு முறை. இதன் மூலம் அதிக நாற்றுகளை பெற்று மகசூலை அதிகரிக்க முடியும். இப்பொழுது மேட்டுப்பாத்தி முறை பற்றி காண்போம். பொதுவாக மேட்டுப்பாத்தியானது அகலமானது 1 மீட்டர் அளவும், நீளம் நமது தேவைக்கேற்பவும், உயரமானது 1.5 அடி அளவும் இருக்க வேண்டும். இந்த மேட்டுப்பாத்தி முறையில் செம்மண், அதனுடன் எரு மற்றும் மண்புழு உரம் கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்ய வேண்டும். இதில் விதைகளை வந்து நேராக ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டு அதில் விதைகளை விதைக்க வேண்டும். இந்த விதைகள் வந்து முன்னதே விதை நிறுத்தி பண்ணியிருந்தால் மிகவும் சிறந்தது. அப்படி விதை நிறுத்தி பண்ணவில்லை என்றால் நீங்கள் நிலத்தை தயார் செய்யும் போது கூட இந்த உயிர் புஞ்சான கொல்லிகளை கலந்து நீங்கள் நிலத்தை தயார் செய்து கொள்ளலாம். அதேமாதிரி விதைகளை விதைத்த பிறகு மண்ணை கொண்டு மூடிவிட வேண்டும். விட்டு தேவையான அளவு தண்ணீர் விட்டுவிட்டு அதற்கு மேல் வைக்கோல் அல்லது தென்னை மட்டை இலையை வந்து பரப்பிவிட வேண்டும். இது எதற்காக வேணவென்றால் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காகவும் மற்றும் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி விதைகளை எளிதாக முளைப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கும் இந்த குழித்தட்டு முறைக்கும் உள்ள குறைபாடுகள் என்னவென்றால், நமது மேட்டுப்பாத்தி முறையில் ஒரு இயற்கை சீற்றங்களான ஒரு மலைப்பொழிவோ அல்லது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் வளரும் நாற்றுகள் வந்து சேதம் அடையலாம். அதே போன்று கோழி போன்றவைகள் மூலமாகவும் சேதம் அதிகமாகலாம். இதனால் நமக்கு வந்து முளைப்புத்திறன் குறைவதுடன் தேவைப்படும் நாற்றின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும். அதே போன்று இதிலிருந்து எடுத்து நிலத்தில் நடும்போது செடிகளின் சேதம் வந்து அதிகமாகலாம். என்ன காரணம் என்னவென்றால், நாம் எடுக்கும் பொழுது வேர் அறுபடலாம் அல்லது வேரில் ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நாம் நிலத்தில் எடுத்து நடும்பொழுது நம்மளுக்கு சேதம் ஏற்படலாம். இந்த குறைபாடுகளை இல்லாமல் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் குழித்தட்டு முறை. இந்த குழித்தட்டு முறையானது இப்பொழுது இருக்கும் அனைத்து நர்சரிகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த குழித்தட்டானது 98 குழிகள் கொண்ட ஒரு கருப்பு பிளாஸ்டிக் ட்ரே மூலம் வளர்க்கப்படுகிறது. பொதுவாக தக்காளி, கத்திரி, மிளகாய் போன்றவையெல்லாம் 98 குழிகள் கொண்ட தட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தட்டுகளில் நன்கு மக்கிய தென்னை நற்கழிவு மற்றும் மண்புழு உரம், அதனுடன் ட்ரைக்கோடெர்மா விரிடி என அழைக்கப்படும் உயிர் பூஞ்சாணி கொல்லி மூன்றையும் கலந்து பயன்படுத்தப்படுகிறது. அது தென்னை நற்கழிவை பொறுத்தவரை தண்ணீர் மற்றும் உரத்தை தேக்கி வைக்கும் தன்மை அதிகம். அதே போல மண்புழு உரமானது செடிகள் வளர்வதற்கு தேவையான சக்திகளை அளிக்கும். அதே போல் ட்ரைக்கோடெர்மா விரிடியானது விதைகள் மூலம் பரவும் நோய்களை வந்து கட்டுப்படுத்தும். இந்த மூன்றையும் நன்கு கலந்து இந்த 98 குழி கொண்ட தட்டுகளில் நிரப்பி விட்டு ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதை இட வேண்டும். அதாவது 98 குழிகளிலும் 98 விதைகளை இட்டு இந்த மறுபடியும் இந்த கலவைகளை கொண்டு மூட வேண்டும். இதே போன்று நமக்கு தேவையான குழி தட்டுகளை தயார் செய்துவிட்டு ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைத்து தேவையான அளவு தண்ணீர் விட்டு அதை வெள்ளை பாலித்தீன் கவர் கொண்டு மூடிவிட வேண்டும். 4 to 5 நாட்கள் கழித்து அதை பார்க்கும் பொழுது அதில் முளைப்பு ஆனது வளர்ந்திருக்கும். இந்த வெள்ளை பாலித்தீன் கவர் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்றால், அந்த ஈரப்பதம் மற்றும் குறிப்பிட்ட வெப்பநிலையை தக்க வைப்பதற்காக அந்த வெள்ளை பாலித்தீன் கவர் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் விதைகளானது எளிதாக முளைத்து வரும். 4 to 5 நாட்கள் கழித்து விதை முளைத்த பிறகு ஒவ்வொரு தட்டுகளையும் தனித்தனியாக பிரித்து அடுக்க வேண்டும். பச்சை நிழல் வலை என்று அழைக்கப்படும் ஸ்டேண்டர்ட் நர்சரியில் வைப்பது மிகவும் சிறந்தது. இந்த சேனட் நர்சரியில் எதற்காக வைக்க வேண்டும் என்றால், வெப்பநிலையானது 50% மட்டுமே செடிக்கு அளிக்கப்படும். இதனால் பயிரானது சேதமானது மிகவும் குறைக்கப்படும். அதே போன்று 15 நாட்கள் ஆன பிறகு அந்த செடிக்கு ஆல்நைட்டின் எனப்படும் உரம், அதாவது தலைசத்து, மணிசத்து, சாம்பல் சத்து கொண்ட உரத்தினை வந்து 1 லிட்டருக்கு 2 to 3 கிராம் என்ற அளவில் கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் செடிகளானது தண்டு பெருத்து செடிகள் செழிப்பாக நன்றாக வளரும். பொதுவாக தக்காளியானது 25 நாட்களில் தயாராகிவிடும். அதே போன்று கத்திரியானது 30 நாட்களில் தயாராகிவிடும். மிளகாயானது 30 to 35 நாட்களில் தயாராகிவிடும். இதைகளை செடிகள் தயாரான பிறகு நிலத்தில் நடுவதற்கு முன்பு 1-2 நாட்கள் இந்த பச்சை நிழல் வலையிலிருந்து வெளியே எடுத்து 1-2 நாட்கள் வைக்க வேண்டும். இது எதற்காக வென்றால் செடிகளானது இந்த தட்பவெப்ப நிலையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செழிப்பாக வளரும். அதாவது வெப்பநிலையை வந்து ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வளர்வதற்கான தன்மையை தக்க வைத்து கொள்ளும். அன்பார்ந்த விவசாயிகளை, இந்த குழித்தட்டு நாற்றாங்கல் முறை மூலமாக சிறப்பான நாற்றுகளை உற்பத்தி செய்து அதிக மகசூல் பெறுவதற்கு இந்த முறை மிகவும் சிறந்ததாகும். இதை வந்து நீங்கள் வீட்டிலேயே பின்பற்றி எளிதாக நாற்றாங்கலை உற்பத்தி செய்யலாம். இந்த குழித்தட்டானது 3 to 4 முறை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அதை கழுவி நீங்கள் மறுசுழற்சி மூலம் பயன்படுத்தி கொள்ளலாம். குழித்தட்டு முறைகளின் மூலம் நாற்றுகளை உற்பத்தி செய்ய

0: இது இதை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நீங்கள் செய்யலாம்.
1: இதுவரை குழித்தட்டு நாற்றாங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ரா விஜயகுமார் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள்.
2: என்ன மருதானியக்கா, இவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப காய்கறி செடிகளை வளர்க்கலாம்ல?
3: நிச்சயமா பொன்னி, ரொம்ப அருமையான விவரங்களை எடுத்து சொன்னாங்க. விவசாயத்துக்கு மண்ணும் தண்ணியும் தான் முக்கியம்னு நினைச்சேன். ஆனா அதையும் தாண்டி அதை பத்தி சரியான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம்னு இப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்.
2: ஆமா மருதானியக்கா, விவரம் அறிஞ்சு பயிர் செஞ்சா நாம எதிர்பார்க்கிற மகசூல் நிச்சயமா நம்ம கையில கிடைக்குமே.
3: நாளைக்கு ஊருக்கு போனதும் முத வேலையா இத பத்தி உங்க மாமா கிட்ட சொல்ல போறேன். அவரு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாரு.
2: ஆமாங்கா, மாமாவுக்கும் விவசாயம்னா அம்புட்டு உசுராச்சே, அவருக்கும் இந்த தகவல்லாம் நல்ல பயனை தரக்கூடியதா இருக்கும்.
3: பொன்னி, ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல நல்ல செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு போறேன்.
2: அதுக்கு என்னக்கா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு சொல்றீங்க, இதுதானே அக்கா தங்கையோட பாசமே. சரி சரி, வாங்கக்கா சாப்பிட போகலாம்.

0: வேளாண் திட்டங்கள்.
1: கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம். இந்த திட்டம் நோய் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. மேலும் கால்நடை வளர்ப்பு துறையின் உற்பத்தி திறன் மற்றும் செயல்திறனுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இந்திய அரசின் மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறையால் இத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தடுப்பூசி, மேம்பட்ட கால்நடை சேவைகள், மேம்பட்ட நோய் கண்காணிப்பு மற்றும் சிறந்த கால்நடை உட்கட்டமைப்பு மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் அபாயங்களை குறைப்பதை இத்திட்டம் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் பிற முக்கிய நோக்கங்களாவன 2030 கோமாரி நோய் கட்டுப்படுத்தி ஒழித்தல், தடுப்பூசி மூலம் கால்நடை புருசலோசிஸ், நோயை கட்டுப்படுத்துதல், 2030 பிபிஆர் நோயை கட்டுப்படுத்துதல், நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் மூலம் விவசாயிகளுக்கு கால்நடை சேவைகளை வழங்குதல் போன்றவையாகும். கிராமப்புறங்களில் குறைந்த விலையில் PM கிசான் சம்ரிதி மையங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கால்நடை மருந்துகள் உள்ளிட்ட பொதுவான கால்நடை மருத்துவ சேவைகள் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டம் 3 முக்கிய கூறுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றும் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டின் குறிப்பிட்ட அம்சங்களை இலக்காக கொண்டுள்ளன. முதலாவதாக, தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் எருமைகள், செம்மறி ஆடுகள் மற்றும் பன்றிகளில் கால் மற்றும் வாய் நோயை கட்டுப்படுத்தி பின்னர் ஒழிப்பதையும், தடுப்பூசி மூலம் போவைன் புருசெல்லோசிஸ் நோயை கட்டுப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் மந்தை நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்ப்பதற்கும், நோய் நிகழ்வுகளை குறைப்பதற்கும் பெரிய அளவிலான தடுப்பூசி இயக்கங்களை செயல்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து கால்நடைகளுக்கும் நோய் முன்னறிவிப்பு அட்டவணையின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படுகிறது. விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் கால்நடை நோய்களான அடைப்பான், சப்பை நோய், தொண்டை அடைப்பான் மற்றும் ஆட்டம்மை நோய்களுக்கு எதிரான தடுப்பூசிகள் கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலையத்தில் தயாரிக்கப்பட்டு தேவைக்கேற்ப கால்நடை மருத்துவ நிலையங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றன. தகுதியுள்ள மாட்டினங்களுக்கு தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த திட்டத்தின் கீழ் கோமாரி நோய் மற்றும் கன்றுவீச்சு நோயை கட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. கோமாரி நோயானது கால்நடைகளில் பெருந்தொற்றை ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நச்சுயிரி நோயாகும். சீரான இடைவெளியில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்நோய் கட்டுப்படுத்தப்படுகிறது. தகுதியுள்ள அனைத்து மாட்டினங்களுக்கும் கோமாரி நோய்க்கு எதிரான தடுப்பூசிகள் தேசிய கால்நடை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் 100 விழுக்காடு நிதியுதவியுடன் போடப்படுகிறது. இரண்டாவதாக, கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாடு ஆகும். இதில் விலங்கு வழி மற்றும் வெளிப்புற நோய்களை கட்டுப்படுத்துவதன் மூலமும் தடுப்பூசி, திறன் மேம்பாடு, நோய் கண்காணிப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வலுப்படுத்துவதன் மூலமும் கால்நடை சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் கீழ் ஆபத்தான கால்நடை நோய்கள் கண்டறிந்து தடுக்கப்படுகின்றன.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு பி வாசுதேவன்.

0: கிருமிகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 8 மணி.
1: ஆகாஷ்வாணி மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று காலை 11 மணிக்கு வானொலி வாயிலாக தனது சிந்தனை ஓட்டங்களை நாட்டு மக்களோடு பகிர்ந்து கொண்டார். பிரதமர் உரையின் தமிழாக்கத்தினை இப்போது கேட்கலாம்.
2: எனதருமை நாட்டு மக்களே, வணக்கம். மனதின் குரலின் இந்த புதிய பகுதிக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்கிறேன். புதிய முயற்சிகளை பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மேடைதான் மனதின் குரல் என்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். நாட்டு மக்களின் நூதனமான எண்ணங்கள் மீது விவாதம் நடக்கிறது. இவற்றில் பல கருத்துக்கள் எண்ணங்களின் பின்புலத்தில் மக்கள் வாழ்க்கையின் பெரும் சக்தியை முதலீடு செய்திருக்கின்றார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பு சமூக ஊடகத்தில் யாரோ ஒருவர் ஆஷாட ஏகாதசியின் புனிதமான வேளையிலே வரலாற்றை சுவாரஸ்யமானதாக ஆக்கும் எனது முயற்சியை நான் தொடங்குகிறேன் என்பதை கூறுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்று எழுதியிருந்தார். அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திய எண்ணம் மிகவும் எளிமையானது. நீங்கள் இந்த வலைத்தளத்திற்கு சென்று ஏதோ ஒரு ஆண்டை தேர்வு செய்யுங்கள். அந்த காலத்தில் பாரதத்தின் எந்த பாகத்தில் யார் ஆட்சி செய்து வந்தார்கள் என்பது உங்களுக்கு சுலபமாக தெரிந்துவிடும். எனக்குமே கூட இது மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. இது குறித்து மேலும் தகவல்களை பெறலாமே என்று எண்ணமிட்டேன். மும்பையிலே வசிக்கின்ற கிருஷ்ணா சேஷாத்ரி அவர்கள்தான் இந்த செயலை செய்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. மேலும் சுவையான விஷயம் என்னவென்றால், கிருஷ்ணா அவர்கள் தனது வலைத்தளத்திற்கும் கூட எளிமையான பெயரை சூட்டியிருந்தார் என்பதுதான். www.bharatrajya.com. இவர் மேற்கொண்ட இந்த முயற்சி பற்றிய தகவல்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும், ஆகையால் அவரோடையே பேசி பார்க்கலாமே என்று தோன்றியது. நண்பர்களே,

0: கிருஷ்ணா அவர்கள் இப்போது நம்மோடு தொலைபேசியில் இணைகிறார். கிருஷ்ணா அவர்களே, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: சார். நீங்கள் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர் இல்லை, வரலாற்று ஆசிரியரும் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஆனாலும் கூட எப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரலாறு தொடர்பான ஒரு தளத்தை உருவாக்கினீங்க, இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன்.
1: நன்றி சார். உங்களோட பேசுவது எனக்கு மிகப்பெரிய சௌபாக்கியமான விஷயம் சார். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக இருந்தேன், பிறகு நான் எம்பிஏ செஞ்சேன், பிறகு மார்க்கெட்டிங் துறைக்கு போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருந்தாலும் என் மனசுக்குள்ளே என் சின்ன வயசு ஆசையான வரலாறு மேலேயே இருந்துச்சு. வரலாறு தொடர்பாக ஏதாவது நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எப்படி அதை சுவாரஸ்யமாக்குறது? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குற வழிமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு கூட தோணும். இது மூலமாக வரலாற்றை ஒரு கதை வடிவத்தில் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நினச்சிப்பேன்.
0: கிருஷ்ணாஜி, பாரத நாட்டு வரலாற்றோட எந்த பக்கத்தை பற்றின தகவல்கள் அதிக அளவில் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: நம்ம பள்ளிகளில் கல்லூரிகளில் கற்பிக்கப்படுற பாரத நாட்டு வரலாறுன்னு நீங்கள் பார்த்தா அதில் ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் அல்லது ஒரு ராஜ்யம் அது பற்றின பார்வை அதோட கண்ணோட்டம் கற்பிக்கப்படுது. அந்த சாம்ராஜ்யங்களுக்கு அளவுக்கு அதிகமாகவே முக்கியத்துவமும் கிடைக்குது. இந்த சுழலில் சிக்கி இன்னும் நம்ம பல சாம்ராஜ்யங்கள், எடுத்துக்காட்டா சோழர்கள், பல்லவர்கள், காஷ்மீரத்தில் இருந்த கார்கோடக வம்சம் அல்லது அசாமில் இருந்த அஹோம்கள், இவங்க குறைஞ்சது 600 ஆண்டுகள் வரை அசாமில் தங்களோட கலாச்சாரம், தங்களோட விழுமிய முறைகளை பராமரித்து வச்சுருந்தாங்க. இவங்கள பற்றி நமக்கு தெரியாது. ஆகையால் இப்படிப்பட்ட மாபெரும் சாம்ராஜ்யங்களை பற்றியும் மக்களுக்கு அறிமுகம் செய்கிற வகையில் ஒரு தளத்தை ஏற்படுத்தணும்னு நான் தீர்மானித்தேன்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் இத்தனை கடுமையாக உழைக்கிறீங்க. அனுமானமான கேள்வி ஒன்றை நான் கேட்குறேன். இந்திய வரலாற்றில் 3 பேர் கூட பேச உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்கள் யார் கூட பேச விரும்புவீங்க, ஏன்?
1: ஆமாம் சார், நான் முதலாவதாக ராஜராஜ சோழன் பற்றி அல்லது ராஜேந்திர சோழன் கூட பேசுவேன். ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட மிக சக்தி வாய்ந்த அரசர்களாகவும் மிக முக்கியமானவங்களில் ஒருத்தங்களாகவும் அவங்க இருந்தாங்க. தஞ்சை பெரிய கோயிலான பிரகதீஸ்வரர் கோயில் இல்லை கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரியான பிரம்மாண்டமான சிவன் கோயில்களை கட்டுறதுக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை, திட்டமிடல், அந்த எண்ணம் அடுத்த 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை கூட வரக்கூடிய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய இந்த தொலைநோக்கு, இந்த எண்ணம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புவேன். ரெண்டாவது ஆளுமைன்னு பார்த்தா என் கண்ணோட்டத்தில் இந்திய வரலாற்றோட மிகவும் குறைத்து மதிப்பிடப்படுற ஆளுமை சார் அவர். அவர் பெயர் ஹேமு. அவரை பற்றி இந்திய வரலாற்றில் பார்த்தோம்னா அதிகபட்சம் 2-3 வரிகளில் படித்து முடிச்சிடுறோம். அந்த ஹேமு ஒரு சாதாரண குடிமகன், ஒரு வியாபாரி. அவர் தான் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறாரு. அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவர் மட்டுமல்லாமல் இராணுவ மேதாவிலாசம் படைத்த ஒரு மதியூகியும் கூட. தன்னோட வாழ்க்கையில் 23 போர்களில் களம் கண்டு 22 போர்களில் ஜெயிக்கவும் செஞ்சுருக்காரு. அவரோட சிந்தனா ஓட்டம் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு சாதாரண குடிமகனாக இருந்து ஒரு பெரிய அரசனாக உருவாகிறாரு, அவரோட பயணம் பற்றி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் சார். அடுத்து மூணாவது ஆளுமைன்னு சொன்னால் அவங்க ஒரு சுவாரஸ்யமான ஆளுமைன்னு தான் சொல்லணும். அவங்க ஒரு பெண். அவங்க திரிபுவன் மகாதேவி. ஒடிஷாவோட பௌமகாரா வம்சத்தை சேர்ந்த இவங்களோட கதையும் ரொம்பவும் சுவாரஸ்யமானது. அவங்க 850 வாக்கில் அவங்க அண்டை நாடான பாலா வம்சத்து அரசர் இவங்க ராஜ்யம் மேலே போர் தொடுத்தாங்க. அதில் இவங்க கணவர் மாண்டு போயிடுறாரு. இதன் காரணமாக இவங்க ராஜ்யம் சிறுத்து போய் அதில் இருந்த படைத்தலைவர்கள்லாம் ராஜ்யத்தை விட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ திரிபுவன் மகாதேவியானவங்க ராஜ்யத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தாங்க. அவங்க இந்திய வரலாற்றிலேயே முதல் சுதந்திரமான அரசியாக ஆனாங்க. அவங்க ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினதோடு மட்டுமல்லாமல் அதை சக்தி வாய்ந்ததாகவும் ஆக்குனாங்க. எந்த அளவுக்கு சக்தி உடையவங்களா அவங்க ஆனாங்கன்னா அடுத்த 100 ஆண்டுகள் வரை அவங்க கலிங்க பகுதியில் ஆட்சி செலுத்தினாங்க. அந்த வகையில் இந்த 3 சுவாரஸ்யமான ஆளுமைகளையும் வரலாற்றில் நான் சந்திக்க விரும்புகிறேன் சார்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் வரலாற்றில் வாழலை, நீங்கள் முழுமையாக அதில் மூழ்கிட்டீங்கன்னு புரியுது. நானும் கூட ரொம்ப ஆர்வமாக உங்களோட தளத்துக்கு போனேன். இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா,

0: உங்கள் தளத்தில் ஒரு டேப் இருக்குது, அங்கே மக்கள் திருத்தங்களையும் ஆலோசனைகளையும் அளிக்க முடியும். இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான பின்னூட்டங்களை ஏற்றுக்கிற வகையில் இருக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். மக்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு வர தொடங்கியாச்சா? அது தொடர்பாக நீங்கள் எப்படி பணியாற்றுறீங்க?
1: ஆமாம் சார், நிறைய ஆலோசனைகள் வருது சார். ரெண்டு வகையான ஆலோசனைகள் சார். ஒன்று எப்படி வருதுன்னா, அதில் எனக்கு திருத்தங்களை அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாநிலத்தில், இந்த காலத்தில், இந்த தேசத்தில் இந்த அரசர் இருந்தார், அல்லது இந்த காலத்தில் இந்த யுத்தம் நடந்துச்சு, இப்படி சில ஆலோசனைகள் வரும். இரண்டாவது ஆலோசனை எப்படி இருக்குன்னா, நீங்கள் இந்த வலைத்தளத்தில் இந்த அம்சத்தையும் கூட போடலாமே, அல்லது இதை சேர்த்துக்கலாமேன்னு, இப்படி ரெண்டு வகையாகவும் ஆலோசனைகள் வரும். இப்போ இந்த பகுதியில் இந்த காலத்தில் இந்த ராஜா ஆட்சி புரிஞ்சாருன்னு யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிறோம். நாங்கள் அடிப்படையில் சில ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் இணைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் இந்தியாவை காமிக்கிறீங்க, ஆனால் மாநில அளவுலேயும் காமிக்கலாமேன்னு சொன்னப்போ இது நல்லா இருந்துச்சு, நாங்களும் அந்த அம்சத்தை அமல் செஞ்சோம். அடுத்ததாக இன்னொரு அம்சத்தை அறிமுகம் செஞ்சோம். அதில் நாங்கள் ஒரு துருப்பு சீட்டு மாதிரி உருவாக்கி பசங்க வரைக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எல்லா ராஜ்யங்கள் பற்றின தரவுகள் புள்ளி விவரங்களையும் கொடுத்தோம். அப்போ ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுத்தார், அதை நீங்கள் ஒரு இடத்துல ஒன்று திரட்டி வைங்க, அப்போ தான் எல்லாராலையும் தரவிறக்கம் செஞ்சு எங்களால் அதை பகிர முடியும்னாரு. இதை நாங்கள் அமல் செஞ்சிட்ருக்கோம் சார். நாங்கள் ஒன்றும் அதிமேதாவிகள் இல்லை. நாங்கள் தப்பு செய்வோம்னு தெரிஞ்சு தான் எங்களை திருத்திக்க ஒரு டேப் வச்சுருக்கோம். ஏன்னா இது நம்ம எல்லாரோட தளமாகவும் இருக்கணும். இனி வருங்காலத்தில் அனைவரோட பங்களிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் வரலாறு ஒரு சுவாரஸ்யமான பாடமாக மாறுகிற அளவுக்கு இந்த வலைத்தளத்தை உருவாக்குவோம்.
0: கிருஷ்ணாஜி, நீங்கள் உள்ளபடியே மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்கீங்க. வரலாறு தவிர உங்களுக்கு இன்னும் பல பொழுதுபோக்குகள் இருக்கலாம், வேற எதில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது?
1: அப்படிலாம் பெருசாக ஒன்றும் இல்லை சார். நான் அத்தனை சுவாரஸ்யமான ஆசாமியெல்லாம் இல்லை சார். சார், எனக்கு தொழில்நுட்பம்னா பிரியம் உண்டு, வரலாறு மேலே ஆர்வம் உண்டு. தொழில்நுட்பமும் வரலாறும் ஒன்று சேரும்போது அதுலேயே நாள் முழுக்க மூழ்கி கிடப்பேன் சார்.
0: நல்லது கிருஷ்ணாஜி, உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. மேலும் உங்கள் வழிமுறையும் எப்படி இருக்குன்னா, மக்கள் அதில் இணைவாங்க அப்படிங்கிற முழு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் தரப்பிலிருந்து உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, கிருஷ்ணா அவர்களின் இந்த முயற்சி வரலாற்று மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இது நம் அனைவருக்கும் கூட கடந்த காலத்தை சுவாரஸ்யமான முறைகளில் அறிந்து கொள்ள உதவிகரமாக இருக்கும். உங்களிடம் கூட இப்படிப்பட்ட முயற்சிகள் பற்றிய தகவல் இருந்தால் அதை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளவும். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்துக்காக போதை பழக்கமில்லா இளைஞர்கள் இந்த இயக்கம் நாடு முழுவதும் வேகமாக வளர்ந்து வருகிறது. இதன் நோக்கம் தெளிவானது, போதைப் பொருள் இல்லாத இளைஞர்கள், ட்ரக் ஃப்ரீ இந்தியா. பலர், குறிப்பாக நமது இளைஞர்கள், அதிக எண்ணிக்கையில் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்து வருகிறார்கள். இது பாரத நாட்டு இளைஞர்களின் உடல் நலம், அவர்களுடைய சந்தோஷம், வளமான எதிர்காலத்துக்காக நமது சமூக ரீதியிலான உறுதிப்பாடு. நண்பர்களே, போதை தனது பிடியில் ஒரு தனிநபரை மட்டும் பீடிப்பதில்லை, இதன் பாதிப்புகளால் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் அவதிக்கு உள்ளாக நேர்கிறது. போதைப்பொருள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோர், போதையால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வோர் ஆகியோரை நான் மனதார பாராட்டுகிறேன். போதையில்லா பாரதம் படைக்க வலுவான கோஷம் எதையாவது உங்களால் உருவாக்க முடியுமா? நமது இளம் இசையமைப்பாளர்கள் போதையில்லா வாழ்க்கை தொடர்பான பாடல்களை உருவாக்கலாம். மாணவர்களும் நாடகக் குழுக்களும் மனதை தொடக்கூடிய வகையில் குறுநாடகங்களை எழுதி நடிக்கலாம். இதில் போதைப் பொருட்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களோடு கூடவே அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய பாதையையும் வெளிப்படுத்தலாம். நம்முடைய நாட்டிலே வெகு சிறப்பான உள்ளடக்கத்தை உருவாக்குவோருக்கு குறைவேதும் இல்லை. பல்வேறு மொழிகளில் இப்படிப்பட்ட உள்ளடக்கத்தை ஏற்படுத்தி இதனால் சமூகத்துக்கு உதவும் வகையில் அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய இந்த முயற்சிகளை ஹேஷ்டேகுடன் சமூக ஊடகத்திலே கண்டிப்பாக பகிருங்கள். படைப்பாற்றல் முயற்சியானது பல வேளைகளில் முறையான இயக்கத்தை விட அதிக பலனளிப்பதாக இருக்கின்றது. பாரத நாட்டு இளைஞர்களை போதையிலிருந்து விலக்கவும், போதையிலிருந்து விடுவிக்கவும் இந்த பவித்திரமான செயலில் நாம் அனைவரும் நம்முடைய பங்களிப்பு

வாய்ப்பை அளிப்போம். நீங்கள் உங்களுடைய முயற்சியை ஹேஷ்டேக் நஷா முக்த் யுவா என்பதோடு கூட சமூக ஊடகத்திலும் பகிருங்கள். என் மனம் நிறை நாட்டுமக்களே, ஆகஸ்ட் மாதத்தில் அனைத்து இடங்களிலும் தேசபக்தியின் பல வண்ணங்களை நாம் காண முடிந்தது. இந்த காலத்தில் ஒவ்வொருவரின் மனதிலும் தேசபக்தி உணர்வு மேலும் பலம் பெறுகிறது. தேசிய கைத்தறி நாள் மற்றும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் ஆண்டு விழா தொடர்பாக தேசம் துண்டாடப்பட்டதன் நினைவு நாளாக இதை சிறப்பாக நினைவு கூறுகிறோம். சுதந்திர திருநாள் மற்றும் தேசிய விண்வெளி நாட்கள் என்று வந்தால் நாட்டு மக்கள் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். வீடுகள்தோறும் மூவண்ணக் கொடி என்ற உணர்வுக்கு மேலும் வலுகூட்டப்படுகிறது. வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா

வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள் ஆன வேளையில் இந்த ஆண்டு மேலும் சிறப்பானதாக ஆகிறது. இந்த முறை 8 கோடிக்கும் மேற்பட்ட மூவண்ணக் கொடி சுயபடங்கள் தரவேற்றம் செய்யப்பட்டன. மேலும் மூவண்ணத்தின் இந்த திருவிழா பாரதத்தில் மட்டும் நடக்கவில்லை. இந்த ஆண்டு சூரியப்பத் திரங்காவின்படி நமது மூவண்ணக் கொடி உலகெங்கும் ஒரு வித்தியாசமான பயணத்தை தொடங்கியது. ஃபிஜியின் சுவாவிலே சூரியனின் முதல் கிரணங்களோடு மூவண்ணக் கொடி பறக்க விடப்பட்டது. இதன் பிறகு ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ வரையிலான இந்திய தூதரகங்களிலும் படைத்துறை களங்களிலும் மூவண்ணக் கொடி பறந்தது. கற்பனை செய்து பாருங்கள், இந்த காட்சி எத்தனை அற்புதமானதாக இருந்திருக்கும். உலகம் முழுவதிலும் சூரியன் முன்னேற முன்னேற பாரதத்தின் மூவண்ணக் கொடியும் அடுத்தடுத்து பறந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முயற்சிகள் சமூகத்தை ஓரிடையில் இணைக்கின்றன. இவற்றால் தேசத்தோடு கூடவே நமது பிடிவானம் மேலும் ஆழப்பட்டு போகிறது. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் என்னுடைய பல பல பாராட்டுக்கள். என் கனிவான நாட்டு மக்களே, நமது நகரங்கள் டவுன்களில் இருக்கும் சாலைகளில் எல்லாம் தினமும் காலை முதல் மாலை வரை லட்சக்கணக்கான பெண்கள் தங்கள் தங்களுடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சிலர் காய்கறி விற்கிறார்கள், சிலர் பழம் விற்கிறார்கள், சிலர் தேநீர், சிலர் மலர்கள், விளக்குகள், பூஜை பொருட்கள் விற்பனை செய்கின்றார்கள். பல வேளைகளில் முதலீடு செய்ய சிறிய அளவிலான பணத்தட்டுப்பாடு அவர்களின் தொழிலை முன்னேற விடாமல் முடக்கிவிடுகிறது. ஆனால் இப்போது இப்படிப்பட்ட லட்சக்கணக்கான தாய்மார்கள் சகோதரிகளுக்கு பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தால் பலம் கிடைத்து வருகிறது. பெண்களுக்கான அதிகார பங்களிப்பின் இந்த முன்னெடுப்பின் மீது போதுமான அளவுக்கு விவாதங்கள் நடப்பதில்லை. பிரதம மந்திரி ஸ்வநிதி திட்டத்தின் பயனாளிகளில் சுமார் 46% பெண்கள்தான். அதாவது நாடெங்கிலும் சுமார் 35 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தோடு தங்களை இணைத்து கொண்டு தொழிலை முன்னேற்றி வருகின்றார்கள். நண்பர்களே, காசியாபாத்தின் பபிதா ஷர்மா அவர்கள் இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. பபிதா அவர்கள் வழிபாட்டு பொருட்கள் கொண்ட ஒரு சிறிய கடை நடத்தி வந்தார். பழங்கள், விளக்குகள், அகர்பத்தி, தேங்காய் போன்ற பொருட்களை விற்பனை செய்து இவர் தனது குடும்பத்துக்கான வாழ்வாதாரத்தில் பங்களிப்பு அளித்து வந்தார். நன்றாக உழைத்தாலும் தொழிலை மேம்படுத்த தேவையான மூலதனம் தேவையாக இருந்தது. பிஎம் ஸ்வநிதியால் இவருக்கு பொருளாதார உதவி கிடைத்தது. இவர் தனது கடையில் பொருட்களை அதிகரித்தார், தொழிலை விரிவாக்கினார். வாடிக்கையாளர்கள் அதிகரித்தார்கள், வருவாய் அதிகரித்தது. வீதியோரத்திலே சின்ன கடையாக இருந்த அவருடைய கடை மெல்ல மெல்ல பெரிய கடையாக மாறியது. நண்பர்களே, பெங்களூருவின் TS நின்கம்மா அவர்களின் எடுத்துக்காட்டும் கூட மிகவும் கருத்தூக்கம் அளிக்கவல்லது. நின்கம்மா அவர்களும் அவருடைய கணவரும் இணைந்து இட்லி, தோசை, சாம்பார் விற்பனை செய்யும் சிறிய வேலை ஒன்றை தொடங்கினார்கள். வேலை என்னமோ நடந்தாலும் அதை மேலும் முன்னேற்ற தேவையான முதலீடு தேவையாக இருந்தது. நின்கம்மா அவர்களுக்கும் பிஎம் ஸ்வநிதியின் துணை கிடைத்தது. அவர் தனது வண்டியை மேம்படுத்தினார், பொருட்களை மொத்தமாக வாங்கத் தொடங்கினார், மெனுவிலும் புதிய புதிய பொருட்களை சேர்த்தார். வாடிக்கையாளர்கள் அதிகமானார்கள், வருமானம் அதிகமானது, குடும்பத்தின் நிதி நிலைமை மேலும் சிறப்பானது. இன்று இவர் தனது 3 குழந்தைகளுக்கும் சிறப்பான கல்வி அளிப்பதில் வெற்றி பெற்றிருக்கிறார். நண்பர்களே, பெண் ஒருவரின் தொழில் பெருகும்போது அதோடு கூடவே ஒட்டுமொத்த குடும்பத்தின் எதிர்காலமும் முன்னேற்றம் காண்கிறது. குழந்தைகளின் கல்வி சிறப்பாகிறது, வீட்டின் தேவைகள் நிறைவடைகின்றன, பெண்களுக்குள்ளே தன்னம்பிக்கை மேலும் பலமடைகிறது. இதுதானே பெண்களின் அதிகார பங்களிப்பின் உயிர்ப்புடைய வடிவம். நான் தள்ளுவண்டி பணியோடு தொடர்புடைய அனைத்து சகோதரிகளுக்கும் அவர்களுடைய பிரகாசமான எதிர்காலத்துக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என் மனம் நிறை நாட்டு மக்களே, தூய்மைக்கென ஒரு தனி அழகு உண்டு. எந்த ஒரு இடத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது என்பது அங்கே இருப்போரின் உறுதிப்பாடாக ஆகும்போது அந்த மாற்றம் தூய்மையோடு நின்று போவதில்லை. இதனால் இந்த இடத்தின் மொத்த அடையாளமும் மாறிப்போகிறது. தேசத்தின் பல பாகங்களில் தூய்மைக்கான இப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் ஒரு கிராமம் பட்வாய். அங்கே ஆகாஷ், ரோஹன் என்ற பெயருடைய 2 நண்பர்கள் தங்களுக்கு

அருகே இருக்கும் இடங்களில் குப்பை நிரம்பி இருப்பதைக் கண்டு அதை தூய்மையாக்குவதில் இறங்கினார்கள். மெல்ல மெல்ல மற்ற இளைஞர்களும் இவர்களோடு இணைந்து கொள்ள ஒரு குழுவே உருவாகியது. இதன் பெயர் கிளீனப் பட்வாயி. இந்த இளைஞர்கள் இதுவரை 4 கங்கை படித்துறைகளை துப்புரவாக்கியிருக்கிறார்கள். 1 டன் அளவை விட அதிகமாக நெகிழி குப்பைகளை அகற்றியிருக்கிறார்கள். இவர்கள் நிறைய குளங்களையும் பொதுவிடங்களையும் தூய்மைப்படுத்தி இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த முறை ஸ்ரீ அமர்நாத் ஜியின் புனித யாத்திரையிலும் கூட தூய்மை மற்றும் மக்களின் பங்களிப்பு என்ற உள்ளெழுச்சி அளிக்கவல்ல காட்சிகளை காண முடிந்தது. கடினமான பாதைகளிலே ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் இரவு பகல் பாராது பணியாற்றினார்கள். இந்த ஆண்டு யாத்திரையின் போது 400 மெட்ரிக் டன்களுக்கும் மேற்பட்ட குப்பை கூளங்கள் சேகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டன. இந்த முயற்சியில் குறிப்பாக இந்த விஷயம் எனக்கு பிடித்திருந்தது. தூய்மையின் இந்த இயக்கத்திலே பக்தர்களும் கலந்து கொண்டார்கள். 16,000-க்கும் அதிகமான யாத்ரீகர்கள் தூய்மையை கடைபிடிப்பதாக உறுதி மேற்கொண்டார்கள். 10,000-க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்களுக்கு பொறுப்பான யாத்ரீகர் என்ற சான்றிதழும் அளிக்கப்பட்டது. இங்கே ஒரு மிகவும் வித்தியாசமான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது. யாத்திரையில் குதிரைகள் மற்றும் கோவேறு கழுதைகளின் சாணத்தை கொண்டு சாணவாயு உற்பத்தி செய்யப்பட்டு அந்த தூய்மையான எரிசக்தியால் தூய்மையான விளக்குளி பிரகாசித்தது. அதாவது பாபா பர்ஃபானியின் இந்த பவித்திரமான யாத்திரையிலே சேவை மற்றும் நம்பிக்கையின் ஒரு வடிவமாக தூய்மையும் ஆகியது. நண்பர்களே, நமது கிராமமாகட்டும் நகரமாகட்டும், நமது நதிகளாகட்டும், நமது புனித தலங்களாகட்டும், இவற்றின் அடையாளம் நமது நடத்தையாலும் ஏற்படுகிறது. மேலும் தூய்மை என்பது இந்த நடத்தையில் இடம்பெறும்போது அந்த இடத்தின் அழகு மேலும் மெருகேறுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, சில வேளைகளில் நமது சிறியதொரு ஆசையும் கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய சாத்தியக்கூறுக்கான பாதையை திறந்து விடுகிறது. நாகாலாந்தின் ஃபேக் மாவட்டத்தின் வேசாலு புரோ அவர்களின் யாத்திரையும் கூட இப்படிப்பட்டதுதான். வேசாலு அவர்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். சிறுவயது தொடங்கியே இவர் தனது பெற்றோர் வயல்வெளிகளில் ஈடுபடுவதை கவனித்து வளர்ந்தார். இவருக்கே கூட மலர்களின் மீது கொள்ளை நாட்டம் உண்டு. 2021 ஆண்டிலே இவர் இந்த ஆர்வத்தோடு சிறிய அளவிலே மலர் சாகுபடி செய்வதை தொடங்கினார். மெல்ல மெல்ல இவர் இதிலே சாத்தியக்கூறு இருப்பதை அடையாளம் கண்டுகொண்டார். திருமணங்கள், பிற பண்டிகைகள் ஆகியவற்றின் போது மலர்களின் தேவை எப்போதுமே அதிகம் இருப்பதை தெரிந்து கொண்டார். வேசாலு அவர்கள் தனது இந்த ஆர்வத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல தீர்மானித்தார். இந்த பயணத்தில் இவருக்கு உள்ளூர் வேளாண் அறிவியல் மையங்களிடமிருந்து அறிவியல் முறைப்படி மலர் சாகுபடி செய்ய பயிற்சி கிடைத்தது. பிறகு இவர் 1/4 ஏக்கர் நிலத்தில் கிளாடியோலஸ் மலரின் ஆயிரக்கணக்கான செடிகளை நடவு செய்தார். முதல் முயற்சியிலேயே 5,000-க்கும் அதிகமான மலர்களை சாகுபடி செய்தார். நண்பர்களே, இந்த வெற்றி வேசாலு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக ஆனது. இவர் மலர் சாகுபடியை மேலும் முன்னெடுத்தார். எந்த மலர் உள்ளூர் சந்தைகளில் மட்டுமே இருந்து வந்ததோ, இன்று இது நாகாலாந்திலிருந்து வெளியேறி தில்லி, மும்பை போன்ற நகரங்களையும் சென்றடைகின்றது. வேசாலு புரு அவர்களின் இந்த பயணம் நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்றால், ஆர்வம் என்பது உழைப்பாகி சரியான வழிகாட்டுதல் இதோடு இணையும் போது புதிய சாத்தியக்கூறுகளுக்கான பாதை துலக்கப்படுகிறது என்பதைத்தான். என் உளம் நிறை நாட்டு மக்களே, நமக்கருகே இப்படிப்பட்ட பலர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறிய முயற்சி ஒன்றை தொடங்குகின்றார்கள். ஆனால் பார்த்து கொண்டே இருக்கையிலே அவர்களின் இந்த ஒரு முயற்சி பலரின் வாழ்க்கையையே மாற்றிவிடக்கூடிய பாதையை அமைத்து கொடுக்கிறது. ஒடிஷாவின் தேபரிகட்டின் ஒரு கிராமம் தோட்ரே குசும். சில ஆண்டுகள் முன்பு வரை இந்த கிராமத்தின் மைதிலி புவே அவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காட்டுக்குச் செல்வார். சிலபோது விறகு கொண்டு வர, சில வேளை மகுவா மற்றும் கேந்து இலை பறிக்க, சில சமயம் மூங்கில் குருத்துக்களையோ வேறு வனப்பொருட்களையோ கொண்டு வர. இவருடைய மற்றும் இங்கிருக்கும் பல குடும்பங்களின் பல தேவைகளை இந்த காடு நிறைவேற்றி தந்தது என்றாலும், மைதிலி அவர்கள் தேபரிகட் சூழல் சுற்றுலாவோடு இணைந்தார். இங்கிருந்துதான் காட்டுடனான இவருடைய உறவு ஒரு புதிய திசைக்கு திரும்பியது. நண்பர்களே,

மைதிலி அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த மாற்றம் மற்ற பெண்களுக்கு உள்ளெழுச்சியை அளித்தது. இன்று 60க்கும் மேற்பட்ட பெண்கள் காடுகளை பாதுகாப்பதில் இணைந்திருக்கிறார்கள். அனைத்து வன உயிரினங்களின் பாதுகாப்பின் பொறுப்பையும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிலர் புல் மைதானத்தின் மேம்பாட்டுடன் இணைந்திருக்கிறார்கள். சிலர் சூழல் சுற்றுலா நடவடிக்கைகளில் பங்களிப்பு அளிக்கின்றார்கள். நண்பர்களே, மைதிலி அவர்களும் தேபரிகட்டின் இந்த சகோதரிகளும் என்ன காட்டியிருக்கிறார்கள் என்றால், இயற்கையையும் பாதுகாக்கலாம், வாழ்க்கையும் வளமாகும் என்பதைத்தான். இந்த சகோதரிகள் அனைவரின் முயற்சிகளும் நம் அனைவருக்கும் மிகவும் உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, இன்று நமது பெண்களின் கனவுகளுக்கு சிறகுகள் முளைத்து தரையிலிருந்து வானம் வரை எட்டுகின்றன. இப்படிப்பட்ட கனவுகளை காணும் உலகின் ஆயிரக்கணக்கான பெண்களை பாரதம் ஒருங்கிணைத்து வருகிறது என்பது உங்களை பெருமைப்பட வைக்கலாம். இந்த முயற்சியின் பெயர்தான் மிஷன் சக்தி சாட். இதன் வாயிலாக 108 நாடுகளின் 12,000 மாணவர்களுக்கு செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை கற்கவும் புதுமைகள் படைக்கும் துறையில் முன்னேறவும் வாய்ப்புகள் கிடைத்து வருகின்றன. ஆகஸ்ட் மாதம் 23 தேதியன்று தேசிய விண்வெளி தினத்தன்று இந்த மிஷனுடைய ஒரு அழகான காட்சியை உத்தரப்பிரதேசத்தின் கிரேட்டர் நொய்டாவில் காண முடிந்தது. கௌதம் புத்த பல்கலைக்கழகத்திலே மிஷன் சக்தி சாட்டின் 2வது கட்டம் தொடங்கப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் பாரதத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த சுமார் 100 மாணவர்கள் ஒன்று திரண்டார்கள். பாரதத்தின் தொலைவான பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களும் இதிலே கலந்து கொண்டார்கள். இந்த மொத்த முயற்சியின் நோக்கமும் மிகவும் சிறப்பானது. முழுமையான வகையிலே மாணவர்களின் பங்கெடுப்போடு தயாரான செயற்கைக்கோளை நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு கொண்டு சேர்க்க தயாரிப்புகள் நடந்தன. நண்பர்களே, இவர்களிலே பல மாணவர்கள் வருங்காலத்திலே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைக்கும் துறையில் தங்களுடைய புதிய அடையாளத்தை பதிப்பார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் பாசமிகு நாட்டு மக்களே, இப்போதெல்லாம் அவோகேடோ பழம் அனைவர் கருத்திலும் இடம் பிடித்திருக்கிறது. முன்பெல்லாம் இது பற்றி தெரிந்தவர்கள் அரிதாகவே இருந்திருப்பார்கள். இதன் மதிப்பும் தேவையும் குறைவாகவே இருந்தாலும் இன்று இதை உணவு மேஜையில் காண முடிகிறது. இன்று இது உடல் நலம் மற்றும் உயர்மதிப்பு சந்தைகளின் விருப்பப் பொருளாக ஆகிவிட்டது. நமது விவசாய சகோதர சகோதரிகளுக்கு இது பெரும் உதவிகரமாக இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் கடப்பாவில் வரதராஜன் அவர்களின் எடுத்துக்காட்டு. இவர் பல ஆண்டுகளாக தனது வயலிலே தக்காளியும் வாழையும் சாகுபடி செய்து வந்தார். ஒரு நாள் இவர் தனது நண்பர்களின் வயலிலே அவகேடோ சாகுபடி செய்யப்படுவதை கவனித்தார். இதன் பிறகு இவர் யூடியூபில் இது பற்றிய தகவல்களை சேகரித்தார். இதுவரை இவர் சுமார் 4 டன் அவகேடோவை சாகுபடி செய்திருக்கிறார். இன்று இவர் நேரடியாக உள்ளூர் கடைகளுக்கு இதை அனுப்பித் தருகிறார். புதிய மகசூல், அறிவியல் ஆலோசனை மற்றும் நேரடி சந்தைப்படுத்தல் காரணமாக சிறிய பண்ணைகளின் வருவாயும் முழுமையாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டின் கோடைக்கானலைச் சேர்ந்த விவசாயியான சந்திரசேகரன் அவர்கள் 1/2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் அவோகேடோ சாகுபடி செய்ய தொடங்கினார். இவருக்கு இதற்கான நல்ல விலை கிடைத்து வருகிறது. அதிக வருவாய் ஈட்டி வருகிறார். கர்நாடகாவின் சிக்மகளூரிலே சில விவசாய சகோதர சகோதரிகள் காப்பி பயிர்களுக்கு இடையே அவோகேடோவை நடவு செய்திருக்கிறார்கள். இதனால் இவர்களுக்கு காப்பி கருமிளகோடு சேர்த்து கூடுதல் வருவாயும் கிடைக்கிறது. நண்பர்களே, நாம் நகரங்களிலே ரெஸ்டாரண்ட்டுகளில் பல வேளைகளில் அவகேடோ டோஸ்ட் என்பது பற்றி கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த அவகேடோ வாயிலாக நமது நூதனம் படைக்கும் விவசாயிகள் வருமானத்திற்கான புதிய செய்முறையையும் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது, நமது நாட்டின் அவகேடோவால் உங்களுடைய டோஸ்டின் சுவையை அதிகப்படுத்துகிறார்கள். விவசாயிகளின் வருவாயும் அதிகரிக்கிறது. என் நெஞ்சம் நிறை நாட்டு மக்களே, இன்னும் சில நாட்களில் செப்டம்பர் மாதம் 3 தேதியன்று நாம் மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களின் பிறந்த நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம். நண்பர்களே, உத்தம் குமார் அவர்கள் ஒரு இயல்பான நடிகர். தனது நடிப்புத் திறமையால் மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்தவர்.

0: திரைப்பட நேசர்களின் கருத்து என்னவென்றால், சத்யஜித் ரே அவர்களின் படமான நாயகன் த ஹீரோவின் மொத்த கதையுமே மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களை கருத்தில் கொண்டுதான் எழுதப்பட்டதாம். உத்தம் குமார் அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு சேர்த்து அற்புதமான உணர்வு பூர்வமான ஆழம் இருந்ததாக சத்யஜித் ரே அவர்கள் கூறியிருக்கிறார். பாத்திரத்திற்கு உயிர் ஊட்ட அவர் கடுமையாக உழைப்பார். உத்தம் குமார் அவர்கள் தன்னுடைய இயல்பான போக்கோடு கூடவே வள்ளல் குணத்துக்கும் சொந்தக்காரராக இருந்தார். எப்போதும் தோல்வியை ஏற்காமல் தொடர்ந்து போராடி வெல்லும் பாடம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அவருடைய தொடக்ககால படங்கள் பல சரிவர ஓடவில்லை என்றாலும் அவர் தனது வேலையில் கவனமாக இருந்தார். இதன் விளைவாகவே அவரால் அத்தனை உயரத்தை எட்ட முடிந்தது. நண்பர்களே, நான் கொல்கத்தாவில் ரோட் ஷோ செய்தபோது உத்தம் குமார் அவர்களின் வீட்டுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எனக்கு நன்கு நினைவு இருக்கிறது. அங்கே ஒரு நபர் அவருடைய உருவப்படம் ஒன்றை எனக்கு பரிசாக அளித்தார். நான் மீண்டும் ஒருமுறை மகாநாயகன் உத்தம் குமார் அவர்களுக்கு என் நினைவாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். அவர் எப்போதுமே அனைவரின் இதயங்களிலும் கோலோச்சி கொண்டிருப்பார். மகாநாயக் உத்தம் குமார் சிரோதின் மனுஷேர் ஹிருதயே ராஜ் கோர்பேன். எனதருமை நாட்டு மக்களே, நமது திருநாட்கள், பண்டிகைகள், நமது பாரம்பரியங்கள் இவற்றோடு கூடவே நாம் ஒருவரோடு ஒருவர் இணையும் சந்தர்ப்பங்களையும் அளிக்கின்றன. வரவிருக்கின்ற நாட்களில் நாம் மேலும் நம்முடைய பல மகத்துவம் வாய்ந்த புனித நாட்களை கொண்டாட இருக்கிறோம். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி என்று ஜென்மாஷ்டமி புனித நன்னாள். செப்டம்பர் மாதத்திலேயே நாம் விஸ்வகர்மா பூஜையை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நாம் நமக்கருகே இருக்கும் கைவினைஞர்கள், சிற்பிகள் மற்றும் விஸ்வகர்மா நண்பர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். சில மாதங்கள் கழித்து தீபாவளியும் வரவிருக்கிறது. இதற்கான தயாரிப்புகளும் மெல்ல மெல்ல தொடங்கிவிட்டன. பண்டிகைகளின் இந்த பருவத்தில் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் தொடர்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், மண் அகல் விளக்கு வாங்குவது மட்டும் போதாது, இதன் பின்னால் இருக்கும் கண்ணோட்டம் மிகவும் பெரியது. நாம் நமது வீடுகளுக்கான பொருட்களை வாங்கும்போது அவை பாரதத்தில் தயாரிக்கப்பட்டவைதானா என்பதை ஒருமுறை பாருங்கள். பாரதம் தற்சார்புடையதாக ஆகும் பாதை பாரதத்தில் உருவாகும் பொருட்களின் மீது பெருமையடையும் போதுதான் துலங்கும். இந்த செய்தியை அதிக அளவிலான நபர்கள் வரை கொண்டு சேர்ப்பது நமது கடமையாகும். நமது படைப்பாள நண்பர்களே, தாக்கம் ஏற்படுத்தும் இன்ஃப்ளூவன்சர்களே, பிரபலங்களே, உங்களுடைய பங்களிப்பும் மகத்தானது. உங்கள் அனைவரிடமும் நான் விடுக்கும் வேண்டுகோள், நீங்களும் உள்ளூர் பொருட்களையே வாங்குங்கள், மற்றவர்களும் உள்ளூர் பொருட்களை வாங்க உத்வேகப்படுத்துங்கள். நண்பர்களே, உங்கள் அருகே தங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளால் சமூகத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் பலர் இருக்கலாம். நீங்கள் அவர்களை பற்றி மனதின் குரலில் கண்டிப்பாக எழுதுங்கள். உங்களுடைய அனுபவங்கள் தேசத்தின் ஏதாவது ஒரு மூலையிலே யாரோ ஒருவருக்கு புதிய உத்வேகமாக ஆகலாம் இல்லையா? உங்களுடைய ஆலோசனைகள் அனுபவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். பல பல நன்றிகள். வணக்கம்.
1: மனதின் குரல். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகாஷ்வாணி மூலமாக நாட்டு மக்களுக்கு இன்று காலை 11 மணிக்கு விடுத்த செய்தியின் தமிழாக்கம் கேட்டீர்கள். நீங்களும் பிரதமரிடம் ஏதேனும் கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால், அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்க நினைத்தால், உங்கள் மனதின் குரலை www.mygov.in என்ற இணையதள முகவரியில் தெரிவிக்கலாம். இணையதள முகவரி மீண்டும் www.mygov.in. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது எக்ஸோர்.

ஆகாஷ்வாணி மொபைல் ஆப்பில் அடுத்து இடம்பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி. முதலில் நினைத்து நினைத்து பார்த்தேன் படத்திற்காக ஜோஷ்வா ஸ்ரீதர் பாடியுள்ள பாடல்.

நேர்களே, மொபைல் ஆப்பில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் அடுத்து வசூல் ராஜா MBBS படத்திற்காக ஒலிப்பது KK ஷயா கோஷால் குரல்கள்.

இதுவரை திரைகானம் கேட்டீர்கள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி வர்ணனையை தற்போது இடம்பெறும் ஆங்கில செய்தி அறிக்கைக்கு பிறகு தொடர்ந்து கேட்கலாம்.

இதுவரை திரைகானம் ஒலிவுலா வர கேட்டீர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ரவி பாஸ்ரி அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேரம் 11 மணி. இனி தொடர்வது வானிலை அறிக்கை ஆகாஷ்வாணி. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 27.1 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை நாளும் அறிவோம். உலக புகழ்பெற்ற வில்லோ மரம், எழுதி வழங்கியவர் வி திவ்ய பாரதி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் தங்க சங்கர பாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7:00. 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகாணம். 7:45 நகர்வலம். வண்டலூரில் கண்ணை கவரும் வண்ணத்து பூச்சி பூங்கா, பாலு மணிவண்ணன் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:00-8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்கலாம். ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயராம் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 முத்துச்சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஸ்வேதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி பாதுகாப்பு காப்பீட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, உடற்பயிற்சி நிபுணர் அனுபமா கோபால் அவர்களுடன் நேர்முகம். நிறைவு பகுதி, உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 ஹிந்தி பாடம், ஆசிரியர் கமலா ஸ்ரீதரன் அவர்கள், மாணவி எஸ் துவானி. 2:55 வானிலை. 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் இடம்பெறும். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மை தொடர் நிகழ்ச்சி 9:00. அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு, திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜி குமரேசன் அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்தி சுடர். 9:30 ஸ்ரீகிருஷ்ணா லீலை இசை பேருரை. நிகழ்த்தியுள்ளவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள், ஆர் சுவாதிஷ்ய

அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 10:30 காற்றோடு கலந்திடவா. நேர்களே, 100.1 எஃப்எம் கோல்டில் 9 அரங்கிசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, ஆணையம்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், ஏஎஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாயரம் அவர்கள் மோர்சிங். நாளை நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டோம்.